ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

திருக்கோயில் சிவன்முறையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறங்கிய தீவினைகள் தீரும் என்பது அப்பர் சுவாமிகள் அமுத வாக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். நில மலினை தானத்தோடு எத்தானத்தும் திருக்கோயில் கொண்டு எழுந்துருளியிருப்பவர் சிவபெருமான். அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அரக்கர்வோன் இராவணன் அரணாரை பூசித்து அருள் பெற்ற புண்ணிய பூமி இலங்கை. எண்ணிறந்த சிவாலயங்களை தன் அகத்தே கொண்டு விளங்கிய ஈழமண்டலத்தில் ஒரு சில சிவாலயங்களையாவது இன்று வழிபடும் பேர் நமக்கு வாய்த்திருக்கிறது. தாமரை அரும்பு ஒத்த தன்னார் இலங்கை பெருநிலத்தில் பஞ்சேஸ்வரம் என்று போற்றப்பெறும் ஐந்து சிவாலயங்கள் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். அவை திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்பனவா மற்றும் நந்தீஸ்வரம், சோமசுந்தரேஸ்வரம் முதலான தலங்கள் இருந்தமை வரலாற்றின் மூலம் அறிகிறோம். இத்தலங்கள் முறையே ரத்மலானையிலும் கண்டி கட்டுக்கரையிலும் இருந்ததாக இயம்புவர். இலங்கையின் கீழ்த்திசைக்கு தம்பலகாமத்து ஆதி கோணேஸ்வரர் ஆலயம், மேற்றிசைக்கு மாதோட்டத்து கேதீஸ்வரர் ஆலயம், தென் திசைக்கு மாத்தரையில் சந்திரசேகரர் ஆலயம், வடதிசைக்கு கீரிமலைச் சரிவில் திரு தம்பலேஸ்வரர் ஆலயம் அரணாக அமைந்து அழகு தருவனவா. கீரிமலையைச் சார்ந்த நகுலேஸ்வரத்திற்கு அண்மையில் உள்ள தீர்த்தம் கடலோடு கலக்கும் சிறப்பினது. குதிரை முகமுடைய மாருத புறவீகவல்லி என்னும் சோழ அரசு இளம் குமரியும் கீரி முகமுடைய நகுலமுனியும் தீர்த்தமாடி நல்வடிவு உற்றனர். வெள்ளை வில்வபத்த கோணேஸ்வரர் ஆலயம், தாந்தோண்டீஸ்வரர் ஆலயம் முதலிய சிவாலயங்களும் நெஞ்சை நெகிழ்விப்பன. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம், கதலி சூழ் தெற்றி சிப்பையிலும் ஈழத்தினி கதிர்காமக்கிரி, மணி தரளம் வீசிய அணி அருவி சூழ மறுவு கதிர்காமம் என்று அருணகிரிநாத பெருமான் போற்றும் கதிர்காமம், அருக்கோணாமலை முதலான குகாலயங்கள் எண்ணும் தோறும் எண்ணும் தோறும் இனிமை தருவன, இன்னருள் பயப்பன. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முச்சிறப்பும் வாய்ந்த திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் மகுடமாக திகழ்வன திருக்கோணமலையும் திருக்கேதீச்சரமும் ஆம். முதலாவதாக நால்வர் துதி.

திருக்கோணமலை இமய வடகையிலை செல்வனின் இணையடிகளை ஏத்திப் பணிய பதினெண் கணத்தவர்களும் கூடியிருந்தனர். ஆதிசேடனும் வாயுதேவனும் அன்னாரார் அருட்காட்சிக்கு தவம் கிடந்தனர். யார் உலகில் அதிக பலசாலி என்று அறிய ஆர்வம் காட்டினர் அமரர்கள். வளரு சிமய இமயப்பொறுப்பின் சிகரங்களை தம் ஆயிரம் படங்களாலும் பற்றி படர்ந்தான் ஆதிசேடன். காற்று கடவுள் கனகமால் வரையின் சிகரங்கள் முன்றினை தென்னகத்தே அமையுமாறு செய்தனர். மாகமார் காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகனார் அமர்ந்த திருக்காலத்தி மலை ஒன்று, திருசிராமலை இரண்டு, திசையனைத்தும் புகழ் விளங்கு திருக்கோணமலை மூன்று. இத்திருத்தலங்களே தென்திருக்கைலாயங்கள் என்று செவ்வந்தி புராணம் செப்புகிறது. திருமந்திரம் முதலான ஞான சாத்திர தோத்திர பனவல்களால் பாராட்டப் பெறுகிற இளமண்டலத்தின் இணையிலா திருத்தலம் திருக்கோணமலை. அத்தியுக்கர யானை படம் ரத்ன திரிகோண சைலம் என்பார் அருணைமுனி. திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலை அழகை தித்திக்கப் பாடுகிறார் திருப்புகளில். அனுகூலமே புரி பெருமான் அமர்ந்த ஆலயம் அல்லவா அது. திரிகூடம், திருகோண சைலம், திருக்கோணேச்சுரம், திரிகோணமலை, திருக்கணாமலை என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தை நாட்டும் புகழ் ஏழ நாட்டில் பவ இருளை வாட்டும் திருகோணமாமலை என்று போற்றுகின்றார் திருவருட்பிரகாசர். 700 யோசனை விஸ்தாரம் உள்ள சிகரப்பரப்பை உடையது கோணசீலம். கோணம் வளைவு, கூரிய நுனி, முனை சிகரம். சிகரம் குறித்து வருவது காணலாம். இயற்கை எழில் கொஞ்சும் கோலாகல கிரி கோணமாமலை. ஆளிவுடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் மன்னு திருக்கோண மாமலை என்று போற்றுகிறார் பாக்கிய பயனாப்பதி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் சுவாமிகள். கோணப்பிரான் குடிகொண்ட மலையோ கோணமலை. இறைவரு கோணநாதர், கோணேஸ்வரர், கோணாசலேஸ்வரர், இறைவி கோணநாயகி, மாது உமையாள், தீர்த்தம் கோண தீர்த்தம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையை புறநீர்மை பெண்ணில் புகழி வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் பாடும் திறம்தான் என்ன. கரைகளு சந்தும் காரகிப் பிழவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல் லோதம் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை. செழுங்கட தரளம் செம்போனும் இப்பியும் சுமந்து கொளித்து வன் திரைகள் கரையிடை சேர்க்கும் கோணமாமலை. விரிந்துயரு மவ்வன் மாதவி புன்னை வேங்கைவன் செருந்தி செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை. வனப்பால் வைத்ததோர் கருணை தன் அருட்பெருமையும் வாழும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை. துன்றுமுன் பவ்வ மவ்வாலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரைபல மோதி குன்றும் முன் காணல் வாசம் வந்து உலவும் கோணமாமலை என்று மூன்றாம் திருமுறையில் முத்தமிழாகரர் மொழியும் திறம் காண்மின். இரண்டாம் திருமுறை இந்தளப் பண்ணிலும் கோணம் என்று குறித்து அருளியுள்ளார் தெக்காரும் மாகோணத்தானே என்று திருநாவுக்கரச சுவாமிகளும் போற்றியுள்ளார். பழம்பஞ்சுரத்தில் பைந்தமிழ் சுந்தரர் மாகோணத்தானே என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பழமையான ஆலயம் காலத்தார் பழுது உரினும் மீண்டு எழு புதுக்கோயிலாக இற்றை நாள் காணும் ஆலயத்தே எழுந்தருளி உள்ள பிரானாரை கொடிது எனக் கதரும் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை கோகநகக் குன்றை கமலமார்பாதர் என்றும் பைந்தலை நாகம் படர் சடை முடி வைத்தார் என்றும் பெயர்ந்த நன் மார்க்கும் குருவராய் குருவாக நின்றார் என்றும் பாலராவாயர் பண்சுமந்த பாடலால் பரவும் பண்புதானின் பரசமய கோளரி பாங்குரப்பாடியருடைய உதய கீதமாம் இத்திருத்தலப் பதிகத்தை உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமாகி தொல்வினையடையார் என்பது திண்ணம். வானிடை பொலிந்து வாழ்வரி என்பதற்கு ஐயமும் உண்டு. காசி ராமேஸ்வரம் இம சேது பரியந்தம் என்று யாத்திரை குறித்த சொல்லாட்சிகள் உண்டு. சேது தென்பால் விளங்கும் திருத்தலம். வளவர்கோன் பாவை மங்கையர்க்கரசியார் பாண்டிய மன்னன் குலச்சிறையார் எனும் அமைச்சர் பெருமான் இவர்களுடன்
ராமேஸ்வரத்து அண்ணல்லடி பரவிய ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு இருந்தபடியே தாயினும் நல்ல தலைவர் எழுந்தருளியுள்ள திருக்கோணமலையை போற்றி பரவிய திருப்பதிகம். நிறைகளல் அரவம் எனத் தொடங்கும் அருப்பதிகம் மூன்றாம் திருமுறை பண் புறநீர்மை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

தொடர்ந்து திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம், பதினோராம் திருமுறை, திருத்தொண்டர் புராணம், திருப்புகழ், வாழ்த்து, திருமுறைகளை நாளும் ஓதுவோம், எல்லா நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவெண்காடு, பண் சீகாமரம், திருச்சிற்ற

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு ஆலவாய் பண் கௌசிகம் திருச்சிற்றம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: தலம் திருக்குடந்தை கீழ்கோட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம், திருச்சிற்றம்பலம்.

இடது கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனே, கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனே, ஏவி இடர் கடல் இடைப்பட்டு.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவெண்காடு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருப்பேரையில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவெண்காடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் இந்தளம். ராகம் மாயா மாளவ கவுளை. திருச்சிற்றம்பலம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்புலம்பல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: மாகேஸ்வர நிந்தை கூடாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம், மாகேஸ்வர நிந்தை கூடாமை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திங்கக்கொழல் தொடுப்பொல் கலவிதிளை கொள் கலங்கை பேரி ஆற்று கடுவரது கலொழியும் இதழியில் செல்பொல் எரு கரை சிதறி புதல் எருக்கு மலத்துல புரிபுல் தடையோ திருவருள் பெற்ற இரு பிறப்பாளல் முத்தி

திசை அறிய துண்ட படைத்தமிழ் வீரர்களன் பாடி நாடலன் பவுனியர் மாழை நோக்கி மலை மகள் புதல்வல் திருந்திய பாடல் விரும்பின கல்லது கடல் துயர் உட்புக கை வெளிக்குள் நெடும் பிறவி

சீர் தல் தலையில் நீ தரித்த சம்பல் தல் தாழினைகள் இல் தலையில் நீர் இருக்கையில் என்றொல் அடிவர் உள்ளத்து இருப்பன இவ்வுலகோ நன்று மலர் கொடு தூதி துதிப்பன நல்ல சங்கத்து ஒன்றும் புலவர்கள் யாப்புக்குரியனே உள்கலியை கொஞ்சொல் கவுனியல் சைவசிகாமணி உள் அடியே அடுசின கடகரி அது பட உரித்த படர் சடை கடவுழ்தல் திருவருள் அதனால் பிறந்தது கழுமலல் எல்

பேதொரு பெண்ணில் கணவனை விடமே அடைத்தது. அரை சோடிசையா அணிமறை காட்டு குறை சேர் கொடுமை கொடுமணி கதவே ஏறிற்று. அத்தியும் மாவும் தவிர

படுதுறையில் உள் ஆயிரமே கண்டது. உரியொடு மேலி ஒரு கையிற்கொள்ளுல பரிதலை சவனை பல்கழுமிசையே நீத்தது. அபிச்சுவையே அறிந்த நடி பரவு தமிழ்ச்சுவை அறியாத்தல் களையே நிலைந்தது. அள்ள

ஓதி அல்பனை போதி விழுவரே அந்தோ சில உமர்களே அல்ல கவள மாளிகை திவழும் யானைகள் கவுள் தலை கும்பத்து உம்பர் பதனத்தல் புதல் சிளைக்குள் பெருவள தழி இத்திருவளர் புகலி புகலி விளங்க பிறந்த வளங்குள் சம்பல்தல் கருதியல் செவ்வி கருதியல் சிலம்பில்

சிறியிருள் உருவச்சேல் பிசும்பதனே பொறியன விழுவன புன்கொழினில் ஒரு சின வரையால் முந்திய கலுழி

வசித்த தடல் பொழில் இதுவே காமரை சுனை குடந்து ஏறே துகிலது புனையனில்

கேட்டு பல் சுரல் கேட்டு கள்ளியல் கவட்டிடை பள்ளி கொள்ளி புறவி உறவலை காண் நீ நரை கமல் தேவ்புனல் வாவி திரு

மதினுழையில் படரசடை மகுடே ஒருத்தியை கறந்த விருத்தலைப்பாடி ஒத்தில் சிவிகை முன்

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கராகம் ஐந்தாம் கட்டளை துஞ்ச வருவாரும் எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 15. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.

0: ஆண்முறையால் வெண்ணீராடி அடிகளோர்.
1: சம்பந்தர் சொல்றார், விபூதி என்பது ஆண் பசுவிலிருந்து தான் செய்யப்பட வேண்டியது.
0: ஆண்முறையால் வெண்ணீராடி அணியிடையோர், ஆண்முறையால் வெட்டவாறும் பத்தர் வணிந்தே ஆண்மறியும் பெண்களும் சூழலும் பற்றியதை நான் மறையாமல் பெருமாறு
1: தெரியும் சொன்னா விட்டு.
2: ஆக இந்த பதியம் கிடைச்சது, அத அந்த அந்த ஏட்டு சுவடியை அதுல இருந்து கயற்றி எடுத்துக்கிட்டார், எடுத்து வச்சுக்கிட்டார் கையில. எடுத்து கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, இது ஆண்டவனுடைய திருப்புகழ், இது இதை நெருப்புல இட்டால் பசுமையாக இருக்கும்னு ஒரு பதியம் பாடுறார். உடனே அதை போட்டுல மறுபடியும் ஒரு பதியம் பாடி, இது எரியும் எரியும் இடில் இவை படுதில்லை அப்படின்னு ஒரு பதியம் பாடுறார்.

பாட்டு பாடுறாரு, கடைசி பாட்டு. சித்திரை அறிவைதான் வனமுலை இணை ஒரு செறிதனும் கைமல நகர் ஞான சம்பந்தன் எதிரிடை. அந்த சொன்ன பாருங்க, சஸ்தரேஜ் மாதிரியே எழுதிப்படுறாரு. அரசனுக்கு முன்ன நான் இதை எரியில போடுறேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு.

சென்று இந்த திருப்பதிகத்தை பாடி அந்த நெருப்புல இந்த பதிகத்தை போட்டிருக்க. அவர்கள் போட்டது எரிந்து போய்விட்டது என்று வரலாறு சொல்லுகிறார்கள். என்ன ஒன்வேயா சொல்றாருன்னு தான் நாம நினைப்போம் இல்லையா? எங்கேயாவது ஒரு வாரத்திலேயாவும் ஜெயிச்சிருக்க மாட்டானா? அட இவனுக்கு 10,000 ஓட்டு வந்திருந்ததுன்னா அவனுக்கு ஒரு 8வதாவது வந்திருக்கணுமே அப்படின்னு நாம என்ன இடம் இருக்கிறது இங்க. ஆனால் அதுல புராணத்துல இடம் இல்லை. நிச்சயமா அவனது எரிஞ்சு போச்சுன்னு இங்க ஜுரம் தீர்க்க முடியல வந்துடுத்து, இங்க அவன் எழுதி போட்டது எரிஞ்சு போச்சு வந்துடுத்து. ஆக அந்த பதிகத்தை அவன் போட்டது எரிஞ்சு போச்சு, இவர் அந்த பதிகத்தை எடுத்தார். இன்னைக்கு தேவாரத்துல பாத்தீங்கன்னா பச்சை திருப்பதிகம் என்று அதனை நமக்கு இருக்கிறது. இதுல ஒரு காசி மடத்து அதிபர் அனந்தி தம்பரன் தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு உடையவர். அவர் லட்சக்கணக்கில் தேவாரத்துக்காக எண்டமென்ட்ஸ் பண்ணிருக்காரு. அடக்கவலை பதிப்புன்னு எனக்கு லட்சக்கணக்கில் வச்சிருக்காரு. பெரும்பகுதி இன்னைக்கு காசி மடத்து பதிப்பெல்லாம் நம்ம கையில் இருக்குன்னு சொன்னா அவருடைய தர்மம் என்று நாம எண்ணிக்கணும். அவர் என்ன பண்ணினார்? அவருடைய தர்மம் என்று நாம எண்ணிக்கணும். அவர் என்ன பண்ணினார்? நெடுக ஓதுவார்கள் எல்லாம் போட்டு அவருக்கு 40 ஓரம் என்ன ஓதுவார என்ன போட்டிருந்தார். அவர் எல்லா ஊருக்கும் இந்த லவுட் ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்து அதுல இந்த ஓதுவார் பாட வேண்டியது அப்படின்னு வச்சிருந்தார். அப்படி சிதம்பரத்துக்கு ஒரு ஓதுவாரை போட்டு அந்த கோபுரத்து மேல அந்த ஸ்பீக்கரை கட்டி தினம் 1 மணி நேரம் அந்த ஓதுவார் பாட வேண்டியது அப்படின்னு வச்சிருந்தார். தேவாரம் பாடுறதுல பெரிய கட்டிக்காரன் ஒருத்தர் இருந்தார், கனகசபை பிள்ளைன்னு சிதம்பரத்துல, அவரை பாட வச்சிருந்தார். அதுல அந்த ஸ்பீக்கர் வாங்கறதுக்காக வேண்டி என்ன பண்ணாரு? அப்போ 1000 ரூபாய்க்கு, இப்ப 1000 ரூபாய்க்கு வாங்க முடியுமோ என்னமோ அந்த மைக்கெல்லாம், ஒரு செக் எழுதி காசியில இருந்து பெரும்பகுதி அவங்க காசியில தான் இருப்பாங்க, அங்கிருந்து செக் அனுப்பிச்சிருந்தாரு இந்த தில்லை வாழ்ந்தனருக்கு, தீட்சியர்களுக்கு. அது ரிஜிஸ்டர் தபால், அதுல வந்தது. அது ஏரோப்ளைன்ல வந்திருக்கு. அந்த ஏரோப்ளைன் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனா இந்த தபால்லாம் அதுல இருந்தது, சிலது எரிந்தது சிலது எரியாமல் இருந்தது. எரியாமல் இருந்ததுல கவர் பாதி எரி செக்கு எரிஞ்சு போய் கீழே வந்து காசி மடம் திருப்பனந்தாள் அப்படின்னு இருக்கு. அந்த கவருக்குள்ள பார்த்தா ஒரு செக் இருக்கு, அது பாதி எரிஞ்சு போச்சு. இந்த செக்கை எடுத்து வேற ஒரு கவர்ல வச்சு, ஐயா நீங்க யாருக்கோ செக் அனுப்பிச்சு போல இருக்கு, அது எரிஞ்சு போச்சு பாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசி மடத்துக்கு அனுப்பிவிட்டான் போஸ்டல்ல இருந்து. அப்ப அவர் சொன்னார், தேவாரம் எரியல, தேவாரத்துக்காக நான் கொடுத்த செக்கு எரியல இல்லையா, செக்கு பாதி பாதி போயிட்டு, பணம் கொடுக்க மாட்டான் ஆனா பூரா எரியல பாருங்க. காசி மடம் இருந்ததுனாலதான் இந்த செக்கு அவர் கையில போச்சு இல்லையா, பூரா போயிருந்ததுன்னா தெரியாது அப்படின்னு அவர் பெரியவர் சொன்னார். தேவாரம் எரியல, நான் அனுப்புற செக்கு எரியலன்னு. அந்த மாதிரி இந்த ஏடு எரியாமல் இருந்தது என்று நமக்கு பெரியவரான வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த திருப்பதியம் இருக்கிறது. 2வது தடவையாகவும் இந்த சமணர்கள் தோற்றார்கள். மறுபடியும் கூச்சல் போட்டான் பாண்டியன். கேட்டான், என்னடா மறுபடியும் கூச்சல் போடுறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான், 2ல தானே இப்ப ஜெயிச்சிருக்காரு, இன்னொன்னு பார்க்கணும் அப்படின்ட்டான். என்ன வாதம்னு கேட்டான். அனல் வாதம் முடிஞ்சு போச்சு, புனல் வாதம் அப்படின்ட்டான். சரி செய்தா போச்சு, என்ன செய்யணும்னு நினைக்கிற? ஒரு மந்திரத்தை எழுதி போடு, அது ஆத்துல தண்ணியை எதிர்த்து போச்சுன்னா அது வென்றது, தண்ணி ஓட்டமா போனா போனது. சரி, நேர வைகை கரைக்கு போனாங்க எல்லாரும், போனார்கள். அவன் எழுதி போட்டான், அது ஆத்தோடு போய்விட்டு. வைகை வந்து கடல்ல சேரல, காவிரி கடல்ல சேர்கிறது, எத்தனையோ ஆறுகள் இந்த மாதிரி சேர்கிறது. வைகை வந்து ஒரு ஏரியில தான் போய் முடிகிறது இல்லையா. குண்டோதரனுக்காக கை வை கை என்று சொல்லி வந்த ஆறு கடைசியில ஒரு ஏரியில போய் விழுகிறது என்று நான் படிக்கிறேன், நான் பார்க்கல. அந்த தண்ணி ஓட்டத்திலே போய்விட்டது. சாமி என்ன பண்ற, அப்ப புதுசா ஒரு பதியம் பாடுறாரு.

வாழ்த்துக என்ற சொல் அவன் நிறைந்து வாழட்டும் என்ற பொருள்ல தான் அவர் சொன்னாரோ என்னும் அது எனக்கு தெரியாது. அப்படித்தான் இருந்திருக்க கூடும் இல்லையா? ஆமா, வேந்தனும் ஓங்குகள் சொன்னவன்னா பிறவி கூனனாக இருந்த பாண்டியன் நிமிர்ந்து நின்றுட்டான். அன்னையிலிருந்து அவனுக்கு நெடுமாறன் என்று பேர், நின்ற சீர் நெடுமாறன் என்று பேர். சுவாமியினுடைய வாக்கு அவனுடைய பிறவி கூனை தீர்த்து விட்டது. அது ஒரு புலவர் எழுதினார், சேக்கிதார் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னுடைய பிறவியாகிய கூனை தீர்க்கிறது தீர்க்க முடியாதா என்ன அப்படின்னு கேட்கிறார் அவர். பாண்டியனுடைய கூனை தீர்த்ததை என்னுடைய கூனையும் தீர்த்து விடட்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் சேக்கிதார் பெருமாள் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகத்துல வந்த ஆக

புனல்வாதத்துக்கு முந்தி அவன் வாய் கொழுப்பு என்ன சொன்னானா, இந்த சமணர்கள் இந்த வாதத்தையும் நாங்கள் தோற்றால் அரசன் எங்களை கழுவேற்றுவான். அவனே சொல்லிவிட்டான், அரசன் தீர்ப்புக்கு முன்னையே அவன் சொல்லிவிட்டான், இது வேண்டப்படாத சொல். சரி, அவன் கொழுப்பு சொன்னான். அதே மாதிரி தோத்த உடனே மானம் பொறுக்காதவன் தானே போய் அதுல விழுந்து செத்தான். மானம் பொறுக்க சில பேர் என்ன பண்ணா, விபூதி எடுத்து பூசிக்கலாம் என்று பெரிய புராணத்தில் வருகிறது. சில பேர் என்ன பண்ணா, விபூதி கிடைக்காத போது அங்கிருந்து சாணி எடுத்து பூசிக்கிட்டானா. சில பேர் என்ன பண்ணினா, சாணியும் கிடைக்கலன்னு சொன்னா பசுங்கண்ணை தூக்கிட்டானா, பசுங்கண்ணு குட்டிய என்று வரலாறு சொல்லுகிறார்கள். ஆக எப்படியோ ஆக இந்த ஏட்டை எழுதி அதுல போட்டார். இந்த தண்ணியில அது எதிர்த்து போகிறது, இப்பவும் போகும். இந்த சில செடியினுடைய பால்கள் இருக்கு பாருங்க, அதை ஒரு இலையில போட்டு விட்டு போட்டா எடுத்து ஓடும், நான் பார்த்திருக்கிறேன். அது அதனால இலை போடுறதுனால துணியார் சமுத்திரம் அப்படி விட்டார்னு நான் சொல்ல தயாரா இல்ல. ஆக போட்டாரு, இது எதிர்த்து போச்சு, எதிர்த்து போய்கிட்டே இருக்கு இந்த பதிகம். இது எங்கேயாவது போய் மறைஞ்சு போயிட போது, இந்த திருப்பதிகம் கிடைக்காம போயிட போகுதுன்னு சொல்லி குதிரை மேல ஏறிக்கிட்டு குலச்சரியார் அந்த பதிகத்தை எடுக்கிறதுக்கு ஓடுறார் என்று வரலாறு சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான்.

ஆக இந்த பதிகத்தை போட்டவுடனே அது எதிர்த்து போச்சு. குலச்சிறையார் கரையில போய் கொண்டிருக்கிறார், இந்த ஏடு எங்கேயாவது போய் காணாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு இவர் போகும்போது அந்த ஏடை ஒரு பக்கமா ஒதுங்கி இருக்க சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர். ஆமா, நமக்கு கூட ஆச்சரியமா தான் இருக்கு இல்லையா. இந்த ராக்கெட்டை விட்டுவிட்டு இங்க இருந்து அதை சரி பண்றான்னு சொன்னான். ராக்கெட்டை விட்டா நான் ராக்கெட்ல ஏதாவது மிஸ்டேக் வந்தா இங்க இருந்து அதை சரி பண்றான்னு சொன்னா அது நம்ம கனவுல கூட நினைக்க முடியல இல்லையா. நம்ம கையில இருக்கிறதையே இதை இங்க இருந்து எடுத்து இங்க வைக்க நமக்கு சரியா தெரியல. ஆக அப்புறம் ஒரு திருப்பதியம் பாடுற

0: ஓரத்துல போய் ஒதுங்குச்சு.
1: ஏடகம்
0: என்ற ஊர் என்று சொல்லுகிறார்கள். சரி, ஏடு ஒதுங்கினால்தான் அதுக்கு ஏடகம்னு பேர் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்ன அந்த ஊர் இருந்ததா, அதற்கு வேற ஏதாவது பேரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதெல்லாம் சந்தேகத்துக்குரியது, நம்ம பெருசா நம்ம ஆக்கி கொள்ளக்கூடாது. இப்போ திருக்கோலக்காவல சுவாமி இருக்கிறார், சிஞ்சான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்தார், அதனால திருத்தாளமுடையார்னு சாமிக்கு பேரு. தாளம் கொடுத்ததுனாலதான் சாமிக்கு தாள முடியாது, அதுக்கு முன்னே என்ன பேர் இருந்தது அப்படின்னு கேட்டா ரொம்ப பேருக்கு அது சொல்ல தெரியல. இதெல்லாம் ஏண்டா போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிவிடுறாங்க. நான் அந்த கோயில் குறுக்கலேயே கேட்டேன், ஏங்க தாளம் கொடுத்ததுனாலே தாளபுரீசன் பேர் வந்தது, அதுக்கு முந்தி என்ன பேர்னு கேட்டா, அந்த ஊர்ல ஒரு பெரிய மெகா படித்த ஆகமம் படித்த ராமநாத குருக்கள்னு ஒருத்தர் இருந்தார். இப்ப அவர் இல்ல, பரம்பரையா புது பண்ணி இருந்தாங்க. அவர் கேட்ட போது அப்பாப்பா இந்த கேள்வி எல்லாம் கேட்காதரா அப்படின்ட்டு. அப்புறமா என்னமோ ஒரு ஏத்து தொழில பார்த்தேன், கொன்றை ஆண்டிய என்னமோ இருந்தது அப்படின்னு சொன்னார் அவர். அதையும் கூட சரியா அவர் சொன்னதாக எனக்கு நினைவு இல்லை. ஆக இந்த ஏடு அங்க போய் சென்றது, அதைத்தான் சாமியும் சொல்றாரு.

அவராக திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மூன்று வாதத்தரையும் வெற்றி பெற்று விட்டார். சமணர்கள் தானே விபூதியை பூசிக்கொண்டார்கள். கொஞ்சம் தன்மானம் உடையவன் கழுவுல தானே ஏறி செத்தான். அது திருஞான சம்பந்தர் கழுவேற்றினார் என்று சில பேரு தவறுதலாக வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பெரிய புராணம் ஆதாரம் கிடையாது. சமணரை கழுவேற்றிய பெருமாளே என்று திருப்பூரில் சில இடங்களில் வந்திருக்கிறது. அது உபச்சாரமாக சொல்லப்பட்டதே தவிர இவர் செய்யவில்லை என்பது குண்டக்குடி அடிகளாரை பலர் கேட்டார்கள். இப்படி ஒரு சிவனடியார் செய்தது சரியான பெரிய புராணத்தில் அப்படி இருக்கா தெரியுமான்னு அவர் கேட்டுவிட்டார். இல்ல, நீ பெரிய புராணத்தை சரியா படிக்கல, அதனால உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்ல, போயிட்டு வந்துட்டாரு. தமிழர் கழுவேற்றலடா அப்படின்ட்டார். அதே மாதிரிதான் கழுவ இவர் ஏற்றவில்லை, அவர்கள் ஏறி விட்டார்கள், அவ்வளவுதான். தன்மானம் பொறுக்காம செய்தான் என்பது நாம எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒன்று. பெரிய புராணம் அதற்குத்தான் ஆதாரம் நிற்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல பெரிய புராணத்துல ஒரு பாடல் வருகிறது. சைவ சமயம் இப்ப நிலைத்து விட்டது. தமிழர்களால் அழிப்பதற்கு தொடங்கிய இப்பொழுது திருஞான சம்பந்தரினால் காப்பாற்றப்பட்டு விட்டது. ஆக திருஞான சம்பந்தருடைய திரு அவதாரத்தின் நோக்கம் சிவபாத இருதயர் என்ன கேட்டார், எங்களால் இந்த சைவ சமயத்தை காப்பாற்ற முடியவில்லை. வேதம் ஓதுகிறவர்கள் இருந்தார்கள், ஆகமம் ஓதுகிறவர்கள் இருந்தார்கள், சாஸ்திர விற்பனர்கள் இருந்தார்கள், சரித்திர விற்பனர்கள் இருந்தார்கள் திருஞான சம்பந்தருக்கு முந்தி. ஆனா சமயத்தை காப்பாற்ற முடியவில்லை. சமயத்தை காப்பாற்றக்கூடிய குழந்தை ஒன்று குடுன்னு இவர் கேட்டார். இதை முன்னே உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். இப்ப அவதாரத்தின் நோக்கம் இங்கேதான் முடிகிறது. திருஞான சம்பந்தர் இந்த சமயத்தை காப்பாற்றி விட்டார். மறைய

திருஞான சம்பந்தருடைய அவதாரத்தின் நோக்கம் மதுரையிலே தான் நிறைவு பெற்றது என்று புராணம் நமக்கு சொல்லுகிறது. இதுல என்ன கொஞ்சம் பாக்கி இருக்கிற, திரும்பி மறுபடியும் இவர் நேரா இது முடிஞ்ச உடனே நேரம் ஆலயத்துக்கு போறார், அங்க போய் பதியம் பாடுறார், மறுபடியும் அந்த அங்க மடத்துக்கு போய் உட்கார்ந்து மடத்துக்கு போய் உட்கார்றார். இந்த திருஞான சம்பந்தர் மடம் இன்னும் இருக்கிறதுன்னு நான் சொன்னேன், ஆவணிமூல வீதியில இருக்கு, அங்க போய் உட்கார்ந்த உடனே ஒரு பதியம் பாடுறார். அப்புறம் மறுபடியும் அந்த பாண்டி நாட்டில் இருக்கிற 14 தலத்துக்கும் போறார் தரிசனம் பண்ணிவிட்டு. இவருக்கு இந்த வெற்றி கொடுத்த ஊர் வந்து திருநள்ளாறு அல்லவா, திருநள்ளாருக்கு வர நினைக்கிறார் சாமி, அங்கிருந்து நேர திருநள்ளாருக்கு வர்றார். திருநள்ளாறு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்க ஒரு பதியம் பாடுறார். பதியம் பதியம் பதியம் பதியமா 16,000 பதியம் பாடினார் என்று வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு இருக்கிறது 400 பதியம் இருக்கு, அதையாவது திரும்பி பார்ப்போமா? இந்த ஹைதராபாத் நிஜாம் இருக்கான, அவனுக்கு சொத்து எங்க இருக்குன்னே தெரியாதான் அப்படின்னு சொல்றாங்க, அது என்னமோ எனக்கு தெரியாது, அப்படி கேள்விப்படுறேன். அந்த மாதிரி 16,000 பதியம் இருந்தாக்கா இன்னும் என்ன ஆயிருக்குமோ, 400 பதியம் இருக்கும் போதே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு வருத்தம். சைவர்கள் தேவாரத்தை சரியாக திருப்பி பார்க்கவில்லை என்பது என்னுடைய கணிப்பு, தவறா இருந்தா விட்டுடுங்க, அதை பத்தி கேவலில். ஆக அங்க போய் ஒரு பதியம் பாடிவிட்டு அந்த பதியம் திருநள்ளாற்ற பாடி முடிஞ்ச உடனே, நாம அப்பர்கிட்ட இருந்துதானே பிரிஞ்சோம் திருமறைக்காட்டுல, அப்பர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப என்ன பத்திரிகையில அண்ணனையும் வந்து அறிஞ்சாரு, பிரதமர் எங்க இருக்காருன்னா அமெரிக்கா இருக்காரு, நம்ம ஒரு நிமிஷத்துல சொல்லிவிடுறோம், என்ன டிவியில வருது ரேடியோல வருது சொல்லிவிடுறோம். அதை சொன்னார் காஞ்சி பெரியவாள், உலகம் சுருங்கி போய்விட்டது, செய்திகள் உடனே கிடைக்குது பாருங்க. அதனால அங்க வந்து கேட்கிறார், அப்பர் எங்க இருக்கிறார், திருப்புந்துருத்தியில இருக்கிறார்கள் என்று சொன்னார். நேர திருப்புந்துருத்திக்கு போறார், ஏன்னா மதுரைக்கு போக வேண்டாம்னு சொன்னவர் அவர், மதுரையில இப்படி எல்லாம் நடந்து விட்டதுன்னு அவர்கிட்ட போய் சொல்லணும்னு அங்க போறார். சில அற்புதங்கள் அங்கே நிகழ்கிறது, அது திருப்புந்துருத்தியில கொண்டு முடிக்கணும், அப்பதான் அது முடியும் என்று நான் நிறைவுறும் என்று எண்ணி இருக்கிறேன் என்று நான் நினைத்து நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் பஞ்சாட்டம் சொல்லி நிறைவுறுகிறது என்று நினைத்து நாம் எல்லாம் இப்போ பஞ்சாட்டம் சொல்லி என்னை நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வோம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவாழ் கொள்ளிப்புத்தூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 2 திருமுறை பண்பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: Thank you. Thank you. ரொம்ப அருமையாக தொழில் என்ன வல்லாறு அறையாறு குழுமி நீங்கும் என்கூடிய கொடுத்தார். நிறைவாக இங்கே ஒரு முறையும் ஈரன் மாமலன் என்று இதே போன்ற
3: உடனே மறைந்த
2: அதிகாரி சொல்லி கொச்சி வேண்டுங்கிற வேண்டிய பாடுகிறார். நிறைவான முடிவில் கொச்ச வேண்டி அமலத்தன் இறைவன் சினந்த நெடுமாவைத்த இறைவு தேரன் கண்ணிவன் ஒரு பூர்வத்தோடு திறந்தவன் எழுதுவதுதான். நீங்கள் இறைவை கற்றும் போது ஒன்று சொல்ல நீலனும் தாமரத்தன் பலத்து சிறப்பார்கள் இறைவன் அதில்லாத சினந்த நெடுமாவைத்த இறைவு தேரன் சினந்த நெடுமாவைத்த கோபம் அந்த யானை தொகையை போட்டுக்கொண்டு நீரில் தேரன கண்ணி கையில் போன்ற நீ போன்ற நம்பிக்கையுடைய இல்லாமா அந்த அம்மாவை ஒரு கூறு பொருள் அவன் கண்ணியிருக்கிறபடி வேற கண்ணியமான உடையாளன் போது அவன் கண்ணியிருக்கே அன்னிப்பா பாப்பா என்ன ஒரு கேட்டா ஏதோ கவலைப்படுத்த அம்மா அப்பா இவங்க அப்பா என்னன்னா வேற கண்ணியமான உடையாளன் போது நல்ல இளம் பெண்கள் உடையாளர் அம்மா யாரு பொண்ணுவாங்க மாடுவார்கள் அல்லது கடந்து பாதுகாப்பு பாடிந்தவர்கள் நகர்ந்தும்
3: Bye. Oh,

0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருக்கடவூர் வீரட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Sivaya Nama. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சுற்றம்பலம் என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் எடுத்து தன்னை நினைய தருகின்றான்.

அரசு மகள் அத்திமுகத்தான் நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு குற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் மனதிலே இணைத்து வணங்கிக் கொண்டு நாம் எல்லோருக்கும் ஆன்மலாபம் கிடைக்கும்படியாக ஒரு அருமையான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற பொருளாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அதை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்ற சைவ அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சமயம் சைவம் சைவத்தினுடைய அடிப்படை கொள்கை எல்லா உயிர்களும் கடைத்தேர்தல் வேண்டும். இந்த சைவத்தினுடைய உண்மைகளை எல்லாமே ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசனத்திலே 12 திருப்பாடல்களை உணர்த்துகிறார் என்பதை நாமெல்லாம் நன்றாக அறிவோம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அற நாமமே சூழ்க வையமும் துயர்த்தீர்கவே. இந்த வையகமும் துயர்த்தீர்கவே என்பது வையகம் என்பது இடவாகு பொருளாகி உயிர்களை குறிக்கிறது. எனவே எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு திருமுறை வந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். எல்லா உயிர்களும் இன்பத்தையே விரும்புகிறது. தொல்காப்பிய சூத்திரத்திலே அருமையான ஒரு செய்தி சொல்கிறார், எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாம். எல்லா உயிர்களும் இன்பத்தை விரும்புகிறது என்பது அழகாக அங்கே தெரிகிறது. எல்லா உயிர்களும் இன்பத்தை தான் விரும்புகிறது, ஆனால் துன்பத்தையும் அனுபவிக்கிறது. ஏன் துன்பத்தையும் அனுபவிக்கிறது என்றால் அந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் அந்த ஆன்மா செய்த வினை என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை. அந்த இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அந்த இன்பம் என்பது என்ன என்றால் உயிர்கள் அடைகின்ற ஒரு கழிப்பு. இந்த உயிர்கள் அடைகின்ற ஒரு கழிப்பு என சொல்லுகின்ற பொழுது இந்த உயிரானது அடைகின்ற இந்த இன்பத்தை ரெண்டு வகையாக நம்முடைய சைவம் பிரிக்கிறது. இந்த இன்பம் ரெண்டு வகை சைவத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்பது கருவி கரணங்களால் குவிக்கப்படுகின்ற போக பொருள்கள். பேரின்பம் என்பது சிவபெருமானையே இன்பப் பொருளாக நாம் அனுபவிப்பது. இந்த சிற்றின்பம் என சொல்லக்கூடியது அது நிலையற்றது, தடை ஏற்படக்கூடியது, கூடியும் குறைத்தும் கிடப்பது, கிட்டாமலும் போகக்கூடியது. இந்த சிற்றின்பத்தை அனுபவிப்பதால் ஒரு துன்பமும் வந்துவிடக்கூடும். ஆனால் பேரின்பம் என சொல்லக்கூடியது இறைவனையே இன்பப் பொருளாக வைத்து அனுபவிப்பது. இறைவனை மணிவாசக பெருந்தகை இன்பமே உன்னை சிக்கனப்படுத்தினார், அவன் இன்பப் பொருள் அதனால இன்பமேட்டார். எனவே சிவபெருமானோடு அத்துவிதமாக கலந்து அனுபவிக்கப்படுகின்ற இன்பம், இந்த இன்பத்துக்கு நிரதிசய இன்பம்னு பேர். என்னால் பார்க்க போறோம். ஏனென்றால் இன்று 8வது அதிகாரமாகி இன்புறு நிலையினை சிந்திக்கின்றோம். இந்த இன்புறு நிலை என்பது இந்த பேரின்பத்தையே குறிக்கும். இந்த பேரின்பம் என்பது நிரதிசய இன்பம். நேற்றைக்கு முந்தைய தினம் கேசரி சாப்பிட்டோம், நேற்று சாப்பிட்டோம், இன்றைக்கும் அதே கேசரி வைத்தால் நாம் அதிலே அருந்துவதற்கு அதனை எடுத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் இது நேற்று சாப்பிட்டதானே என்று ஒரு தயக்கம், ஒரு பின்னடைவு ஏற்படும். ஆனால் இறைவனை அனுபவிக்கின்ற இன்பம் இருக்கிறது நித்தலும் நித்தலும், அது புதுமையாக புதுமையாக இருக்கும். அதுதான் இந்த பேரின்பத்திற்கு உள்ள ஒரு பெரிய ஒரு வேறுபாடு. சரி, அப்போ சிற்றின்பமே வேண்டாம் என்றால் அந்த சிற்றின்பத்தின் வழியாகத்தான் உயிர் பேரின்பத்தை அடைதல் வேண்டும். அந்த சிற்றின்பமும் நாம் அனுபவிக்கணும், ஆனால் அதிலிருந்து பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறது அறிந்து கடந்து செல்லணும். திருவியலூர் உய்ய வந்த தேவனாயனா திருவுந்தியாரில் அழகாக சொல்லி காட்டுகிறார்,
பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாயங்கே முற்ற வரும் பரிசு உந்தீவர முளையாது மாய என்று உந்தீவர. அப்ப சிற்றின்பம் என்பது ஒரு பிறப்புக்கு வழி வகுத்து விடக்கூடும். பேரின்பம் என்பது முளையாது மாய என்று உந்தீவர. பேரின்பம் என்பது நிலைத்து நின்று இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பது. இறைவன் ரெண்டையும் நமக்கு கொடுக்கிறான். சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கிலே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானேங்க. அவன் பொன்னையும் தருகின்றான், மெய் உணர்வையும் தருகின்றான், போகமும் திருவும் புணர்ப்பானே. உலகின் போகத்தையும் கொடுக்கிறான், திருவாய முத்தி செல்வத்தும் ஆகிய அந்த பேரின்பத்தையும் கொடுக்கிறான். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பேரின்பத்தையே அங்கே விரும்பியதை முடிவிலே பார்க்கிறான். ஆகையினாலே இந்த பேரின்பம் ஒன்றுதான் நமக்கு குறிக்கோள். ஆகையினாலே தான் நம்முடைய சிவஞானிகள் பேரின்பத்தை நினைத்துக் கொண்டு சிற்றின்பம் வந்தாலும் இது வேண்டாம் என்று சொல்லி விடுவார்கள். திருவாசகத்துல திருச்சதகத்துல மெய்யுணர்கள் அழகாக நம்முடைய மணிவாசக பிரந்தக குறிப்பிட்டு காட்டுகிறார். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகெடியும், அதெல்லாம் ஒரு பதம், போகத்தை தூக்கின்ற ஒரு பதம், அது எனக்கு வேண்டாம், பேரின்பம் தான் வேண்டும். கோனேரி அப்ப நாவல செய்திருக்கின்ற உபதேச காண்டம் என்று ஒன்று இருக்கிறது. கந்தபுராணம் என சொல்லக்கூடியது, சங்கர சம்சீதையில் வரக்கூடிய அந்த கந்தபுராணம் என சொல்லக்கூடியது ஏழு காண்டங்களை உடையது. அதுல ஆறு காண்டங்களை மட்டும்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் செஞ்சார். எஞ்சிய ஏழாவது காண்டத்தை கோனேரியப்ப நாவலர் உபதேச காண்டம் என்று பெயர் வைத்து ஒரு நூலை செய்திருக்கிறார். கந்த புராணத்தினுடைய தொடர்ச்சி தான் உபதேச காண்டம். அந்த உபதேச காண்டத்திலே கோனேரியப்ப நாவலர் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறார். வேட்டூரில் சிவபதவியே வேட்டுர, இந்த பரமுக்தியை பெறாதீர்கள், சிற்றின்பங்களை பெறாதீர்கள், சிவபதத்தை பெருந்து பேரின்பத்தையே நாம் விளைதல் வேண்டும். வேட்டூரில் சிவபதவியே வேட்டுர, விரும்பி கேட்டுரில் சிவபுராணமே கேட்டுர, வினை கொண்டு ஆட்டும் அன்பதை இருகண்டு அந்தகன் தூதர் வீட்டும் முன்னரே சிவகதி விரும்புறல் வேண்டும். ஞான நிலையிலே இருக்கின்ற சிவனடியார்கள் எல்லாம் பேரின்பத்தை விரும்புவார்கள், சிற்றின்பத்தை ஒதுக்குவார்கள். கலசை பதிற்று பத்தாங்காது என்று மாதவ சிவஞான சுவாமிகள் ஒரு நூல் செஞ்சிருக்கிறார். அதில் சொல்றார் அடியார்களது பெருமையை. வல்லவண்ணம் வாழ் கலசை வானவர்க்கு அடிதொழில் அல்லும் எல்லும் ஆற்றும் அன்பர் வேண்டில் அஞ்சபூதமும் ஒல்லை மாற்றி வேறு செய்ய வல்லர். மெய்யடியார்கள் ஐம்பூதத்தினுடைய இயற்கை குணத்தை மாற்றி விடுவார்கள். ஒரு அக்னி என்பது தன்னை சார்ந்த பொருளை தகிக்கும், சாம்பராக்கும். அந்த ஞானசம்பந்த பெருமான் கிட்ட ஏழு அந்த அக்னியிலே எந்த பழுதும் படாமல் ஜில்லுக்கு பச்சையாக இருந்தது. அதனால தானே பகமார்த்த கொண்டையாகிற பதிகத்துக்கு பச்சை பதிகம். ஒரு நீரானது தன்மேல் நிறக்கின்ற ஒரு பொருளை அந்த நீர் போக்குல இழுத்து போகும். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் கிட்ட அந்த ஏழு நீரை எதிர்த்து சென்றது. ஐம்பூதங்களை மாற்றியமைக்கின்ற வல்லமை நம்முடைய மெய்யடியார்களுக்கு இருக்கின்றது. மேலும் சொல்லுகிறார், உம்பர் மால் அயன் தொல்லை வான்பல் அங்களும் துரும்பென கழிப்பரே. அவர்கள் தனக்கு நல்ல ஒரு போகம் தரக்கூடிய ஒரு பதத்தை கொடுத்தாலும் கூட அதை துரும்பென கழித்து விடுவார்கள் என்று சொல்லுங்கள். நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் இதை விட மேலா போறார். அவனது அருள் இல்லாமல் சிற்றின்பத்தை நான் துவைக்க வேண்டும் என சொன்னா எனக்கு புழு பிறவியே எனக்கு போதும் தான். நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பண்ணியர் விருத்தத்துல அருள் தரு சீர் தில்லை அம்பலத்தாண்டன் அருளன்றி பொருள் தரு வானக்கு அரசு ஆதலில், அரசு ஆதலில் புழுவாதல் நன்றாம். நான் இதையெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊரை சுட்டி காட்டுகிறேன் என்றால், நம்முடைய திருமுறை என்பது எப்படி ஞான களஞ்சியமாக இருக்கிறது என்று நம்மை நாம் நினைவூட்டுக் கொள்வதற்காக. இதை விட எளிமையாக மணிவாசக பெருந்தகை திருக்கோத்துமேல் சொல்லி காட்டுறார். ஏன்பா இத்து நூண்டு தேன் இருக்கிற ஒரு பூவிலை அடைகிறாய், ஆனால் இதை விட ஒரு பெரிய மலர் ஒன்றிருக்கிறது, உண்ண உனக்கு அமுதம் போன்று இனித்து வற்றாது கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சிவானுப இன்பத்தேனே அவன் திருவடி நிலையிலே இருந்து நீ சுவைக்கலாம், அதை பெறு.
தினைத்தனை உள்ளதுவோர் பூவினில் தேனுண்ணாதே. நினைத்தோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும். குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. கோத்தும்பி என்று சொல்றார். இந்த கோத்தும்பி என்ற தலைப்பிலே ஒரு பொருள் இருக்கிறது. கோத்தும்பி என்பது ஒரு வண்டின் இனம். மொத்தம் நான்கு இனங்கள் வண்டிலே இருக்கிறது. வண்டு அதான் கோத்தும்பி. சுரும்பு, தேன், நிமிரு, இந்த நாலு வண்டினங்கள். இதிலே வண்டு என சொல்லக்கூடிய கோத்தும்பி தான் உயர்ந்த வண்டு, அரச வண்டு. இந்த நான்கு வண்டிலே, இந்த நான்கு இனங்களிலே வண்டு என சொல்லக்கூடியதும் தேன் என சொல்லக்கூடிய இந்த இரண்டு இனமும் நல்ல நறுமணமுள்ள மலர்களில் இருக்கின்ற தேனை மட்டும்தான் எடுக்கும். சுரும்பு நிமிரு என சொல்லக்கூடிய இந்த இரண்டு இனங்கள் எல்லா மலர்களும் சென்று அது தேனை எடுக்கும். ஆகையினாலே தான் நல்ல நறுமணம் மிக்க மலர்களை தேன் எடுக்கின்ற அந்த கோத்தும்பியை விடுத்து சொன்னார், அரசவண்டியை எடுத்து சொன்னார். இன்னும் நம்முடைய நூல்களிலே சிவனது திருவடியை அங்கே தாமரையாகவும் உயிர்களை வண்டுகளாகவும் அந்த திருவடியிலே பொருந்தி இருக்கின்ற அந்த தேனை சிவானுபவ இன்பமாக உவமித்து இந்த ஆன்மாவாகிய வண்டானது திருவடியாகிய தாமரையில் சிவானுபவமாகிய தேனை நுகர்ந்து ரீங்காரமாகிய ஞான கழிப்பை ஏற்படுத்துகிறது. இது நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்று. இந்த செய்திதான் கண்ணப்ப நாயனாரை ஈர்த்தது. இந்த செய்திதான் ஈர்த்தது. கண்ணப்ப நாயனார் திருக்காட்டு மலைக்கு போறார். அப்ப மலைக்கு போகின்ற பொழுது அங்கே வண்டுகளுடைய ரீங்காரம் கேட்கிறது. உடனே நானனை பார்த்து கேட்கிறார், இங்கே இந்த ரீங்கார சத்தம் ஏன் இப்படி கேட்கிறது, ஏன் இந்த மலர்களிலே வண்டுகள் இப்படி மொய்க்கிறது என்று கேட்கிறார். இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மது மலர் ஈக்கள் மொய்த்து மருந்து எழும் ஒளிகள் ஏன்னு கேட்டார். அப்பத்தான் மலரிலே இருக்கின்ற தேனை வண்டு விரும்பி வந்து உண்டு கழிப்பினால் அது ரீங்காரம் செய்கிறது. அப்படிதான் அந்த செய்தியை வைத்துக் கொண்டு தான் நம்முடைய திண்ணனார் அந்த திருவடி தாமரையிலே இருக்கின்ற தேனை முகர வேண்டும் என்று அது முந்தியதாக அங்கு சொல்லப்படுகிறார். அது எப்பொழுது கிடைக்கும் இந்த இது? முன்ஷை நவத்தின் ஈட்டம் அந்த சொல்லிக்காட்டார். இந்த சிவானுபோ இன்பத்தினை தேனை நுகர்வது யாருக்கு? முன்ஷை தவத்தின் ஈட்டம் உள்ளவர்கள். அதனால இன்று நாம் சிந்திக்கக்கூடிய எட்டாவது அதிகாரமாகிய இன்புறு நிலை இது வந்து முன்ஷை தவத்தின் ஈட்டத்தை உடையவர்களுக்கு அவர்கள் அனுபவிக்கின்ற இன்பத்தை பற்றிய ஒரு செய்தி சொல்ல. இதில் இந்த எட்டாவது அதிகாரத்திலே எப்படி இந்த இன்புறு நிலையிலே இந்த ஆன்மாக்கள் இருக்கும் என்பதற்கு அழகாக நம்முடைய பொற்றமுடி உமாபதி சிவாச்சாரியார் இங்கே பல தேவார திருப்பாடல்களை நமக்கு எடுத்து தந்திருக்கிறார். அதிலே இன்புறும் நிலை, இந்த இன்புறும் நிலை என்று சொல்லக்கூடிய அந்த அதிகார தலைப்புக்கு பொருள் இன்பு உறும் நிலை. இந்த இன்பு உறும் நிலை, இந்த இன்பு உறும் நிலை என்பது இன்பு என்பதற்கு தெரியும், உறும்னா அடைகின்ற நிலை. இங்கே இன்பு என சொல்லக்கூடியது சிவானுபவ இன்பத்தையே குறித்தது. அதான் ரொம்ப முக்கியம். உலகியல் போக பொருட்கள் அன்று, அந்த சிவானுபவ இன்ப நிலையினை குறிக்கிறது. அந்த சிவானுபவ இன்ப நிலையில இருக்கின்ற ஆன்மா எந்த நிலையிலே நிற்கும், எந்த அனுபவத்தை எல்லாம் கொள்ளும் என்று அழகாக நாம் தெரிந்து கொள்வதற்காக முதன் முதலிலே இந்த 75வது திருப்பாடல் அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு, 6வது திருமுறை, 67வது திருப்பதிகம், திருக்கீழ்வேலூரில் என்ற தலத்திலே திருவாய் மலரப்பட்ட அலைவாயில் அறவு அசைத்த என்ற திருப்பாடல். அலைவாயில் அறவு அசைத்த அழகன் தன்னை ஆதரிக்கும் அடியவர்களுக்கு அன்பே என்றும் விளைவானை மெய்ஞான பொருளானானை வித்தகனை எத்தனையும் பத்தர் பத்திக்கு உழாவான் உழா பத்திக்கு உழைவானை அல்லாதார்க்கு உழையாதானை
உலப்பிலியை

0: தேடிலாரே. அருமையான ஸ்ரீ அலைவாயில் அறவு அறைக்கு அசைத்த அழகன் தன்னை. இது என்ன செய்தி சொல்கிறது? அதாவது கரிகால சோழன் சிவானுபவத்தையே விரும்புகின்றவன், மன்னனது நிலை சிவனையே நாடுகின்றது. அப்ப கரிகால சோழன் மீது பொறாமை கொண்ட ஒரு சிற்றரசன் ஒருவன், கரிகால சோழன் அது பிறந்த நாளுக்கு விழா எடுக்கின்ற நாளை குறிவைத்து அந்த கரிகால சோழனை தான் தீர்த்து கட்ட வேண்டும் என்று அந்த குறுநில மன்னனானவன் என்ன செய்கின்றான், ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு கரிய நாகத்தை வைத்து அதை பொட்டணமாக கட்டி ஒரு தூதன் மூலமாக இது என்னுடைய பரிசாக பிறந்த நாள் என்று கரிகாலனிடம் கொடுத்து விடுன்னு கொடுத்துட்டார். அது கொடுத்த உடனே ஒரு தூதன் போய் கரிகாலன் கொடுக்கிறார். கரிகால மன்னன் பிடித்தார். அப்படி கரிகால மன்னன் பிடிக்கின்ற பொழுது அங்கு வந்த பார்வையாளர்களில் ஒருவர் ஓடி சென்று பெட்டிக்குள் இருக்கின்ற நாகத்தை பிடித்து அந்த நாகத்தை தான் ஆட்ட நாகத்தை ஆடும்படி செய்து விட்டார். இதான் அலைவாயில் அறவு அசைத்த அழகன் தன்னை. ஆக அந்த சிவானுபவ இன்பத்தை விரும்புகின்றவர்களுக்கு மாயையாகிய பாம்பு வந்து தாங்கார். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி காட்டுகிறார். ஆதரிக்கும் அடியவர்களுக்கு அன்பே என்றும் விளைவானை. ரொம்ப முக்கியமான செய்தி. சிவானுபவத்தை விரும்புகின்ற ஆன்மாக்களுக்கு அவன் மனதிலே அன்பே என்றும் விளைவானை. அந்த அன்பை தான் மனதிலே ஊற்றெழுந்து வந்து கொண்டே இருக்கும்படியாக செய்வான். எந்த ஒரு மனதிலே அன்பு எழுகின்றதோ அந்த ஆன்மா ஆனந்தமாக இன்பமாகவே இருக்கும். ஆகையினாலே தான் உன்னுடைய அன்பை விரித்து எல்லா உயிர்களிடம் காட்டு என்று மறைஞான சம்பந்தர் சைவ சமய நெறியிலே சொல்றார். அழகான ஒரு பாடல், சைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல். எவ்வுயிர்க்கும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிர்க்கும் அன்பா ஆயிரு. எல்லா உயிர்களிடத்தும் அன்பா இருக்கிறார். ஆக எல்லா உயிர்களிடத்தும் தான் அன்பையே செலுத்தணும்னா அந்த அன்பு ஊறிக்கொண்டிருக்கணும். அந்த இன்புற நிலையில இருக்கின்றவர்களுக்கு அந்த அன்பு ஊற்று எழுந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பை தான் சுவாமிக்கு அபிஷேகமாக பண்ணணுமா. தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்களை சொல்லி காட்டுவார். நெஞ்சமே கோயிலாள் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே. அந்த மனதிலே அன்பு மேலிட்டால் அதுவே மஞ்சள நீராக இறைவனுக்கு அங்கே திருமஞ்சனம் ஆட்டப்படுகிறது. எனவே அந்த இன்புற நிலையிலே இருக்கின்ற அந்த ஆன்மா அதனுடைய ஆன்மாவிடத்தை அன்பு ஊற்றெடுக்கும்படியாக செய்வார். எத்தனையும் பத்தி பத்தற்கு உழைவானே. அந்த அடியார்களுக்கு அவன் நெருங்கி அருகிலே இருப்பான். அல்லாதாருக்கு உழையாதானே அகப்பட மாட்டான். உலப்பிலியை என்றைக்கு உள்ளவன் உள்புக்கு என் மனத்து மாசு கிளைவானை. சிவானுபவ இன்பத்தையே அவன் துளைத்து தோய்த்து சுவைத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு மாயையோ கண்மையோ எதுவும் தாக்காது. மனம் எப்பொழுதுமே இன்பமாகவே இருக்கும். எந்த மாசும் அடையாது என சொல்லி கீழ்வேலூராளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. இந்த கேடிலாரே என்பதற்குத்தான் முக்கியமான ஒரு கருத்து. இன்புறு நிலையிலே உள்ளவர்கள் சிவத்தோடு அத்துவிதமாக கலந்து நிலையாகவே இன்பம் தூய்த்துக் கொண்டிருப்பார்கள். அதான் கேடிலரே. ஒருபோதும் அவர்கள் பின்னோக்கி வருவதில்லை. ஆகையினாலே சிவனோடு அத்துவிதமாக இருந்து அவர்கள் இன்பத்தை தூய்த்துக் கொண்டிருப்பார்கள் என்று அந்த இன்புறு நிலையிலே இருக்கின்ற ஆன்மாவை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு திருப்பாடல், 76வது திருப்பாட்டு. அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு 6ம் திருமுறை 48வது பரிகம் திருச்செங்காட்டங்குடி. உருகுமனத்து அடியவர்களுக்கு ஊறும் தேனை. உருகுமனத்து அடியவர்களுக்கு ஊறும் தேனை உம்பர் மணி முடிக்கு அணியை உண்மை நின்ற பெருகுநிலை குறியாளர் அறிவு தன்னை பேணிய அந்தவர்க்கு மறைப்பொருளை பின்னும் முருகுவிரி நறு மலர் மேல் அயர்க்கும் மார்க்கும் முழுமுதலை மெய்தவத்தோர் துணையை வாழ்த்த திரு வாழ்த்த திருகு குழல் உமை நங்கை பங்கன் தன்னை செங்காட்ட குடியதனில் கண்டேன் நானே. பேரின்பத்தையே நினைந்து சிவத்தே நினைப்பவர்களுக்கு உருகு மனத்து அடியவர்களுக்கு ஊரும் தேன். ஊரும் தேன் என்றால் அந்த ஆனந்தமாகி அந்த சுவையை கொடுத்து கொண்டே இருப்பான். சிவத்தை நினைந்து கொண்டிருக்கின்ற நம் மெய்யடியார்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சைவத்திலே முதல் அடியாராக வைத்து போற்றப்படுபவர் திருமான் தான். சிவபூஜை செய்வதிலே வல்லவர், சிவயோகம் செய்வதிலே வல்லவர். ஒரு சமயத்திலே பாகக்கடலே திருமால் சைனம் கொண்டிருக்கிறார், சீதையில் இருக்கிறார், பூதையில் இருக்கிறார், சுற்றி யார் யாரோ இருக்கிறார்கள். திருமால் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது, கண்ணீர் வடிந்தது. உடனே எல்லோரும் திருமாலுக்கு ஏதோ அசௌகரியம் ஏற்பட்டதோ ஏதோ குற்றம் ஏற்பட்டு விட்டதோ என நினைத்து திருமாலை அப்படி உஷிப்பித்து கண்களில் இருந்து நீர் வருகிறது என்னென்னார். ஒன்றுமில்லை, தார்காவனத்திலே அவன் ஆடிய ஆட்டத்தை நான் நினைத்தேன், மோகினி வடிவமாக இருந்து நான் கண்டு கழித்ததை நினைத்து அப்படியே ஆனந்த பெருக்கடைந்தது, அதனால் ஆனந்த கண்ணீர் விட்டேன். இதை கேட்டுக்கிட்டிருந்தார் யார், ஆதிசேஷன். பெருமானுடைய நடனம் இத்தனை கழிப்பு தெருமாயின் அந்த பெருமானுடைய நடனத்தை நானும் காண்பேன், தில்லைக்கு சென்று தவம் செய்ய போகிறேன், ஆகையினாலே திருமாலே எனக்கு விடை கொடு, நான் தில்லைக்கு போய் தவம் செய்து நான் பெருமானை காணப்போகிறேன் நான். அவரும் பதஞ்சலி முடிவர். ஆக இந்த திருமாலானவர் சிவயோக பாவனைகளை நிற்பதும் ஆனந்த பாஷையிலும் எய்துவதற்கு காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கட்சி மேற்றடியிலே அவர் பேரின்பத்தை தான் விரும்பினார், எனக்கு சாகித்தியத்தையே தான் வேண்டும் என்று விரும்பினார். ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த செய்தி சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே அந்த மேலான நிலையிலே இருக்கின்ற அந்த இன்புறுகின்ற அந்த ஆன்மா அவர்களுக்கு ஊரும் தேனாக உள்ளிருந்து ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். உருகும் மனத்து அடியவர்களுக்கு உறும் தேனே உம்பர் மணி முடிக்கு அணியை உண்மை நின்ற பெருகுநிலைக்குரியான் அறிவுதன்னை பேணிய அந்தனர்க்கு மறைபொருளை பின்னும் முருகுவிரி நறு மலர் மேல் அயர்க்கும் ஆர்க்கும் ஒரு முதலை மெய்தவத்தோர் துணையை. அந்த இன்புற நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு எந்த ஒரு இடரும் வராது, அவர்களுக்கு சிவபெருமானே அவர் துணையாக இருப்பார், உடனே இருந்து கொண்டே இருப்பார். எம்பெருமான் தான் துணையாக இருப்பார். எல்லோருக்கும் தெரியும், மணிவாசக பிறந்தகை அருமைத்தன பாண்டியனிடம் அவர் அமைச்சராக இருந்து மன்னவனுக்கு கீழே இருந்தாலும் கூட அவரது மனத்திலே பெருமானையேத்தான் நினைத்திருந்தார். பேர்பட்ட அவர் அங்கே திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பொழுது அரசன் கொடுத்த திரவியங்களை எல்லாம் சிவபுணைக்கும் சிவனடியார்களுக்கும் செலவிச்சிட்டார். அரிமர்த்தன பாண்டியன் ஓலை அனுப்பினார். அந்த ஓலையை பெற்றுக்கொண்ட உடனே முன்னே இருக்கிற குருமூலம் காட்டுறார், குருவே அரிமர்த்தன பாண்டியன் என்னை வர சொல்லி இருக்கிறாரேன்னு. போயிட்டுவான்னார். போயிட்டுவான்னு எப்படி அவன் கொடுத்த திரவியத்தை பூரான செலவடிச்சுட்டேன்னார். அம்மா செலவடிச்சுட்டேன்னு தெரியும். அரசுக்கு உரிய ஒரு திரவியத்தை, குதிரைவாக சென்ற திரவியத்தை நான் என்னுடைய விருப்பத்தின் பேர் செய்தது குற்றம் தானே, என்னை தண்டிப்பானேன்னார். அப்போதான் தண்டிக்க மாட்டான், நீ போப்பா குதிரை வரும் நான். எப்படி குதிரை வரும்னு, நானே குதிரையை கொண்டு வரேன். நான் இப்போ போகிறேன், நீ என்றைக்கு வருவீருன்னு ஒரு நாளை சொல்லுன்னா, ஆவணி மூலத்தில் நான் குதிரையோடு வருவேன் போ என சொல்லி ரெண்டு காரியம் பண்ணார். என்ன காரியம் பண்ணார் தெரியுமா, நம்முடைய மணிவாசக பிறந்தகைக்கு நெற்றிலே நீர் பூசி காப்பு அனுப்பிச்சிட்டார். உன்னை ஒன்று செய்ய முடியாது போப்பான்னார். அடுத்தார் கொண்டு வழித்துணையாய் நாம் வருவோம்னார். வழியிலே மன்னன் ஏதேனும் செய்வானோ என்று மனத்திலே இடையூறு ஏற்படாத வண்ணம் வழித்துணையாக ஐந்தெழுத்து மந்திரத்தையே கோரிக்கொண்டு வந்தார் என்று சொல்லி காட்டப்பட்டது. தான் வருகின்ற வரை தனக்கு என்ன நிகழும் என்பதை எள்ளளவு நினைக்கிற. ஆக சிவானுபோ இன்பத்தையே விரும்புகின்ற அந்த அடியார்களுக்கு வழித்துணையாக இருப்பான். ஆகையினாலே தான் நம்முடைய மணிவாசகம் பிறந்த சரித்திரத்திலே வைத்து இந்த ஆன்மாக்களுக்கு எந்த விதத்திலும் இடரில்லாமல் காப்பவன் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டது. அடுத்து 77வது திருப்பாடல் அப்பர் பெருமானது வாக்கு 6வது திருமுறை. அந்த அப்பர் பெருமானுடைய வாக்கிலே இருக்கின்ற அந்த 6வது திருமுறை 26வது பதிகம் திருவதிகை வீரட்டம். உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பட்டு மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம் பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசலானேன் அதிக வீரட்ட நீரே. அருமையான ஒரு செய்தி. ஊஞ்சல் சிவாலயத்திலே பள்ளியறையிலே ஆடக்கூடிய ஊஞ்சலின் தத்துவம் வேறு. திருக்கல்யாணத்தின் போது சுவாமியையும் அம்பிகையையும் ஊஞ்சலிலே அமர்த்த வைத்து நடக்கின்ற ஊஞ்சல் உற்சவத்தினுடைய தத்துவம் வேறு. நம்முடைய மணிவாசக பெருந்தகையினுடைய திருப்பாடலிலே வருகின்ற அந்த ஊஞ்சலுடைய தத்துவம் வேறு. பொன்னூசல் அதனுடைய தாத்பரியம் வேறு. உலகியலிலே இந்த பிள்ளைத்தமிழிலே வரக்கூடிய ஊசல் பருவம் என்று வரக்கூடிய அந்த தத்துவம் வேறு. இங்கு சொல்லக்கூடிய இந்த ஊஞ்சல் ஊசல் என சொல்லக்கூடியது எதை ஊமையாக சொல்லப்படுகிறது என சொன்னால், இந்த ஊஞ்சல் இருக்கிறது எது, நான்கு சங்கிலிகளால் போட்டு கீழே பலகை, அந்த கீழே பலகையிலே ஒருவன் அமர்ந்து ஒரு பெண்ணானவள் அமர்ந்து இங்கும் அங்குமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். எப்படி அறம் பாவம் என்னும் அருந்து ஏற்றால் கட்டி அந்த சங்கிலி பிரபஞ்சமாகிய பலகையிலே ஆன்மாவாகிய அந்த பெண் அமர்ந்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று ஆடிக்கொண்டே இருக்கிறது. அந்த சங்கிலி அருந்து விட்டது, கீழே வீழ்ந்தாள் அந்த பெண். அதுவரை ஆடிக்கொண்டிருந்த அந்த பெண்ணானவள் இப்பொழுது தரையிலே நிலையாக ஆட்டம் இன்றி அப்படியே இருக்கிறாள். என்ன பொருள்? அந்த இருவினை ஒப்பு என்பது அங்கே வந்து அந்த சங்கிலி வீழ்ந்த பின்பு தரையாகி சிவனது பாதத்திலே நிலையாக ஆன்மாவானது அசைவற்று இருக்கிறது. இதுதான் அந்த ஊஞ்சலினுடைய தத்துவம். எனவே தரையே ஆதாரமாக கொண்டு அந்த பெண்ணானவள் அசைவற்று நிலைத்து இருப்பதைப் போல இன்புறு நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்கள் சிவனது திருவடியிலே இருந்து அசைவற்று நிலையாக இருப்பார்கள். அதைத்தான் இந்த பாட்டில் அந்த இன்புறு நிலையிலே இருக்கின்ற ஆன்மாவினுடைய தன்மையை சொல்லி காட்டுகிறார். ஒரு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம் செருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே. ஆக இந்த ஆன்மாவானது சிவனது திருவடியின் கீழே நிலையாக இருந்து பேரின்பத்தை தூய்க்கும் என்று இந்த திருப்பாடலில் சொல்லப்படுகிறது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் பிடித்த 10.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: ஆரூர வரந்த அரசே போற்றி. திருவாரூரில் எழுந்தருளியிருக்கிற தலைவனே வணக்கம். திருவாரூர் என்பது பிருத்திவீஸ்தலம். பஞ்சபூதங்களிலே பிருத்திவீதலம் புற்று தான் மூலதாரத்தில் இருக்கிற சிவலிங்கம். அது வந்து அதனால அந்த திருவாரூர் என்பது பூலோக கைராயம் என்று சொல்லும். அது அதனால அந்த திருவாரூர் என்பது மகாலட்சுமி பூஜை பண்ணிய ஊர். மகாவிஷ்ணுவை இறந்து போய் மகாவிஷ்ணுவை எழுப்பிய ஊர். ரெண்டு பேரும் தவம் செய்து திருவுருளை பெற்ற ஊர். அதற்கு மேலே மகாவிஷ்ணுவானவர் சோமாஸ்கந்தராகிய சுவாமியே மார்பிலை வைத்து பூசிக்கின்ற ஊர். மார்பிலை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மார்பினுடைய மகாவிஷ்ணுடைய அசைவு பார்க்கடல் அசைவு, அதற்கு மேலே வந்து அந்த பாம்பின் அசைவு. இந்த அசைவில் இருந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அசைந்தாடும் பெருமான், இருந்தாடும் பெருமான், இருந்தாடும் இருந்தாட அழகர்னு முடியும். சிதம்பரத்தில் நின்றாடும் அழகர், திருவாரூர்ல இருந்தாட அழகர். அங்க நடராஜா, இங்க தியாகராஜா. சிதம்பரத்தில் நடராஜா, திருவாரூர்ல தியாகராஜா. அளவில்லாத பெருமையுடையது. அது மக்களுக்கு தெரியல, அதிகமா புரியல. சாதாரணமா ஏதாவது ஒரு சாமியாரு ஏதாவது உண்ணும்னா அங்க போய் குவியுது பாவம். வேற ஒண்ணும் அருள் பொங்குகின்ற ஞானிகளாலே, தேவர்களாலே, முனிவர்களாலே பாடல் பெற்ற, வணங்க பெற்ற, அதிசயம் நடந்த அந்த மாதிரி சிவாலயங்களுக்கு எல்லாம் அதிகம் போறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊர் அந்த திருவாரூர். முசுகுந்த சக்கரவர்த்தி பூசித்த ஊர். இன்னும் நிறைய இருக்குது சொல்றேன். ஆரூரம் மறந்த அரசை போற்றி, சீரார் திருவையாறாம் போற்றி, சிறப்பு பொருந்தி திருவையாற்றிலே எழுந்தருள் இருக்கிற சுவாமியே வணக்கங்கிறாரு. திருவையாறு பக்கத்துல இருக்கிற ஊரு. அது வந்து பஞ்சநிதி அஞ்சு வகையான ஆறுகள் அந்த பகுதியில இருப்பதனால திருவையாறுன்னு வேறு, சுவாமிக்கு பஞ்சநதீஸ்வரர்னு வேறு, பஞ்ச நதீஸ்வரர் அம்பாளுக்கு தர்ம சம்பர்தனின்னு வேறு. பெரிய கோயில், அற்புதமான ஸ்தலம். அது வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமுனி சுவாமி, மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், இன்னும் வடமொழி போலவர்கள் எத்தனையோ பேர் அதை பாடி பரவிய அற்புதமான ஸ்தலம் அந்த திருவையார். அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அண்ணாமலையை பற்றி இப்போ உலகமே தெரிஞ்சு தினந்தோறும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைன்னா எட்டாத மலைன்னு இருவருக்கு எட்டாமல் இருந்தபடினால அண்ணாமலை. இருவருக்கும் எட்டாமல் இருந்தபடினால நீண்டாமலும் ஐநூறு வேணாரு மாணிக்க வாசகர். நெட்டையா இருக்கிறவனுக்கு எட்டாம இருக்கல, நெட்டையா இருக்கிறவனு கட்டுறது இல்லையா அப்படின்னு ஒரு பரியாசம் பண்ணாரு மாணிக்க வாசகர். மூன்று லோகத்தை அளந்தார் அல்லவா, அவனுக்கு எட்ட வேண்டாமா? திருவிக்ரம அவதாரம் எடுத்து நான்முகன் முதலா வானவர் தொழுதலா ஈரடியாலே மூல கலந்து நாட்டிசை முனிவர் ஐம்புலன் மலர போற்றி செய் கதிர்முடி திருநெடுமாறன்று அடிமுடியறிய அதனவதனின் கடுமுறணியானம் ஆகியமும் கலந்து எழுதல ஒரு இடந்து வினைத்து ஊழி முதல்வர் சயசய என்று வலுத்தையும் காணா மலரடியவர்கள் என்பது முதல்ல ஆரம்பிக்கிறார். அதனால பிரம்மவிஷ்ணுக்களுக்கு எட்டாமல் இருந்தபடினால அதுக்கு அண்ணாமலைன்னு. அண்ணான்னா உயரத்தில் இருப்போம், எட்டாதவன். இப்ப மூத்தவனை என்ன அனுபவப்படுறது? அண்ணா உயர்ந்தோன்பு. அண்ணா என்றால் உயர்ந்தோன் மூத்தோம். அது பஞ்சபூத தலங்களிலே அது தேயும் ஸ்தலம் சொல்லுவோம். பஞ்சபூத தலங்களிலே தேயும்னு, தேயும்னா நெருப்பு. உண்ணாமலையாள் உமாதேவி, சுவாமி அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலமும் வேறு, அருணாச்சலம் அருணகிரியும் வேறு. அருணகிரிங்கிறது அதுதான், அண்ணாமலை என்பது அதுதான், அருணாச்சலம் என்பதும் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலம். எத்தனையோ மகரிஷிகள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். ஏகம் கண்ணார முத கடலை போற்றி. அதனால கண்ணுக்கு நல்ல காட்சியை தருகின்ற அமுத கடலாக விளங்குகின்றவனே வணக்கம். ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. ஏகம்ப என்பதுதான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் என்பது பிருத்திவிஸ்தலத்துல அதையும் சேர்த்துக்கிறது. காஞ்சிபுரமும் திருவாரூரும் பிருத்திவிஸ்தலம் மண்ணுன்னு சொல்றது. அதனால காஞ்சிபுரம் என்பது பூலோக கைலாயம். நிறைய கோயில், நிறைய கோயில் இருக்கு. அதுல வந்து தேவர்களும் முனிவர்களும் ராட்சசர்கள் இருந்து எல்லாம் வந்து அவன் கோயில் கட்டி தனியா பூஜை பண்ணி இருக்கிறான். தேவர்கள் எல்லாம் வந்து அங்க தேவலோகத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தானா. காஞ்சிபுரத்தை வந்து பார்த்து விட்டு அவன் தன்னையே வசிக்கிட்டானா. நமக்கு இருந்து அறிவை பாரு, இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இல்ல காஞ்சிபுரத்துக்கு வந்த ஒரு பாடல்லவா தெரியுது இவ்வளவு உசந்ததுன்னு சொல்லி நம்ம ஊரை நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் என்று அந்த தேவர்கள் எண்ணுகிறாங்க. அதுக்கு மேல காஞ்சிபுரத்தை உலகத்தெல்லாம் படைக்கும் போது, உலகத்தை எல்லாம் பிரம்மா படைக்கும் போது அந்த காஞ்சிபுரத்தை முதல்ல படைச்சானா, படைச்ச அதுல உதிர்ற ஷேடம் இருக்கும் இல்ல, இப்ப ஆச்சாரி நகமண்ணும் போது ராவது போறதுல உதிர்ந்து பாருங்க சேதாரம், அந்த சேதாரத்தை கொண்டுதான் காஞ்சிபுரத்தை செஞ்ச தச்சேன் பிரம்மா. அதுல சேதாரம் இருக்கும் பாரு, அந்த சேதாரத்தை கொண்டுதான் தேவலோகத்தை செய்தாலாம் என்பார் சிவஞான முனிவர். அது அளவே இல்லாத காஞ்சி, காசியை விட ஒரு இஞ்சி கூட, காசிக்கு மேல காசி காஞ்சிபுரம் ஒரு இன்ச்சு கூட, காசி ஒரு இன்ச்சு கூட காஞ்சி. அங்க உமாதேவி தவம் பண்ணி சிவபெருமானோட கலந்து மாமரத்துக்கு அடியில, ஒற்றை மாமரத்துக்கு அடியில தான் சுவாமி இருக்கிறார். அங்க உமாதேவி வந்து தன்னுடைய ஒரு சிவபெருமான கண்ணை பூத்தி விட்டா, அந்த பாவம் போக அங்க வந்து பூஜை பண்ணா, சும்மா கண்ணை பூத்தி விட்டா அப்படி போறா விளையாட்டா, யாரு கண்ணை சிவபெருமான பூத்தி விட்டாளா. புத்தன உடனே உலகத்துக்கு பல யுகம் ஆகி போச்சா, இருண்டு போச்சான், சூரியனும் இல்லையா சந்திரனும் இல்லையா, உயிர்கள் எல்லாம் தடுமாறி போச்சு. இருட்டுல என்ன பண்ணுங்க, இப்ப கரண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கெட்டிக்காரன்னு வச்சுக்கப்பா, வெளிச்சம் இல்லைன்னா என்ன பண்ணுவ, தடுமாறி போவேன், ஏன்டா இவ்வளவு கட்டிக்காரன் தடுமாறுற அப்படின்னா, ஒளியின் உதவி இல்லாமல் கண் அறியாதது போல, பொருள் அறியாதது போல, கடவுள் உதவி இல்லாமல் உயிர் அறியாது, ஒளியின் உதவி இல்லாமல் கண் பொருளை அறியாதது போல, கடவுளின் உதவி இல்லாமல் உயிர் அறியாது, உயிர் எதையும் அறியாது. அதனாலே அப்படி இருந்து போச்சு, இப்படி இருந்து போனதுனாலே உடனே சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்து வெளிச்சம் கொடுத்தார். நெற்றி கண்ணை ரொம்ப அவசியமா இருக்கும்போது நெற்றி கண்ணை திறப்பார், முக்கியமான காரியம் எமர்ஜென்சி, அப்பதான் நெற்றி கண்ணை திறப்பார். மன்மதன் எரிக்க திறந்தால முருகன் வருவதற்காக திறந்தார். இப்ப அவசியமா உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக ஜெனரேட்டர் போட்டா அப்படின்னா, அதனால அவன் நடுங்கி போனான், கையை எடுத்துட்டா, ஐயோ சுவாமி கண்ணை பூச்சிட்டுமே உலகம் ரெண்டு போச்சுன்னு நடுங்கி போட்டான். நடுங்கி போனதுனால அதுல இருந்து 10 கங்க புறப்பட்டதான் உதர் நாள், அந்த வேர் வந்து 10 கங்க புறப்பட்டதான், இதெல்லாம் கத்த புராணத்துல வந்து. அதன் பிறகு அந்த கண்ணை பூத்திய தோஷம் போகும் பொருட்டாக நீ காஞ்சிபுரத்துல போய் நம்ம பூஜை பண்ணு விட்டார், அவ்வளவு உயிர்களை தடுமாற விட்டுட்டு இருட்டுல, அது அப்படியே சொல்றாரு நம்ம அருணகிரிநாதர். இறைவர் மாற்ற செம்பொன் வடிவம் வேற்று பிரிந்த இடவமே கட்சி வந்த உமையாழ்தம் இருளை நீக்க தவம் செய்த அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகுஞ்சொல் உடையோனே என்பது காஞ்சிபுரத்துக்கு. அப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்து பரமேஸ்வரனே கம்பை ஆற்றங்கரையில பூசணும், கம்பை ஆற்றங்கரையில மணல பூச்சி சிவலிங்கம்மா வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக புதத்தால் வழிபட்டால் உள்ளிருக்கு விடுவர் என்றார் போல, மணலையே சிவலிங்கமா பூச்சுப்பா, இப்ப ராமேஸ்வரத்திலையும் சீத மணலத்தானே பூச்சு சிவலிங்கமா வச்சு, அதே மாதிரிதான் சண்டேஸ்வரனும் மணல பூச்சி பூச்சி கொண்டார், வந்த மணலாலிங்க மண்ணியன் கண்பால் ஆட்டுங்கிறார் ஞானசம்பந்தர், மணலை சிவலிங்கமா பாருங்க. அப்படி பூஜை பண்ணும் போது சிவபெருமான் அவளுக்கு பரிச்சை வச்சார், அந்த பரிச்சையில வந்து வெள்ளத்தை விட்டுட்டார், வெள்ளம்னா அளவில்லாம கரை உருண்டு வருது வெள்ளம், இந்த சிவலிங்கத்தை அடிச்சுட்டு போற மாதிரி சிவலிங்கத்தை அடிச்சுட்டு போவதே சொல்லி அப்படி கட்டி பிடிச்சான், கட்டி பிடிச்சதுல இந்த கையில இருக்கிற வலைத்தழும்பு இந்த தனத்தினுடைய தழும்பு சிவலிங்கத்துல பதிஞ்சிருச்சான், அதனால வடுவு உண்டாகி போச்சான் சிவபெருமானுக்கு, வடுவு வடுவுன்னு அடையாளம் அடையாளம் உண்டாகி போச்சு. அதே ஒரு புலவர் பாடினாரு மூவரம்மானேன், என்னறிய காஞ்சியில் வாழ் ஏகாம்பரநாதர் அண்ணல் திருமேனி எங்கும் ஆகாசம் அம்மானே, சிவபெருமானுக்கு ஆகாசம் தான் திருமேனி, ஆகாசம் தான் திருமேனி, அண்ணல் திருமேனி எங்கு ஆகாசமே ஆயின் வண்ணம் உலை மார்பின் வடுப்படுமோ அம்மானே, ஆகாசத்துல எப்படி தடுப்பு விடும்னு கேட்டா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு மூணாவது ஒண்ணு சொன்ன, மாவடியில் வாழ்வோருக்கு வடுவு அறிதோ, மாவரத்து கடையில் தான் வடுவு கிடைக்கிறது அரு சார், அது சிலேடைன்னு சொல்லுவோம், மாவடியில் வாழ்வோருக்கு வடுவர் இதுவோ அம்மாறை என்று பாடினார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு தலம் அதன் பிறகு உமாதேவி காய்ச்சிருந்தார். 32 தர்மங்களையும் செய்ய விடும்னு கேட்டா, அதன் பிறகு 2 மணி நல்ல கொடுத்து 32 தர்மங்களையும் பண்ண வச்ச, 11 எண்ணில்லாத சிறப்புடையது காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு அளவே இல்லாத, அங்கே கீழே விழுந்தா நமஸ்காரம்.

நூற்றாண்டு மாணிக்கவாசு. அப்படிப்பட்ட அந்த காலத்திலே திருப்பராய்த்துறைய அவ்வளவு சிறப்பா சொல்றார். பராய்த்துறை மீவிய பரணை, பராய் என்கின்ற ஒரு வகையான மரங்கள் அடர்ந்திருந்த காடாகையினாலே அது பராய்த்துறை என்று பேரு. தாருகவன திருஷிகள் அங்கே செஞ்சரிச்சதாக ஒரு வரலாறு, அதனால தாருகாவனேஸ்வரர்னு பேரு. திருஞான சம்பந்த தேவார அப்பர தேவாரம்னு உடையது. ரொம்ப அருமையா கோயில அமைச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கு. தூரத்திலிருந்து பார்த்தாலும் சுவாமி நல்லா தெரியுது. அப்படி தென்பராய்த்துறை மீவிய சிவனையன்னு பின்னாடி வர்றாரு. பராய்த்துறை மீவிய பரணியை போற்றி, சிராப்பள்ளி மீவிய சிவனையை போற்றி. சிராப்பள்ளி உங்களுக்கு தெரிஞ்ச ஊரு, எல்லாருக்கும் முக்கியமான ஊர். திருச்சிராப்பள்ளி திரிசரன், திரிசரன்னா மூன்று தலைகளை உடைய அசுரன் ஆண்டபடியினால திருச்சிராப்பள்ளி. மூன்று தலைகளை உடைய அசுரன், அவன் ராவணனுக்கு ஒரு வகையில தம்பி பங்காளி. ராவணனுடைய கிளை ஆபீஸ் திருச்சிராப்பள்ளி இருந்தது. இலங்கைதான் அவனுடைய கட்ட ஆபீஸ். அவனுடைய கிளை ஆபீஸ் திருச்சிராப்பள்ளி இருந்தது. அவன் கரதூஷனால்னு வருது இல்லவா ராமாயணத்துல, கரதூஷனால் திரிசரன். அவர்களிருந்து அவனுடைய ஆட்சிகள் இருந்து சிற்றர்களாக இருந்து ஆட்சி கொண்டது. அவன் வழிபட்ட தலம், அதனாலே சிராப்பள்ளி என்று வந்தது. இது திருஞான சம்பந்தர் தேவாரம் அப்பர் தேவாரம் உடையது. அருமையான பாடல்களுடைய நன்றுடையானை தீயதிலாரை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையுருபாக உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரை என் உள்ளம் குளிருமே என்று சம்பந்தர் பாடுறார். அங்கே வந்து சுவாமிக்கு தாயும் மானேஸ்வரர்னு வேறு, தாயும் மானேஸ்வரர் வேறு, தந்தையாகவும் இருக்கிறார் தாயாகவும் இருக்கிறார். அங்கே ரத்னாவதி என்கின்ற சிட்டி பொண்ணுக்கு பிரசவ டயத்திலே வந்து அக்கறையிலிருந்து வரணும், வெள்ளம் ஆற்றுல அதிகமாக வந்துருக்கிறபடினாலே தாய் வர முடியாம போச்சான். தாய் வரலன்னு சொல்லி கவலைப்பட்டு சாமியை நினைச்சு அழுதாளாம். அதுக்காக உடனே தாய் வந்துட்டா, குழந்தை சுகப்பிரசவம் ஆச்சு, சிசிறியன ஆபரேஷன்லாம் இல்லாமல் சுகப்பிரசவம். அப்படி சுகப்பிரசவம் ஏழு நாள் ஒரு வாரம் கூடவே இருந்து அவளுக்கு மருந்து ஒவ்வொருத்தெல்லாம் அரசு கொடுத்து என்னென்ன உபசாரம் பண்ணணுமோ தாய்க்கும் பிள்ளைக்கும் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தாயும் பிள்ளையும் சுகமாக வச்சா நல்ல ஒரு நார்மலுக்கு வந்தார் அந்த பொண்ணு ரத்னாவதி. அப்படி ஒரு வாரம் கழிச்ச உடனே அந்த அசல் தாய் வந்துட்டா. இதுவள அசல் தாய்னு சொல்லதா, அவள அசல் தாய்னு சொல்லதா, அவதான் அசல் தாய், இவதான் சொந்த தாய். அசல்ல புரியுதா, அசல் இந்த பெற்ற தாய் வந்துட்டா. பெற்ற தாய் வந்தா அவளும் நிக்கிறா இவளும் நிக்கிறாமா, விஷயமா இருக்குது. ஏமா நீ தான் ஒரு வாரம் அங்கிருந்து எனக்கு வேண்டிய உபசாரம் பண்ணினியே, இப்போ அம்மா என்னம்மா தானே நீ அப்படின்னு திகைத்தா. ரெண்டு அம்மா அப்படி திகைத்த போது சுவாமி ஆகாயத்துல ரிஷப வாகனத்துல காட்சி தந்தோம். குழந்தாய் உன்னுடைய அன்புக்காக நான் தாயா வந்து உனக்கு உபகாரம் பண்ணேன். தாயாக வந்து மருத்துவம் பார்த்து அந்த விழா நடந்துகிட்டு இது மாதிரி இதெல்லாம் பொய்க்கதை கட்டுக்கதையெல்லாம் இல்லப்பா, கட்டுக்கதையெல்லாம் இல்லை, எல்லாம் நடந்து சருத்திரம். அதனால தாய்க்கு சுவாமிக்கு தாயுமானே சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதி அந்த திருச்சிராப்பள்ளி. சிராப்பள்ளி மீவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றுங்கு அரியேன் போற்றி. மற்றோர் பற்று இருந்த பற்றுங்கிறத நமக்கு முக்கியமாக இருக்கிறது. பற்றுன்னா ஆசை, பற்றுன்னா ஆசை. எல்லா பொருளையும் பற்ற வச்சிருக்கிற உடம்புல பற்று, மனைவியிலே பிள்ளைகளிலே வீட்டிலே பணத்திலே படிப்பிலே எல்லாம் பற்று வச்சுத்தானே ஆகணும். பற்று வைக்காம இருக்க முடியுமா? ஆனா பற்று விட்டாதான் மோட்சம் கிடைக்குங்கிறாங்க. அது நம்ம ஜாமானுமே விட முடியாது. விடுறதுனா லேசா விட முடியுமாமா? பணம் வச்சிருக்கிறோம், அதை விட்டுறது மேல வச்சிருக்கிற பற்றுன்னா விட முடியுமா? மற்றொரு பாதமே மனம் பாவித்தே என்று பாடுகிறார் சுந்தர சுவாமி. ஆனா அவரு ரெண்டு கல்யாணம் பண்ணார், அவரு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு பற்றும் இல்லைங்கிறார். அதனாலே அந்த பற்றை வைக்க சொல்லுவோம்னு அவனே, பற்றை விட சொல்லுவோம்னு அவன், அவனா பார்த்து விட சொன்னா நம்ம விடாம என்ன பண்றோம்? கடைசியா எல்லாம் விட்டுட்டு போங்கிறான். அப்ப என்ன பண்றான்? ஏதா நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு வாங்குறேன், ஏண்டா போ சொல்ற அப்படின்னு எங்க கேட்க முடியும்? அவனை பார்க்க முடியுதா? கேட்க முடியுது. பாட்டில அடிச்சுட்டு கூண்டு போடுறேன். எங்க நீ பற்று பிடிச்சதுலாம் என்னாச்சு? பொய்யன போகும் மாந்தர் போகமும் பொருளும் மற்றும் மெய்யன கருதி வேத விரிதவப் பலமும் செய்தீர். மையவீர் மிடற்றம் மன்னல் மறைவழி ஏதும் இல்லை நையவீன் தனந்தீர் பன்னாள் நரகனுக்கரையும் மானீர் என்பது திருத்தணிய புராணம். அதனாலே பற்று என்பது இயல்பாக உள்ளதுதான், ஆனா அது நிலையானது என்று எண்ணிருக்கப்படாது. இதுவே சதம், இதுவே நிலையானது என்று ஊருஞ்சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண் அதுக்குன்னு இப்பவே உற்றப்படாது. பூ வாங்க கேட்டா கொடுக்கணும், பவுடர் வாங்க கேட்டா கொடுக்கணும், சிலைப்பு வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வரணும், அது எல்லாமே பண்ணணும். அது பச்சா கடமை, அது

0: இதெல்லாம் நிலை இல்லாதது, பரமேஸ்வரனுடைய திருவுருளா நிலையானது என்கிட்ட புத்தியோடு செய்யணும். அதுக்குன்னு பூ வேண்டாம் சொன்னா வாங்கிட்டு வர மாட்டேன், அவன் மேல பற்று இல்லைன்னா, அதனால அதெல்லாம் தப்பு. கடமை செய்வது ஆனால் உண்மையானது நிலையானது இதுவல்ல, அதுதான் நிலையானது என்று எண்ணிக்கொண்டு வாழ்வு. ஊரின் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வன் சதமல்ல, தேசத்திலே ஆறும் சதமல்ல, நின்றாள் சதம் கட்சி ஏகம்பனே என்பது பற்றி சொல்வார். ஆகையினாலே பர ஞானிகளுக்கு பற்று இருக்காது, ஞானிகளுக்கு பற்று இருக்காது, நமக்கெல்லாம் பற்று இருக்குது. இருக்குதுன்னு சொன்னா என்னவா இருக்கணும்னா, பரமேஸ்வரன் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கிறான், பரமேஸ்வரன் தான் இந்த மனைவியை தந்திருக்கிறான், மக்களை தந்திருக்கிறான், சொத்தை தந்திருக்கிறாங்கிற எண்ணத்தோடு, புரியுதா, இதெல்லாம் அவன் தான் கொடுத்திருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு வாழ்வது. ஆனா இது நிலை இல்லாமல் போகும் என்கிற எண்ணத்தோடு இருப்பது, நிலையானது அதுதான் என்று எண்ணி இருப்பது, அதனால என்ற புண்ணிய காரியங்களை தர்மத்தை செய்வது, புரியுதா. அதனால யாரையும் பணத்தை விட்டுறாதிய, சொத்தை விட்டுறாதிய, மனைவியை விட்டுறாதிய, எல்லாம் கெட்டியா பிடிச்சிருங்க, இருக்க பிடிச்சிருங்க. ஆனா இது நிலையானது அல்ல, நாம் போகும்போது கூட வருவதும் அல்ல, விளக்குதா, இது விடுவற்றை தராது. அதனால நிலையானது சிவபெருமானுடைய திருவருளார், அந்த பரமேஸ்வரத்தில பத்தி கொண்டுதான் நிலையான வாழ்வை தரும் என்று எண்ணி அதற்கிடையில தர்மங்களை செய்வது, சிவ தர்மங்களை, சிவ புண்ணியங்களை செய்வது, இப்படி இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. இப்ப நாயன்மார்கள் எல்லாம் மனைவியோடு இருந்தார்கள், ராஜாக்களாக இருந்தார்கள், மந்திரியாக இருந்தார்கள், ஏனாதிபதியாக இருந்தார்கள். 63 நாயன்மார்ல ஒரு 3 பேர் தான் பிரம்மச்சாரி, சன்னியாசி சாமியாரு, மூர்த்தி நாயனார் சாமியார், சண்டேஸ்வர பிரம்மச்சாரி, திருநாகரசர் துறவு, அப்புறம் எல்லா மனைவியோட மக்களோட பட்டத்தோட பதவியோட ராஜாவாக இருந்தா என்ன பண்ணாங்க, எல்லாம் சிவ தர்மமாக செய்தார். தேடிய மாடு செல்வமும் இல்லைமென்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகு என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி கொண்டு குறைவர கொடுத்து வந்தார் என்பது பெரிய புறான். ஆகையினாலே அப்படி சுவாமியினுடைய திருவுருள் தான் நிலையானது என்று எண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வயசாக கொஞ்சம் பற்ற விட்டுறோம், வயசாக கொஞ்சம் பற்ற விட்டுட்டு எல்லாம் பொறுப்புல ஒப்படைச்சுக்கணும். இந்த மாதிரி ஆளு அமையணுமே, அமைஞ்சா ஒப்படைக்கலாம். அதனால அந்த மாதிரி அதனால மனத்தை இருக்கு அதிகமாக அங்க பற்று வைக்கிறது, அதிகமாக அங்க பற்ற வைக்கிறது, இங்க பற்ற குறைச்சுக்கிறது, இங்க பற்ற குறைச்சுக்கிறது, ஜாகரவில்லையே அதுலயே அழுதி கிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இதை குறைச்சுக்கிறது, அப்புறம் தான் வந்துருவாரு அவன் கூப்பிட்டுட்டு. அந்த நேரத்துக்கு என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, போயே தீரணும். அதெல்லாம் அந்த வேலையே நமக்கு உதவுவது சுவாமியினுடைய திருவுருள். குற்றார் ஆருணரே உயிர் கொண்டு ஓம்பொழுது, குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் ஆருணரே. அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா மனைவி அவங்களும் ஒருத்தருமாட்டார். பாம்பழல் வாயினால் பற்ற பாம்பு, அழல் வாயினால் பற்ற மண்டுவம், தேம்பிடும் மண்டுவம் தவளை, தேம்பிடும் துயருறும் சிவன் தேயினால் ஓம்பிட வல்லரோ உற்ற மற்றையார் காப்பாத்துவாங்களாராவது. ஓம்பொழுது அருந்துணை புரிந்த புள்ளி என்பது சிவ தர்மோத்தரம். ஆகையினாலே பெரியவர்களே அன்பர்களே, இப்படி திருவாசகத்தை கேட்டு மனத்தை சிவனிடத்துல ஈடுபடுத்துதல், மனத்தை சிவனிடத்துல ஈடுபடு தர்மம் செய்யும், அப்படி அப்படி அப்படி வாழ்ந்தாலே போதும், அப்படி வாழ்ந்தாலே போதும். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தையும் பத்தியையும் புத்தியையும் நமக்கு சிவபெருமான் தருவார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்ய 155 வரி வரையிலும் சொல்லியிருக்கோம். நம்ம பார்வதி பதை
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

விட்டார் சுவர்க திருந்தினர் விட்டார் செரிமலர் கூட்டம் திருந்தினர் விட்டார் சிவவாய் அவமே அவமும் சிவமும் அறியார் அறியார்.

பேதம் பிறழ் பேதா பேதம் போதம் புணங்கோதம் போதமும் நாதமு நாதமுடன் நாதம் நாதாதி நாதமு நாதமுடன் நாதம் நாதாதி நாதமும் தன் அருளின் அருள் இச்சையாவே மேவிய பொய்க்கறியாட்டு வினை என பாவிய

아리우 아리바리 아리는디

அன்பு செய்யணும். அறிவு அறிவாக அறிந்து அன்பு செய், அறிவு அறிவாக அறியும் யுவண்டும், அறிவு அறிவாக அணிமாதி சித்தி, அறிவு அறிவாக அறிந்தனன் நந்தியே, அறிவு அறிவென்று அங்கு அறற்றும் உலக

பிறவரே விண்டு உருத்திர மேவு செய்தல் சதா சிவன் மிக்கு அன்பாப்பால் மேவு செய் ஈசன் சதா சிவன் மிக்கு அப்பால் சிவன் மிக்கு அப்பால் மேவும் பரவிந்து நாதம் விடா

ஓர் உணர்வாகுமீர் எள்ளலில் நாதாந்தத்தி எய்திடும் போதமே தேடும் யம நியமாதி சென்றகன்று கூடும் சமாதியில் உற்று பட சிவன் பாடுற ஜீவன் பாடுற

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 121 பாடல் முதல் 120 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வித்தை கெடுத்து பாட்டை படிச்சா போதும், நீங்க உரைய படிக்க வேண்டாம், எந்த உரையும் படிக்க வேண்டாம். உங்களுக்காக நான் பாட்டே படிக்கிறேன். வித்தைனா மறுபிறவிக்கு உள்ள வினை. வித்து வித்தை கெடுத்து வியாக்கரத்தே வியாக்கரப்பா வியாக்கிரம் புருவமதி வியாக்கரப்பாதர் சிதம்பரத்தில் இறைவனை வழிபட்டவர் குளிக்கால் முனிவர். வித்தை கெடுத்து வியாக்கரம், வியாக்கரணம் முடிவுன்னு அர்த்தம். இந்த யோகத்துல வந்து முடிவார இடம் இதுதான். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ், இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். வியாக்கரத்தை மிக சுத்த துரியம், இப்போ துரியம் துரியாதீதம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ சைவ சித்தாந்தத்தில் துரியம் துரியாதீதம்ங்கிறத வருது, சிவஞானம் போதும் சிவப்பிரகாசில் வருது. இப்போ அங்கெல்லாம் நான் சொல்லலை, ஒரே இடம். துரியம் என்பது ஒளி மிகுந்த இடம், ரொம்ப சிம்பிள் லாஜிக். துரிய அதீதம் என்று சொன்னால் ஒளியையும் கடந்த நிலை. எங்க ஒளிய ஒளிய கிடக்கிற இடம் எங்க இருக்கு? தியானத்துல உட்கார்ந்துருக்கோம், யோகத்துக்குள்ள நுழைகிறோம். யோக அனுபவம் வேணும். இப்ப திருமந்திரம் படிச்சதுனால ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது நீங்க யோகத்துல உட்காரணும். நான் தியானங்கிற வார்த்தையை அதிகமாக நான் பயன்படுத்த மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருங்க. தியானம்ங்கிறது இறைவன் நினைக்கிறது தான் தியானம். யோகம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் கடந்து இல்லையா. இப்போ யோகத்தில் உட்காருறீங்க, இப்போ சிவத்தோட கூண்டிங்கன்னா சிவயோகம், அவ்வளோதான். சிவத்தோடு சிவாய நம்மங்கிற மந்திரத்தோட கூண்டிங்கன்னா சிவயோகம் ஆகிடலாம். அதுக்கெல்லாம் சின்ன சின்ன மெத்தட்ஸ், அந்த டிப்ஸ், அது பேர் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறது, அதை சொல்லிட்டு போயிடுறேன். சிவயோகம்னா எப்படி இருக்கும், எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன். அதுக்குள்ள சப்ஜெக்ட் வரும்போது சொல்கிறேன். துரியம் துரியாதிதம்ங்கிறது என்னன்னா, கண்ணை மூடிட்டு எங்க ஒளி தெரியும்? கண்ணை மூடி பாருங்க, ஒளி எங்க தெரியுது? நமக்கெல்லாம் ஒளி தெரியல, கருப்பா தெரியுதா? முதல்ல கருப்புல தான் நமக்கெல்லாம் தெரியும். நம்மளாம் எடுத்தோடனே கண்ணை மூடினோடனே தெரியாது, இப்படப்புறம் அது கருப்பு கருப்பு பச்சை கிச்சை எல்லாம் கலந்து அப்புறம் ரொம்ப நாளாகி வெளிர் பச்சை வந்து அதுக்கப்புறம் பொன்னிறமாயி அப்புறம் ஒளியே கடந்து அது போகிறதுக்குள்ளே அது 5 வருஷம் ஆயிடும். நமக்கெல்லாம் திருமூலருக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க. சரி, ஒளி மிகுந்த இடம் துரியம். அது உங்க நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அந்த நிலை, அதை கடக்கணும். ஒளிக்கு உள்ள யோகத்தில் உட்காந்து நீங்கள் ஒளியில் நுழைஞ்சி, ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது ஆன்ம ஒளி, இறைவன்கிட்ட இருக்கிறது பேரொளி, ரெண்டு ஒளியும் கலந்து உள்ள நீங்கள் போகும்போது ஒளியை கடந்த இடம் துரியாதீதம். மேல போகணும். சுத்த துரியம், சுத்த துரியம். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக சுத்த துரியம், துரியாதீதம். ஒளிய ஒளிய கடந்த நிலை, கண்ணை மூடணும்னா ஒளி தெரியணும், ஒளிய கடந்து போகணும். உடம்பு நம்ம இருக்க கூடாது. நான் தியானம் பண்றேன், யோகம் பண்றேங்கிற நிலையும் கிடைக்கணும். அது மூணாம் தினம் வரும்போது உங்களுக்கு நிறைய பேசுவேன், ரொம்ப ரொம்ப வருஷம் பேசுவேன். அதை சுத்த துரியம் பிறந்து தொடக்கற அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒத்து புலன் உயிர் ஒன்றாய், உயிரும் உணர்வும் பற்று இல்லாத நிலை, மேல் நிலையில. இப்ப நமக்கு உணர்வு வேற உயிர் வேறல இருக்கு, உயிர் தனியா இருக்கு, உணர்வு தனியா இருக்கு. உயிரும் எது உயிர், இது எது உணர்வு அப்படின்னு இல்லை. உடம்பு நம்மள்கிட்ட இல்லை, உயிர் நம்மள்கிட்ட இல்லை, உணர்வு நம்மள்கிட்ட இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஆனா உடம்பு இருக்கு, தன்னை மறந்தன எல்லாம் உட்காந்துருக்கோம். அப்போ உடம்பு நம்மள்கிட்ட இருந்தும் உயிர் நம்மள்கிட்ட இருந்தும் நாம உடம்புக்குள்ள இருக்கோம், உயிருக்குள்ள இருக்குங்கிற உன்னத்தையும் மறந்து தன்னை மறந்து அப்படியே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா. அது தூங்கினாலும் படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உட்காந்துருந்தாலும் சரி, கண்ணை மூடி பத்மாசனம் தான் தியானம் பண்ணணும்னு கிடையாது. அது சும்மாடி உட்காந்துட்டு தியானம் பண்ணிடலாம், கண்ணை மூடிக்கிட்டு தான் தியானம் பண்ணும் கிடையாது, திறந்துட்டு தியானம் பண்ணலாம். தன்னை மறந்துருக்கணும் அவ்வளோதான். அப்போ உயிரும் உணர்வும் ஒன்றி எல்லாம் உடம்போடு இருந்தும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் இல்லாமல் இருப்பவர்கள் சிவயோகியர்கள். செத்திட்டு இருப்பர் சிவயோகியர். உலகத்தை பத்தி சிந்திக்க மாட்டாங்க அவங்க. உலகத்தை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எதை போய் மாட்டு போவாங்க மாட்டு, சித்தம் போக்கு சிவம் போக்குங்கிறாங்கல்ல, எதுவுமே தெரியாது. மாட்டு போவாங்க அங்கே மாட்டு வருவாங்க. அது நிலை நல்லா தருமையான அதுக்கு ஒன்றும் எலிஜிபிள் வந்து நமக்கு இந்த பற்றுங்கிற பட்டம் இருக்கக்கூடாது. அந்த பற்றை கடக்கணும். அதனால் இந்த பற்றை எப்படி கடக்கணும்னா இறைவன் தான் கடக்கணும். இறைவன் தான் அதை கடத்த விடணும். ஒழிய நாமளாக எந்த பற்றையும் அறுக்க முடியாது. அது நீங்களாக அறுக்கிறேன்னா வேஸ்ட்டு. அது வினை கூடும், அதுக்கு வினை கூடும். அது நாம்பளாக அறுக்க முடியாது. அது ஞாபகம் வச்சுங்க. சரி, நான் வகுப்புல பாடம் அறுத்துட்டாங்க, பற்று அறுத்தா ஞானி ஆகிடலாம், நாளையில இருந்து எல்லா பற்றையும் அறுத்துட்டு வீட்டை விட்டு ஓடிடலாம் அப்படி நினைச்சா டபுள் பனிஷ்மெண்ட், டபுள் பனிஷ்மெண்ட். ஏன்னா வினையை அனுபவிக்கிறதுக்காக பிராரத்தத்தை அனுபவிக்கதான் வந்திருக்கும். பிராரத்தத்தையே அனுபவிக்கல. அனுபவிக்கிறதுக்கு வேணா இருக்கிற விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. நான் என்ன அர்த்தம், பனிஷ்மெண்ட் கூட போயிடும். இப்ப கடவுள்கிட்ட நம்ம கேட்டுக்கணும். என்ன கேட்டுக்கணும், அப்பா நீ பிராரப்த வினையெல்லாம் கரெக்டு, சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, எங்கெங்க எங்கெங்க பிரிக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பிரித்து வச்சிருப்பான்னு அவர்கிட்ட வேண்டிக்கணும். கடவுள்கிட்ட வேண்டதே அதுதான் வேண்டணும். ஞாபகம் வச்சுக்க, சிவயோகம். சிவயோகம் சொல்ல வேண்டாம்னு நினைச்ச சிவயோகம். சிவயோகமாவது சித்து சித்து என்று தவயோகத்தில் புக்கு தன் ஒளி தானாய் அவயோகம் சாராதவன் பதி போக நவயோக நந்தி நமக்களித்தானே. சிவராஜ யோகம் ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. சிவயோகம் அப்படிங்கிறது துரியம் துரியாதீதத்தை கடந்து, நான் வேற ஒரு பாடம் நடத்தும் போது இதே துரியம் இதே துரியாதீதங்கிறது அஞ்சவத்தில் வச்சு பேச போறேன், அது வேற. இப்ப பேசுறது யோகத்தில் வரக்கூடியது. அதாவது சாஸ்திரத்தில் நாம் சொல்லும் பொழுது நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழித்து, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம்னு சொல்கிறோம். அதை கொஞ்சோண்டு தொட்டு காட்டுவேன். யோகத்தில் சொல்லக்கூடிய துரியா துரியாதீதம் வேறு, அஞ்சவத்தையில் சொல்லக்கூடியது வேறு. இது அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. சிவயோகம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துட்றேன். ஒரு சின்ன விஷயம் வார்த்தை வந்ததுனால, ஏன்னா பின்னாடி மூணாந்திரம் நிறையா இருக்கு, முழுக்க 12 யோகம் பேச போகிறேன். சிவயோகத்தை போல 12 யோகம் அதில் இருக்கு. இப்போ யோகம்னா முதல்ல என்ன, இது இன்றைக்கு வந்ததுக்கு இதையாவது தெரிஞ்சுப்போம். யோகம்னா சேர்க்கை. நாளைக்கு நீ கார் வாங்கிட்டீங்கன்னா பாருங்கண்ணா யோகங்க, கார் யோகம், வாகன யோகம். என்ன சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு வாகன யோகம் உண்டு. ஒண்ணும் இல்ல, அங்கதான் கார்ல ஏறி தஞ்சாவூர்ல ஏறி திருச்சி வந்திருக்கோம். அது ஒரு வாகன யோகம் தான். யோகம்னா என்னது, சிவயோகம்னா சிவத்தோடு சேரணும் அதானே. எப்படி சேர்றது, வாகனத்தோட சேர்ந்தா வாகன யோகம், வீட்டோட சேர்ந்தா வீட்டு யோகம். செல்வ யோகங்கள்னு எங்களுக்கு நாங்கெல்லாம் பாடம் நடத்துறது உண்டு வேற ஒரு தலைப்பில். செல்வ யோகம், ராஜயோகம், இதெல்லாம் நாங்கள் நிறைய யோகம் உண்டு. துர்தரா யோகம், வாசி யோகம், நீங்கள் சொல்கிற வாசி யோகம் இல்லை அது வேற, விபரீத ராஜயோகம் நிறையா இருக்கு. இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜியில் வரும். என்ன சிவத்தோடு சேரணும். இப்போ நீங்கள் அவங்க யோகம் நடத்துகிறாங்க கிளாஸ் இல்லையா, யோகம் தியானம் எல்லாம் நடத்துகிறாங்க. இப்போ எல்லாரும் அவங்கள்ட்ட படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை படிக்காதவங்களும் இருப்பாங்க இல்லையா, கண்ணை மூடி தியானம் பண்ணுறீங்க. தியானம் என்ற பெயரில் நாங்களாம் வார்த்தை நல்லா கேட்டீங்களா, ஒருத்தர் நல்ல தியானம் செய்கிறாங்களா இல்லையா, நல்ல யோகம் செய்கிறாங்களா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா. இந்த இடத்த தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தா தியானம் செய்யும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது தொட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சூடாக இருக்கும். ஒரு 3 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு வியர்வை துளிகள் இருக்கும். வியர்வை துளி இருந்தால் கொஞ்சம் மேல் நோக்கி போகிறாங்கன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்க, நம்ம ஏன் தொட்டு பார்த்துட்டு அதை போய். கொஞ்சம் மேல் நோக்கி முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதை அமைக்க சூடு வரும், இந்த இடம் ஓட்டை தான் இருக்கு, அப்போ அப்புறம் தான் அப்புறம் தான் முன்னே இருக்குது, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, 10வது துளை இருக்கு, இங்கே இந்த 10 துளையை தாண்டி தான் வெளில போகணும். எனர்ஜியே மேலேருந்து தான் வரணும் கீழே. வெளியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை உள்ளே வாங்குகிற ஒரு பேசேஜ் இது உள்ளே இருக்குது. அதுக்காக தான் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா செலவுபட்சத்துக்குள்ள உட்காந்துட்டு வரணும், ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வரணும். சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு போனால் உடனே ஜாகிங் வரக்கூடாது, ஒரு 2 மணி நேரம் இங்கே உட்காந்து அந்த காத்தையிலேருந்து அப்படியே உள்ளே இது வழியாக இழுத்து உள்ளே விட்டுட்டு வரணும். இங்கேயே செலவு பண்ணிட்டு போகிறது சும்மா வரக்கூட வரலாமா? யோகத்தில் உட்காந்துருக்கீங்க, உள்ளே போகிறீங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணுறீங்க, யோகத்துக்கும் போயிட்டீங்க அப்படி வச்சுப்போம். சிவன் எங்கே இருக்காரு? உள்ள இருக்காரு. அவரை கண்ணை மூடி உள்ளே போனாவே ஓடி போயிடுறாரு. கண்ணை மூடி உள்ளே போனாவே ஆப்பிட மாட்டேங்கிற, சிக்க மாட்டேங்கிற, என்ன செய்யலாம்? இல்லை அப்போ உருவத்துக்கிட்டே நம்ம போக முடியல இல்லையா? நடராஜரோ சிவலிங்கத்துக்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் போக முடியல. அதுக்கு தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சிவாய நம்மங்கிற மந்திரத்தை சொல்லியிருக்கேன். இப்போ சிவாய நம்மங்கிற மந்திரத்தை சொல்லலாமா இல்லையா? சொல்லலாமா? இப்போ சிவாய நம்மங்கிற மந்திரத்தை சொல்கிறோம், அது ஒரு புறம் இருக்கணும். யோகத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது மூச்சு விடுவீங்களா விட மாட்டிங்களா? இல்லை உண்மை சொல்லுங்க, இல்லை மூச்சு விடாமல் அப்படியே மூச்சு தம்பிட்டா தியானம் பண்ணுறீங்க? ஒரு 16 சுவாசம் சுவாசிக்கணுமா? நிமிஷத்துக்கு 16 சுவாசம் சுவாசிக்கணும். சாதாரணமாக மூச்சை விடுறீங்கல்ல, மூச்சை அந்த காற்றை பார்க்கறது தான் எல்கேஜி. தியானத்தில் உட்கார்ந்து உள்ள முழுகும் பொழுது உங்களுக்கு உள்ளற மூச்சு ஓடுதா இல்லையா? காற்று, அந்த காற்றை நீங்கள் உள்ள கவனிக்கிறது தான் யோக முறையில் எல்கேஜி. முன்ன மூட்டு காற்று பார்க்குறீங்க தானே? இந்த காற்று எங்கெங்கெல்லாம் போகுது? இந்த உள்ள காற்று விடுறீங்க, இந்த காற்று உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் போகுது? சும்மா சொல்லுங்க, தைரியமாக சொல்லணும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா செல்களிலும் காத்து போகுது. போகுது இல்லையா? எல்லா செல்லிலும் காத்து, அப்ப எல்லா இடங்களுக்கும் காத்து போகுது. நம்ம என்ன வேலை? நமக்கு இப்போ தியானம் பண்ணும் பொழுது காற்றை பார்க்குறீங்க. காற்று உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் எல்லா செல்களுக்கும் காத்து போகுது. நம்ம என்ன சப்ஜெக்ட் பேசுகிறோம்? சிவயோகம். கையில் கிடைச்ச மருந்து என்ன? சிவாய நமங்கிற ஒரு சவுண்டு அதானே. இப்போ சிவாய நமாவுக்கும் சிவபெருமானுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை, ரெண்டும் ஒருத்தர் தான். சிவாய நம, சிவம், சிவலிங்கம், நடராஜர், எல்லாம் ஒன்று தானே. அது மந்திர உருவமாக இருக்கு, இது சிவலிங்க உருவமாக இருக்கு, இது நடராஜர் உருவமாக இருக்கு, சப்ஜெக்ட் ஒன்று தான். இது சிது அது பிரித்து படிக்கும்போது பெருசாக தெரியும், ஆனால் கன்சைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அந்த சிவாய நமங்கிற மந்திரத்தை மூச்சு விடும்போது அந்த மூச்சில் கலக்குறீங்க. சொல்லாமலே கலக்கலாம், இப்பே கலக்கலாம். சிவாய நமங்கிற மந்திரத்தை மூச்சு உள்ள கலக்குறீங்க. அப்போ மூச்சு உள்ள கலந்த சிவாய நம எங்கே போவோம்? காற்று எங்கே போவோம்? உடம்புல உள்ள அத்தனை செல்களையும் பதியமா பதியாது. இப்போ இந்த காத்து உங்க உடம்பு, உங்க உயிர், உங்க உணர்வு, எதுல எதுல ஒன்றாயிட்டீங்க? எதுல ஒன்றாயிட்டீங்க? சிவத்தோட ஒன்றாயிட்டீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், யோகம்னா என்ன அர்த்தம்? கூடுதல் அர்த்தம். இப்ப சிவத்தோட போனா சிவயோகம். இங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிவாய நம்மங்கிற மந்திரத்தை அந்த காற்று உள்ள கலந்து உட்காந்துட்டிங்கன்னா காற்று போகிற இடத்துலலாம் இந்த சிவம் போய் பதியும். அப்போ சிவம் பதிஞ்சால் என்ன ஆகும்? சிவயோகம். ரொம்ப சிம்பிளாக போச்சு இல்லை? ரொம்ப சிம்பிளாக போச்சு. இதுக்கு டெவலப்மெண்ட் எல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செல்லுலையும் சிவம் நிறைஞ்சிருக்கும்ல, சிவம் எப்படி இருக்கும்? சிவத்துக்கு என்ன கலர்? செம்மை. உடம்பு அப்ப செல்லு சிவக்கும் பொழுது உடம்பு சிவக்கும், உடம்பு உடம்பு சிவக்கும், உடம்பு சிவந்துச்சுன்னா உயிரோட சேர்ந்த கடவுள் உயிர்மயமா சிவத்தோடு ஆகும்ல, செம்மையான உயிர் சிவத்தன்மை அடைஞ்சு உயிரும் சிவமும் கலந்து சிவத்தன்மை அடைஞ்சு உயிரோட சேர்ந்த உடம்பும் ஒளி உடம்பா மாறும். ஒளி உடம்பு ஆச்சுன்னா நீங்க அப்படியே பறக்கலாம். ரொம்ப கவலையா, மூணாம் தந்திரம் வரட்டும், ரொம்ப அவசரம். ப்ராசஸ் ரொம்ப எளிமையான ப்ராசஸ். ஆனால் சிவயோகம்ங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்தான். அதை நம்ம வந்து காற்று தான் முதல்ல பிடிக்கணும். காத்துக்குள்ள சிவாய நம்ம கலந்து உடம்புக்குள்ள பறவை விட்டு அதை நம்ம கண்காணிச்சிக்கணும். கண்காணிச்சோம்னா ஒரு நேரத்தில் உணர்வு மறந்துடுவோம். உணர்வு மறந்தோம்னா அப்போ உணர்வு உயிர் உடம்பு எல்லாம் என்ன ஆகும், ஒன்றாவே மாறிடுவோம். அதுக்கு பேர் சிவயோகம். ரொம்ப சிம்பிள். இதனுடைய விரிவு நிறையா இருக்கு, பார்த்துக்கலாம். இப்போ இந்த சிவயோகம் சித்து சித்து என்று தவயோகத்தில் புக்கு தன்னொளி, தன்னொழி சூரிய ஒளி, தன் ஒளி தானாய் ஒளியோட ஒளி சேர்ந்த நிலை. இதோட முத்துனா நீங்க நான் சொன்ன இந்த முத்துன நிலை என்ன ஆகும்னா, காத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சீங்க, சிவத்தோடு நுழைஞ்சீங்க, அடுத்த ஸ்டேஜ் போட்டிருக்கு அதுலயே வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க உயிர் வந்து ஒளி, உங்க உயிரே ஒளி, கடவுள் அவரும் ஒளி, உங்க உயிர் அறிவு, கடவுள் பேரறிவு. அப்ப அறிவு அறிவு சேருது, ஒளியும் ஒளியும் சேருது, சின்ன ஒளி பெரிய ஒளியோட சேருது. எதுக்குள்ள எங்க நடக்குது எல்லாம், அவங்கவுங்களுடைய உடம்புக்குள், அவங்கவுங்களுக்குள்ள உள்ளத்துக்குள், அவங்கவுங்களுடைய உயிருக்குள் நடக்கக்கூடிய செய்திகள். ஒளி ஒளியோட சேர்ந்து தன்னொளி தானாய், அப்ப ரெண்டு ஒளியும் உள்ளேயே மெர்ஜ் ஆயிடுது, ரெண்டு ஒளியும் உள்ளேயே மெர்ஜ் ஆயிடுது. அவயோகம் சாரம், அவயோகம்னா மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் உள்ளது அவயோகம். சிவயோகத்துல பிறப்பு கிடையாது, அவயோகத்துல பிறப்பு உண்டு. அவயோகம் சாராதவன் பதி போக நவயோகம், நவயோகம்னா புதிய அர்த்தம். இப்ப நவம்னா புதுதானே, நியூ நவயுகம், நவ இந்தியா என்னதான் புதுசுன்னு அர்த்தம். நவயோக நந்தி நமக்கு அளித்தானே, நவம்ங்கிற வார்த்தையில வருது பார்த்தீங்களா. இதுக்கு பேரு சிவயோகத்தை இந்த மாதிரி நவயோகமாக இறைவன் திருமூலருக்கு அளித்திருக்கிறான். அப்ப அவங்கவுங்களுடைய உயிருக்குள் அவங்கவுங்களுடைய கடவுளை பார்த்தல். உயிர் என்பது சிறிய ஒளி, கடவுள் என்பது பேரொளி, ரெண்டுமே உங்களுடைய உங்களுக்குள்ளேயே இருக்கு. இதை நீங்க உள்ளத்துக்குள்ள உணரணும், உங்க உயிரில் உணரணும். இதுதான் யோகம். இதுக்கு என்ன ப்ராசஸ் என்னன்னா, இனிஷியலா கண்ணை மூடிக்கிட்டு, இதுதான் எல்கேஜி, முதல்ல காத்தா பார்க்கணும், காத்து எங்கெங்க போகுதுங்கிறத ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெதுவா சிவாய நமவ கலக்க விடுங்க, சேர்ந்து அந்த உணர்வு போய் எல்லா செல்லுலையும் பதியாயிடும். பதியாயிடுச்சுன்னா உடம்பு சிவத்தன்மையாக மாறிவிடும். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, நாளைக்கே செஞ்சிடலாம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: திருச்சத்திமுற்றத்தை இருந்த சிவக்கொழுந்தை என்றும் இனிய பெருமானை இறைஞ்சி முன்றில் அணைந்து திருப்பணிகள் செய்து சார்த்திய தமிழ் மாலைகளுள் ஒன்று கோவாய் முடிகி என்று தொடங்கும் திருப்பதிகம். பாதம் பணிவார்தம் பல் பிறவி ஆய்ந்தாய்ந்து அறுப்பாய், மத்தார் தயிர்போல் மருகும் என் சிந்தை மறுக்கொழிவி, அத்தா அடியேன் அடைக்கலம் கண்டாய், உமையாள் கனவா விடிக்கெடுவேன், கருவுற்று இருந்து உன் களலே நினைந்தேன், இம்மை உன் தாள் என் நெஞ்சத்து எழுதிவை, பாசத் தொடர்பு அறுத்து ஆண்டுகொள், புன்மை தீரப் புரிந்து நல்காய் என்ற தொடர்களில் இடம்பெறும் கருத்துகள் யாவும் கண்களை பணிக்கச் செய்யும் என்பது திண்ணம். பூவார் அடிச்சுவடியன்மேற் பொறித்துவை என அப்பர் தம்பிரானார் வேண்ட நல்லூருக்கு வா என்று அருளினார் சிவக்கொழுந்தீசர். நான்காம் திருமுறை கோவாய் முடிகி எனத் தொடங்கும் திருப்பதிகம் திருவிருத்தம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: சேந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு தொடர்கிறது. சிதம்பரத்தில் தேர் ஓடுவதற்காக பாடப்பெற்ற திருப்பாடல் சேந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு.

தில்லையம்பலம் என்றும் நிலை பெறுக, நம் அன்பர்கள் என்றும் வளர்ந்து ஓங்குக, வஞ்சகர் போய் ஒழிக, பொன்னால் செய்யப்பெற்ற மண்டபத்தினுள்ளே நுழைந்து உலகம் முழுவதும் விளங்கித் தோன்றும்படி அன்னம் போன்ற நடையை உடைய இளமையான உமையவள் தலைவனாகிய சிவபெருமான் அடியார்களாகிய எங்களுக்கு கருணை காட்டினான். இனிவரும் பிறப்பை அறுக்க வழி தந்தான். அந்த பித்தனுக்கு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்து கூறுவோம்.

முரண்டு பிடிக்கும் மனமுடையவர்கள் சென்று விடுங்கள். உண்மையான அடியார்கள் விரைந்து வாருங்கள். அவன் அருளை கொண்டும் உங்கள் அன்பை கொடுத்தும் சிவனடியார் கூட்டத்துள் சென்று வழி வழியாக ஈசனார்க்கு தொண்டு செய்யுங்கள். அண்டங்கள் அனைத்தையும் கடந்த மெய்ப்பொருள், அசைக்க முடியாத அளக்க முடியாத மகிழ்ச்சி வெள்ளமாகிய பொருள், அன்றும் இன்றும் என்றும் நிலைத்து நிற்கும் பொருள் என்று கூறி அவனுக்கு பல்லாண்டு பாடுவோம்.

உள்ளத்தை ஒருவழிப்படுத்தி உரைத்து நிற்காத உடம்பின் தன்மையை மாற்றி என்னை ஆட்கொண்ட எடில்லா தன்மைகளையும் யாவர்க்கும் மேலான சிவபிரான் தன் அடியார்களை பெருமைப்படுத்தும் இயல்பினையும் எண்ணுவோம். எட்டு வடிவம் கொண்ட அப்பெருமானுக்கு என் மனம் உருக ஊற்றெடுத்து ஓடும் அமுதம் போன்றவனுக்கு, கல்லாலின் கீழமர்ந்த ஞானாசிரியனாகிய தலைவனுக்கு, என்னை அவன்பால் ஈர்த்து கொண்ட அக்கடவுளுக்கு பல்லாண்டு பாடி வாழ்த்துவோம்.

புகழ்ந்து சொல்லப்படும் வேதப் பொருளை ஆய்ந்து உணர்ந்த புனிதமான உள்ளங்கொண்ட தொண்டர் கூட்டத்தில் இருப்பவர்களே சில ஆண்டுகளில் அழியும் சில தெய்வங்களின் சிறு வழியை சென்று அடையாதீர்கள். பொற்குவியல் போல திகழும் மேருமலையை வில்லாக ஏந்திய வீரம் உடையவன், இடவத்தை வாகனமாகச் செலுத்துபவன், பல ஆண்டுகள் என்ற சொல்லின் அளவையே கடந்து நிற்பவன், அத்தகைய சிவபெருமானுக்கே பல்லாண்டு கூறுவோம்.

இந்திரன், திருமால், பிரமன் முதலியோர் இறைவனை காணச் சண்டையிட்டு முறையிட்டு இன்னும் அவனை அடைய முடியாதவராய் கெஞ்சி கெஞ்சி அழைக்கிறார்கள். அவர்களுக்கு அரிய பெருமான் என் உயிருள் கலந்த தலைவனானான். அவனுக்கு என்ன கைமாறு செய்ய வல்லோம்? எப்பொழுதும் வலிய நெஞ்சினர்க்கு வெளிப்படாது மறைந்தும், அடியார்க்கு என்றும் மறையாத கற்பக மரமாகியும் நிற்கும் எல்லையற்ற கருணை கடல், பரவியும் நிறைந்தும் எல்லை காண மாட்டாமல் இருக்கின்ற தோழமை உடைய சிவபெருமான், அவனை புகழ்ந்து பல்லாண்டு கூறுவோம்.

வணங்குவதற்காக வந்த பிரமன், இந்திரன், சிவந்த கண்களை உடைய திருமால் ஆகியோர் ஆங்காங்கு திக்குகள் தோறும் நிறைந்து ஓலமிட்டு இடம் பிடித்து நெருங்கி நின்று கூட்டம் கூட்டமாக நின்று தொழுகிறார்கள். அப்படி ஆனந்த கூத்தாடும் என் உயிருக்கு அமுதமானவன், என் பேரன்பு பெருஞ்செல்வம், என் அப்பன். தேவர்கள் அவனுக்கு உவமை சொல்ல நினைக்கும் போது அந்த எண்ணம் கடந்து அப்பால் நிற்பவன் அவனுக்கு பல்லாண்டு

சிறந்த மேன்மையும் திருவருட் செல்வமும் விளங்குமாறு சிவலோகத்தை ஆளும் தலைவன் சிவபெருமான். அவன் திருவடி நீழலில் வேறு யாரும் பெறுதற்கரிய மெய்யறிவை பெற்றேன். யான் பெற்ற அந்த அருந்தவப் பேற்றை உலகில் வேறு யார் பெற வல்லார்கள்? ஊராரும் உலகத்தாரும் புகழ்ந்து பேச அன்பினால் நாக்கு தழுதழுத்து உமையவள் மணவாளனாகிய சிவபெருமானுக்கு ஆட்பட்ட இவ்வுலகமும் வானகமும் அறியும்படி நாம் பல்லாண்டு பாடுவோம்.

சேல் மீன்கள், கயல் மீன்கள் ஆகியவற்றை ஒத்த கண்களை உடைய பெண்களின் இளமையான கொங்கைகளில் பூசிய சிவந்த குங்குமம் ஆடவரை இடுப்பது போல திருநீரணிந்த உன் திருமார்பு விளங்குகிறது என்று புண்ணியம் செய்தவர்கள் போற்றுகிறார்கள். திருமாலும் பிரமனும் காண முடியாத அருள் வழியை எனக்கு காட்டி என் மனத்தில் புகுந்து பாலையும் அமுதத்தையும் ஒத்து நின்ற பரமனை புகழ்ந்து பல்லாண்டு பாடுவோம்.

வியாக்கரபாத முனிவர் மகனாகிய உபமன்யு பால் வேண்டி அழுதபோது அவனுக்கு பார்க்கடலையே தந்த தலைவனும் திருமாலுக்கு அந்த நாளில் சக்கரத்தை அருளியவனுமாகிய சிவபெருமான் நிலை பெற்று நிற்கும் இடம் தில்லையம்பதியாகும். வேதங்களை ஓதுகின்ற அந்தனர் வாழ்கின்ற பொன்னம்பலத்தை இடமாக கொண்டு அடியார்களுக்கு அருள் புரிந்து ஆனந்த கூத்தாடும் இறைவனுக்கே பல்லாண்டு கூறுவோமாக.

பெற்ற தந்தையை கால்கள் அற்று விடுமாறு வெட்டிய சண்டீசருக்கு இவ்வுலகமும் வானும் வணங்கத்தக்க கோயிலும் தான் உண்ணும் உணவும் அருளினார் சிவபெருமான். ஒளி பொருந்திய அடகிய இண்டை மாலையும் சண்டேஸ்வரர் என்ற திருப்பேரும் அடியவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய பதவியும் தந்து தந்தை தாளை அறிந்த பாதகத்துக்கு பரிசாக இவ்வளவு சிறப்பும் செய்த பரமனுக்கு பல்லாண்டு பாடுவோம்.

புல்லாங்குழலின் ஓசையும் யாழின் இன்னிசையும் கூத்தாடும் ஆரவாரமும் அடியார்கள் ஏத்தி போற்றும் ஒலியும் எல்லா இடங்களிலும் கூட்டமாக கூடி விழா எடுக்கும் பேரொலியும் வானத்தை முட்டி விம்மி பெருகும் திருத்தலம் திருவாரூர். அங்கே இளைய காளையாக அந்த வாகனத்தை உடைய சிவபெருமானுக்கு வழி வழியாக ஆட்பட்ட ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்ளும் பழவடியார் குடியில் தோன்றிய அடியார்களோடும் கூடி நின்று எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடு

அடகிய திருவாதிரை நாளில் சிவபெருமானை வாழ்த்துதற்கு தேவர் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்தார்கள்? திருமால், பிரமன், தீக்கடவுள், ஆதவன், இந்திரன் யாவரும் வந்தார்கள். தேரோடும் தெருவில் தேவர் கூட்டங்கள் எல்லா திசைகளிலும் பெருகி உலகம் நிறைந்த சிவபெருமானின் மிக பழமையான புகழை பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறி வாழ்த்துவோம்.

0: என் தந்தை, என் அன்னை, எனக்கு உறவு, எனக்கு அமுதம், என் தலைவன் என்று எனக்கு எல்லாமாகவும் இருக்கின்ற சிவபிரானே என்று கூறி சிவன் பெருமையை உள்ளத்தில் நினைத்து மகிழும் அடியார்களுக்கு தொண்டு செய்யும் நாய் போன்றவன் அடியேன். செப்புரை என்ற ஊரில் வாழ்பவன், முடிவில்லாத ஆனந்தம் பெற்ற சேந்தன் என்னும் பெயருடைய என்னை வலிய வந்து ஆட்கொண்டு என் மலக்கட்டுக்களை பிரித்து என் உயிர் மேல் கருணை காட்டி ஆண்டவனே எனப் போற்றி பல்லாண்டு பாடுவோமாக.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: மூன்றாம் பாடல் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது பண் சாதாரி தாளம் ரூபகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திரு இணையாளர் பண் கொல்லி பதிவு 31.

0: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருக்கூட்டச் சிறப்பு.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: அடையவரேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விடையவனே என்றால் ரிஷபத்தில் ஏறுகின்ற பெருமானே, அறவடையவனே, விடையவனே விட்டிடுதி கண்டாய் பெருமானே, விடையவனே என்று பெருமானை வந்து விழித்து விட்டிடுதி கண்டாய் சொல்ல, என்னென்ன ஒருவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அடியவன், பிறகு அவனால் கைவிடப்படக்கூடாது. ஆட்கொள்கின்ற காலத்திலே தகுதி ஏதும் இன்று என்பதை அறிந்தே ஆட்கொண்ட பிறகு இல்லாத குற்றத்தை சொல்லி அவனை கைவிடக்கூடாது. குற்றம் இருந்தாலும் சொல்லி கைவிடும், இருக்கின்ற குற்றத்தை சொல்லி கைவிடக்கூடாது. என்ன காரணம்? இருக்கின்ற குற்றங்களை அறிந்தேதான் ஆட்கொண்ட. என்னிடத்திலே குற்றங்கள் தான் உண்டு, குணங்கள் ஏதும் இல்லை என்பதை அறிந்தே நீ ஆட்கொண்டாய். அவள் ஆட்கொண்ட பிறகு இன்றைக்கு என்னுடைய குற்றங்களை நீ பெரிதாக கருதக்கூடாது. முன்பு தடையாக இல்லாத என்னுடைய குற்றங்கள் இன்றைக்கு எப்படி தடையாக மாறும் அப்படின்னு கேட்கிறேன். ஆகவே விடையவனே என்று சொன்னார். அந்த அறத்தை இங்கு விளைவித்துகின்றார். உலகில் அறம், ஆகவே விடையவனே விட்டெடுதுகின்றார். சொன்னேன், விட வேண்டாம் என்பது பொருள். பெருமானை விடுகின்றாய் பார், ஆகவே என்னை விடக்கூடாது, விட்டெடுதுகின்றார். விரல் வெங்கையின் தோல் உடையவனே, விரல் என்பது வெற்றி வலிமை ஆகிய இரண்டு பொருளை கொண்டது. வெற்றியினை கொண்டது வேங்கை என்பது இயற்கை எடை. வலிமையை கொண்ட வேங்கைன்னு சொல்லும் போது ஏனைய வேங்கையினும் வலிய வெங்கை என்பது பொருள். தாருகாவனத்து ரிஷிகள் பெருமானை கொல்வதற்காக ஒரு ஆபிசார யாகம் செய்து அதிலிருந்து பெருமானை கொல்ல வேண்டும் என்று நெருப்பு, புலி, யானை முதலியவற்றை அனுப்புகின்றார்கள். அந்த நெருப்பினை பெருமான் கையிலே தங்குகின்றான், யானையை கிழித்து பொருத்திக் கொள்கின்றான், புலியினை உரித்து இடுப்பிலே உடையாக அணுகின்றான்னு பார்க்கிறோம். அப்ப புலி வந்து பொதுவாக வலிய ஒரு மிருகம், ஆனால் இந்த யாகத்திலே தவத்தின் வலிமையினாலே உண்டாக்கப்பட்ட புலி என்பது இயற்கையான புலியினும் வலியது. ஆகவே அதன் விரல் வெங்கைன்னு சொன்னார். விரல் வெங்கையின் தோல் உடையவனே, அது இயற்கையாக கொண்டா சாதாரண வெங்கைன்னு அர்த்தம். ஆனா அது வலிமை என்ற பொருள் சொல்லும் போது ஏனைய வெங்கையினும் வலிய வெங்கை. விரல் வெங்கையின் தோல் உடையவனே, உடையவனே என்ன? உடையாக கொண்டவன், உடையவன், உடையவன் நம்மை உடமையாக கொண்டவன் என்று உடையவன் இங்கு சொல்லல. வெங்கையின் தோல் உடையவன், உடை டிரெஸ், வெங்கையின் தோலாகின்ற உடையினை கொண்டவன் உடையவன், உடையவன் அதாவது குளோத் இன் டைகர் ஸ்கின், வெங்கையின் தோல் உடையவன். அப்ப வந்து நஞ்சு ஊனவன், நஞ்சையே ஊனாக கொண்டவன், புலியதல் உடையவன், புலியதலையே உடையாக கொண்டவன், அதுதல்ல தோல் அதையே உடையாக கொண்டவன், காடிடம் உடையவன், காட்டினை வீடாக கொண்டவன் பெருமான், சாம்பர் பூச்சி உடையவன், சாம்பர் பூச்சினையே கொண்டிருப்பவன், பூச்சாக உடையவன். அப்ப வேங்கையின் தோல் உடையவன், வேங்கையின் தோல் உடையவன் என்பது ஒரு பரிகரம். என்னன்னா பெருமானே தன்னை கொல்ல வந்த வேங்கையினுடைய தோலையே தனக்கு அணிகரனாக கொண்டு நீ விளங்குகின்றாய். அதே போல உன் கருணையை கொன்று செய் நன்றி கொன்ற அந்த புலி போன்ற எண்ணம் கொண்டவன். புலி புலி வந்து என்ன பண்ணும், தனக்கு நன்மை செய்தாரையும் கொல்ல துணியாது. என்ன காரணம்னா அது அப்படிப்பட்ட ஒரு வலிய மனம் கொண்ட ஒரு மிருகம். அதே போல பெருமானுடைய கருணையை நான் கொண்டு விட்டேன், பெருமானை யாராலும் கொல்ல முடியாது. நீ செய்த கருணையை மறந்திருத்தலே கருணையை கொல்லுதல். அவ்வாறு செய் நன்றி கொன்ற நான் புலியை போன்ற ஒரு கொடிய மனம் கொண்டவன். அந்த புலியினை நீ என்ன பண்ணாய், அதனை வந்து உரித்து அதனுடைய கொடுமையை நீக்கினாய். புலியினுடைய கொடுமையை, புலியினை உரித்து பெருமான் புலியினுடைய கொடுமையை நீக்கிறார். கொடுமை நீங்க பிறகு புலியின் இடத்துல அவருக்கு வெறுப்பு உண்டா? வெறுப்பு இல்ல. அந்த புலியினை, புலியின் தோலை தான் அணிவதன் மூலம் அந்த புலிக்கு ஒரு ஏற்றம் கொடுத்தார். நல்லா பாருங்க, புலியின் தோலை அணிவதன் மூலம் புலிக்கு ஏற்றம் கொடுத்தார். என்ன, ஒருவன் வெறுப்பவன் ஒரு பயனை, ஒரு பொருளை பயன்படுத்த மாட்டான். ஒரு பொருளை வெறுப்பவன் அந்த பொருளை பயன்படுத்த மாட்டான். ஆனால் பெருமானுக்கு அந்த புலி நிறத்தில் வெறுப்பு கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, அந்த புலியின் தோலையை ஆடையாக அணிந்து விளங்குகின்றார் என்பதனால் அதே போல பெருமானே என்னுடைய செயலன்றி கொன்ற குற்றமாகின்ற கொடுமையை நீ எடுத்து நீக்கி அந்த புலிக்கும் ஒரு ஏற்றம் கொடுத்ததை போல என்னையை நீ அணிய வேண்டும். அணிதல் என்பது அருகிலே வைத்துக் கொள்ளுதல், அணிதல் என்பது என்ன, நெருக்கமாக வைத்துக் கொள்ளுதல் என்பதே அந்த ஒரு குறிப்பு அங்க இருக்கு. அந்த குறிப்பினை கொண்டு பார்க்க வேண்டும். விரல் வெங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே, நிலை பொருந்திய மண்ணுதெல்லாம் நிலை பெற்ற, இந்த உலகத்திலே நிலை பெற்ற சிவத்தலம் என்பது உத்தர கோச மங்கை. பெருமானுக்கு நாடு பாண்டிய நாடு, அந்த நாட்டிலே ஊர் என்பது உத்தர கோச மங்கைன்னு சொன்னார். அந்த எந்த பெருமானுக்குன்னா திருப்பரந்தை பெருமான், திருப்பரந்தில் இருக்கிற பெருமானுக்கு தான் இதெல்லாம். திருப்பரந்தில் இருக்கின்ற பெருமான் ஊராக கொண்டிருப்பது உத்தர, பார்மேல் பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோசமங்கை ஊர் என்று பிரசங்கத்தில் வருகின்றது. அந்த உத்தரகோசமங்கையை ஊராக கொண்டு பெருமான் ஆழ்வதினாலே அந்த உத்தரகோசமங்கையிலே தான் அவன் அரசு வச்சிருக்கின்றான் என்பதனால உத்தரகோச மங்கைக்கு அரசே, மங்கைக்கு என்றால் நான்காம் லட்சுமி உருவு, உத்தரகோச மங்கைக்கு மட்டும் அரசன் ஆயிடும். அந்த நான்காம் லட்சுமி உருவினை ஏழாம் லட்சுமி உருவாக திரிக்க வேண்டும். உத்தரகோசமங்கை கண் அரசே. பெருமான் வந்து தர்பார்ல ராஜாவா இருக்கிறார், தர்பார்ல ராஜாவா இருக்கிறார், தர்பார்ல ராஜ தோற்றத்தோடு வீற்றிருக்கிறார். அவர் தர்பார்ல இல்லாம அவர் வீதிக்கு வந்தாலும் ராஜாதான். அவர் அரசர் என்பதை அறிய வைத்திருக்கின்ற தர்பார் கொலு கொலு வைத்திருத்தல். நடராஜா சபையில இருந்தாலும் நடராஜா தான், வீதிக்கு வந்தாலும் நடராஜா தான். சபையில ஆடுறார், வீதியில ஓடுறாரு சொல்லக்கூடாது, தெரியல வீதியிலயே ஆடுறாரு. சபையிலதான் நடராஜா, வெளியில நடராஜா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா சபையின்கள் தான் நடராஜ தத்துவத்தை நம்ம புரிந்து கொள்கின்றோம். அதே போல உத்தர கோசமங்கையின் கண் அரசு விற்றிருக்கின்றான், அதனால தலைநகராக கொண்டிருப்பதனால சிவபுரம் என்று இந்த உத்தர கோசமங்கை சொல்கின்றார். சிவபுரம்னா கைலாயம், உங்களுடைய பக்தர்கள்லாம் கைலாயம் போல கொண்டாடுகின்ற அந்த ஊர்னு சொன்னார். அப்படி திருவாசத்துல குருநாதர் சொல்லியிருக்கிறார், அந்த உத்தர கோசமங்கை திரும்பவும் அதை போல நம்ம ஆக்கணும். இன்றைக்கு சாரிஷில ஒரு வெண்ண சூடல் தான் காமிக்கிறாங்க, மக்களே வருவதில்லை, காலங்கள் மாறுவதனால நம்முடைய தவம் குறைவதனால அது உயர்ந்த தரம்னு பார்க்கிறோம். உத்தரகோசமங்கை, உத்தரகோசமங்கை வந்து பல இடங்களில் திருவாசகர் சொல்றார். அதுல இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் மட்டும் முதல் 20 பாடல்கள்ல விடாது உத்தரகோசமங்கை கரசே என்று பெருமானை விளிக்கின்றார். நிலைபுருந்திய எது நிலைபெற, உத்தரகோசமங்கையும் சாஸ்வதமான ஒரு தளம், நிலைபெற்ற தளம். அருள் வண்ணம் என்று அருள் என்ற ஒரு தொன்றா எழுவாய், அதை இங்கு வரவழைத்துக் கொள்ளலாம். அருள் நிலை பெற்றிருக்கின்ற உத்தரகோசமங்கை, உத்தரகோசமங்கை சென்றால் நம்ம செல்வதில்லை, சென்றால் இறைவன் அருளை நிச்சயமாக பெறலாம். பெருமானங்க எப்பொழுதும் விற்றிருப்பதனால யாரு போய் இப்ப

உள்ளம் வெளிகின்றேன் தளர்தல் என்பது உள்ள மெலிவு. சடையவனே என்று இங்கு அழைக்கின்றார். அங்கு ஒரு குறிப்பு உண்டு. இந்த குறிப்புக்கெல்லாம் பரிகரம் குறிப்பு பரிகராலங்காரம். குறிப்பு என்ன குறிப்புன்னா, பெருமானே நீ சடையிலே எதெல்லாமோ தங்கியிருக்கிறாய், சடையிலே தூய கங்கையை தங்கியிருக்கிறாய், தவறு செய்துவிட்டு உன்னிடத்திலே தஞ்சமென்று ஓடி வந்த திங்களை தங்கியிருக்கின்றாய், கொடிய விஷத்தினை கொண்ட பாம்பினை தங்கியிருக்கின்றாய், எல்லோருக்கும் அச்சம் தருகின்ற ஒரு மண்டையோட்டினை தங்கியிருக்கின்றாய், பெண்கள் அணியாததும் சிறுமைப்படுத்துவதுமாகின்ற தும்பை ஊமத்தை போன்ற மலர்களை தங்கியிருக்கின்ற பெண்கள் விரும்பி அணிய மாட்டார்கள். ஊமத்தும் போவையும் தும்பை போவையும் அவர்கள் மனம் மிகுந்த மல்லிகை பூவை தான் அணிவாங்க. அவர்கள் அவர்கள் வந்து வேண்டாம் என்று யாரும் விற்க மாட்டாங்க அந்த பூவை. ஆனா அந்த பூவை கூட விற்கிறாங்க எல்லாரும். சாமிக்குன்னு அதெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, பெருமானுக்குரிய அந்த இதெல்லாம். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டேன். காசுதான் இன்னைக்கு குறிக்கோள். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய காசே தான் கடவுளடா. அந்த கடவுளுக்கும் இது தெரியும். சாமியாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். உலகத்துல எது கடவுள்? உலகம் கடந்த கடவுள் நாம, உலகத்திற்கு கடவுள் காசுன்னு. இந்த எருக்கும்பூ எல்லாம் யாரும் விற்க மாட்டாங்க. ஆனா பிள்ளை அந்த எருக்கும்பூ தான் நிறைய காசு விட்டு வச்சுருக்கான். அருகம்புல்ல இருக்கும்போது பெண்களிடத்திலே போட்டி கிடையாது என்பதனால அதெல்லாம் அனுக்கின்றார் பெருமாள். நீ காசு கொடுத்து ஒரு பூவை எனக்கு வாங்கி போட வேண்டாம், நீ கையால பறிச்சு போட்டா போதும், இப்பிறப்பில் இனமலர் கொய்து நீ வழிபட்டால் போதும். அதனால இந்த மல்லிகை பூனா அதுக்கு ஒரு காசு கொடுக்க வேண்டியிருக்கும். இருக்கும் புக்கு காசு கொடுக்க வேண்டாம், உமத்துக்கு காசு கொடுக்க வேண்டாம், அருகம்புல்லுக்கு காசு கொடுக்க வேண்டாம், வில்வத்தை அப்படியே பறிச்சுக்கலாம் என்பதனால பெருமாள் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி பெருமான் தூய பொருளாகின்ற கங்கைக்கு ஒப்ப, அல்லது உலகத்தை அழித்து விடுவேன் என்று ஆக்ரோஷத்தோடு வந்த கோபத்தோடு வந்த கங்கை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பல திறப்பட்ட பொருள்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிற சங்கரனாகின்ற பெருமான் சிறையில. அது எதனை காட்டுகிறதுன்னா, பெருமானை பொறுத்தவரையிலும் குற்றம் குணம் இவற்றை பாராட்டாத பெருநிலை இருக்கின்றது. இப்ப அன்னதானம் பண்றாங்கன்னா பசிச்சவனுக்கு அன்னதானம் பண்றாங்க. பணக்காரன் கை நீட்டினாலே நீ வீட்டுல போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது இல்ல. பிச்சைக்காரா வந்து கை நீட்டும் போது குளிச்சுட்டு வரக்கூடாதுன்னு கேக்குறது இல்லை. அன்னதானம் பண்றவங்களுடைய நோக்கம் என்னன்னா பசித்தவனுக்கு அன்னதானம். அப்ப அந்த பசித்தவனுக்கு அன்னதானம்ங்கிறதுனால அங்க வந்து வேறு தகுதிகளை பரப்பதில்லை. அதுபோல பெருமான் தஞ்சமடைந்தவர்களை காப்பாற்றுதல் அவருடைய குறிக்கோள். சங்கரானு கூப்பிட்டா காப்பாத்திடுவார். அப்ப ஆக தகுதியும் தகுதி கிடையாது, தகுதியின்மையும் தகுதி இன்மை கிடையாது, தகுதி உடைமையும் தகுதி உடைமை கிடையாது, தகுதி இன்மை தகுதி இன்மை கிடையாது. என்ன காரணம்னா, தகுதி உள்ளவர்களாலும் அடைய முடியாத பொருள், தகுதி அற்றவர்களாலும் அடையக்கூடிய பொருள். அப்படிதான் பெருமான் இருக்கிறார். செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள் என்று சொன்னார் நமக்கு. அப்படி சடையிலே பெருமான் அணியும் பொழுது எவ்வாறு அணுகின்றார்னு கேட்டா, அந்தந்த பொருள்கள் மனம் நிரம்பி சந்தோஷமா இருக்கிற மாதிரி அணுகின்றார். இப்ப வந்து யார் வந்து சாப்பாடு கேட்டாலும், சாப்பாடு போடுகின்ற ஒரு அன்னதான பிரபு, சாப்பிடுங்க நல்லா, இன்னும் கொஞ்சம் வேண்டியதை கேட்டு சாப்பிடுங்க என்று அன்பாகவும் இன்பாகவும் பேசிதான் அவர் சாப்பாடு போடணும். அதான் தகுதி. அதுல வந்து ஒருத்தன் நீட்டா இருக்கான், படிச்சம் போல இருக்கான்னா அவனுக்கு அதிகமா பாயசம் போடுறது, இவன் போறியா அறியா வருயா அப்படின்னு கடுஞ்சொல் சொல்லக்கூடாது. பொதுவான நீதி. அந்த அன்புள்ள கொண்டவர்களே இதே மாதிரி கடுஞ்சொல் சொல்லாம தான் பண்றாங்க. இவர்களே இப்படி இருக்கிறார்கள் சொன்னா, அன்பே வடிவமா இருக்கின்ற பெருமான் தன்னை அடைகின்ற ஒரு உயிரினை தகுதி பாராட்டி அடைவானான்னு கிடையாது. அதான் சொல்றாரு அப்புறம் ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்றாரு. பெருமான் சடையில இருக்கிற கங்கை சந்தோஷமா இருக்குது. அது எப்படி சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கேட்டா, நாம் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த பெருமானுடைய சடை சமுத்திரம் போல இருக்கு. அதே கங்கை எங்க சென்று சேர விரும்பும்? கங்கை வந்து சமுத்திரத்துல சென்று சேர விரும்பும். ஆனா கங்கை பெருமானுடைய சடையிலே வந்து விழுந்த கங்கை, ஆகா இது ஒரு சமுத்திரம் போல இருக்கு என்று சந்தோஷமா இருக்கு. பாம்பு அந்த சடையில இருக்கு. பாம்பு என்ன இருக்குது? ஆஹா, இந்த பெருமானுடைய சடையானது நமக்கு ஒரு புற்று போல இருக்கு. இயற்கையான புற்றை போல இது இருப்பதனால இங்கு நம்ம இன்பமாக இருக்கலாம் என்று அது இருக்கின்றது. பெருமானுடைய சடைக்கு வந்த திங்கள் அந்த சந்திரன் என்ன நினைக்கிறாரா, நாம் எப்பொழுதும் இருக்கின்ற செவ்வானம் போல இந்த சடை இருக்கு, வானத்தை போல பறந்து சிவந்த நிறத்தோடு இந்த சடை இருக்குது, நம்ம இங்க சந்தோஷமா இருக்கலாம். என்றைக்குமே நாம எந்த இடம் நமக்கு சொந்த இடமோ அந்த இடத்துல இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கும். போக்ரா என்று ஒரு ஊர் நேபாள இருக்கு. அந்த போக்ராங்கிற ஊர்ல இருந்து நடந்து போனா முக்திநாத்ங்கிற தலத்தை அடையும். அதான் அங்கிருந்தா நடப்பாத ஆரம்பிக்கும். திருவண்ணாமலையில இருந்து வந்த ஒரு அடியவர், அந்த போக்ராங்கிற ஏரி, அந்த ஏரியை சுற்றி மலைகள்லாம் இருக்கின்றன. ஒரு மலை திருவண்ணாமலை மாதிரியே இருக்கு. திருவண்ணாமலை மாதிரி பாக்குறதுக்கு இருக்கு. பாருங்க, உங்க ஊர் திருவண்ணாமலை மாதிரியே
இந்த மலை எக்ஸாக்டா அதே மாதிரி.

0: திருவண்ணாமலை சுத்தி வந்தா பல வடிவங்கள் அது காணப்படும். ஆனா இந்த முறை சுத்தி வந்தா அந்த வடிவங்கள் எல்லாம் காணப்படாது. ஒரு நிலையிலே திருவண்ணாமலை போலவே இருக்கும். அவர் சொன்னாரு, ஒரு நாள் முழுக்க இங்க இருப்போமே, ஒரு நாள் முழுக்க இங்க இருந்துட்டு அப்புறம் நம்ம முக்திநாத் போலாம். என்ன காரணம், சொந்த இடம் போல இருக்கு, திருவண்ணாமலை போலயே இருக்கு. நமக்கு வேண்டிய இடம் போல இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நமக்கு புரியாத ஒரு இடமா வேண்டாத இடம் போல இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்காது. என்ன பொறுத்தவரையும் ஒரு ஊருக்கு போறோம், திருப்பெருந்துறை போல இருந்ததுன்னா அங்கேயே இருக்கலாம் போல இருக்கும். அது போல யார் யாருக்கு எது பிடிக்குமோ அத போல இருந்தா. இப்ப பாம்புக்கு புற்று பிடிக்கும், சுவாமி ஜடைய புற்று போல காட்சி தர்றாரு. அந்த ஜடை புற்று போல காட்சி தரு. திங்களுக்கு வானம் தான் இயற்கையா அது சேர்கின்ற இடம், ஆகவே அந்த சடை வந்து வானம் போல காட்சி தருகின்றது. அங்கேயே வந்து மண்ட ஓடு இருக்கு, அந்த மண்ட ஓடுக்கு அந்த சடை சுடுகாடு போல இருக்கு, சுடலை களறி. அப்ப திங்கட்கு வானம், கங்கைக்கு வேலை, அரவுக்கு புற்று, இப்படி இருப்பது யாருடைய சடைன்னு கேட்டா திருவொற்றியூரான் திருமுடியே, திருவொற்றியூர் பெருமானுடைய. இன்றைக்கு அந்த பெருமானை இப்ப பார்த்த, அந்த கவச நீக்கின அந்த பெருமானை பார்த்த அவருடைய அந்த காட்சி வந்து சோமாஸ்கந்தம் மொத்தம் கைலாய மலை போல இருப்பாரு. நடைமுடியோ பெருமான் கட்சி தலைவர் பொன்னார் மேனியன் என்று வருகின்றோம். வருஷத்துல ஒரு நாளாவது பார்க்கணும்னு நாங்கள் ஆசையா போவோம். அந்த அவ்வாறு பெருமான் இயற்கையிலேயே அவர் சடை வந்து எல்லாருக்கும் இன்பம் அளிக்கின்றது. அங்கு இருக்கின்ற அந்த கொன்றை மலர், கொன்றை மலருக்கு முல்லை புறவமாக கட்சி தருகின்றது. கொன்றை எங்கு பூக்கும்னா, முல்லை கொடிகள் படர்ந்திருக்கின்ற காட்டிலே கொன்றை தனியாக இருந்து அது சந்தோஷப்படும். அதுபோல அடியார்கள் இட்ட பூவெல்லாம், முல்லை பூக்கள்லாம் அந்த சடையிலே இருக்கின்றன. அடியார்கள் இன்புற்றார் இட்ட பூ ஏறும் முடி என்று அந்த முடியிலே அந்த பூக்கள்லாம் இருக்கின்றன. அந்த பூக்கள் பொழிந்திருக்கிறார்கள். அந்த பூக்கள் கண்டு போய் இந்த கொன்றை மலர் போய் அங்க கண்ணியாக இருக்கின்றது. அது நினைக்குது, பெருமான் நம்ம நல்ல இடத்துல தான் வச்சுக்கிறாரு. நாம ஏற்கனவே முல்லைக்காட்டுலதான் நம்ம தனி மரமா இருந்தோம், இங்கேயும் முல்லைக்காடு நமக்கு இருக்கின்றது. என்ன அந்த கொன்றையானது மகிழ்கின்றது. அப்ப அங்கட் கடுக்கைக்கு முல்லை புறவம், அங்கட் கடுக்கைன்னு அந்த பாடலான அங்கை கடுக்கைக்கு முல்லை புறவம். பருமனிசையர் கங்கைக்கு வேலை, அரவுக்கு புற்று, திங்கட்கு வானம், திருவொற்றியூரான் திருமுடியே. இது வந்து ஜடைமுடி தத்துவம். தடைமுடி வந்து தடைமுடி தத்துவம் ரெண்டு மூன்று விதத்துல சொல்லப்படும். தாங்க முடியாத தடைமுடியை பெருமான் தாங்குகின்றான். யாராலும் அந்த தடைமுடி, அப்படிப்பட்ட தடைமுடி யாருக்கும் கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம், இப்ப தர்மயாஜனம் குரு சன்னிதானம், அவர் தடையை பார்த்து ஆச்சரியப்படுறோம். இந்த தடைமுடி அவர் எவ்வாறு தாங்குகின்றார். நம்ம கட்டளை தம்பிரான் திருவையாறுல இருக்காரு, அவர் ஒரு நாள் தடைமுடி அவிழ்த்து விட்டு இருந்தார் கரையில பிறகு என்ன, அது அப்புறம் என்ன முடிஞ்சு கட்டுறாரு. அது தவத்துக்கு நம்ம பொதுவா வந்து சகிக்க முடியாது. நம்மால நிறைய வந்து ஹேர் குரோத் இருந்ததுன்னா உடனே நம்ம போயிடுவோம் சலூனுக்கு. ஆனா அதுதான் சகன சக்தி. தடைமுடி தாங்குதல் சைவர்களுக்கு ஒரு கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் தடைமுடியோடு காணப்பட்ட சிரத்தினை கண்டு கண் கலங்குகின்றார் யாரு, புகழ்ச்சோழன். ஆஹா, ஒரு சிவனடியாரை நம்முடைய யுத்தத்திலே கொன்று அவர் இறப்பதற்கு காரணமாக விட்டோமே, இனி உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்லி அந்த தடையோ தடை தங்குகின்ற அந்த சிரத்தினை தங்க தாம்பாளத்திலே தாங்கி தன் தலை மீது தாங்கிக் கொண்டு எரி வளர்த்து அதனை சுற்றி வந்து அஞ்செழுத்துவது இறங்குகிறார் பார்க்கின்றோம். அப்ப தவம் என்பது உற்ற நோய் நோன்றல். அந்த தடைமுடியை தாங்குதல் என்பது தவத்தை காட்டுகின்றது. உலகத்திலேயே இறைவனை போன்ற தவம் செய்தவர்கள் யாரும் கிடையாது. உலகத்திலேயே இறைவனை போன்று தவம் யாருக்கும் கிடையாது. அவ எல்லாத்திலயுமே அவர் தான் தவம், அன்பு, கருணை எல்லாத்திலயும் அவர் தான் அதிகமா இருக்கிறார். ஐஸ்வர்யம் எல்லாத்திலயும் அவருடைய தவம் தான் அவருக்கு சிவம் என்ற பெயரையே ஈட்டி தருகின்றது. இன்னொரு தெய்வத்தை சிவம் என்ற சொல் சொல்லாது. என்ன காரணம், அதற்கு அந்த தெய்வங்கள் எல்லாம் தவம் செய்யல. எல்லையில்லாத தவத்தை செய்தவன் சிவபெருமான் தான். அதனாலதான் சிவம் என்று சொல்லே அவரை சுட்டுகின்றது. சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேறி எம்மான், தனக்கே பிரிநிலை வேற யாரையும் சென்று சுட்டால் அப்படிப்பட்ட தவம் கொண்டவன், தாங்க முடியாத தவத்தை செய்வன், அந்த தவ நிறைய உலகில் காத்தவன் என்பது சடை தத்துவம். இரண்டாவது சடைய, அந்த சடையிலேயே பெய்யப்பட்ட பொருள்களை எல்லாம் அன்போடு இன்போடு பராமரிக்கின்றது. தகுதியின்றி பல திறப்பட்ட, பல தகுதிகள் கொண்ட, பல நிறப்பட்ட பொருள்களை எல்லாம் ஒருங்கே வைத்து ஓம்புகின்றது, காக்கின்றது. அது போய் பெருமானே கண்ணப்பர் போன்ற உயர்ந்த அன்பு கொண்டவர்களை காப்பதைப் போலவே சுட்டு போட்டாலும் அன்பு வாராத என்னையும் நீ காக்க வேண்டும் என்பது அந்த குறிப்பு அங்க இருக்கு. சடையவனே என்று சொல்ற சடையவனே என்பதுக்கு ஒரு குறிப்பு என்னன்னா, கண்ணப்பர் போன்ற உயர்ந்த அன்பு கொண்ட பெருமக்கள் தான் எனக்கு, பக்தர்கள் தான் வேணும், நீ வேணா நீ சொல்லக்கூடாது. பாம்பையும் நீ வந்து ஒரு தலை மண்டை ஓட்டையும் தலையை தூக்கி வச்சுட்டு இல்ல, தலையிலேயே தூக்கி வச்சுட்டு இருக்கிற ஒரு மண்டை ஓட்டையும் பாம்பையும் யாராவது தலையை தூக்கி வச்சுப்பாங்களா? அப்படி வந்து உன்னை வந்து சரணமென்று அடைந்த திங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாய், உலகத்தை அழிப்பேன் என்று வந்த கங்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றாய், அதே போல செய்ய நின்று கொண்ட என்னையும் நீ வந்து திரு முடியில் வைத்துக் கொள்ள வேண்டாம், திரு அடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பானது சடையவனே என்பதில் இருக்கின்றது. பெருமான் நீ அறமறிந்தவன், ஆகவே ஆண்டு கொண்ட ஒருவரை பின்னால் அந்த தகுதியை பாராட்டாத ஆண்டு கொண்டாய். முன்பு இல்லாத குற்றத்தை நான் செய்யவில்லை, என்னுடைய குற்றம் எல்லாம் என் இயல்பினால் நான் செய்வது, என் குற்றங்கள் எல்லாம் என் இயல்பினாலேயே நான் செய்வது. அந்த இயல்பினை அறிந்தும் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள். என்னை ஆண்ட நாளின் கண், நீ என்னுடைய அறிவிலாமையை அல்லவா பார்த்தாய், இவன் முட்டாள் என்று அறிந்தே நீ ஆட்கொண்டாய். ஒரு அரசன் வந்து குரத்தியை குரத்தி என்றே அறிந்து திருமணம் செய்து கொள்கின்றான், அப்புறம் தர்பார்ல பக்கத்துல உட்காந்து வச்சுக்கணும், நீ குரத்தி என் அருகில் அமராதின்னு சொல்லக்கூடாது. குரத்தி என்று அறிந்தே கல்யாணம் பண்ணிக்கிறார், குரத்தி மேல ஆதரப்பட்டு. அப்புறம் எங்க போனாலும் அவர் என்ன பண்ணணும், குரத்தி அழிச்சுக்கிட்டு போகணும், தேர்ல போகும்போதும் நாட்டை ஆக்கும் போதும் அப்ப மட்டும் பக்கத்தில் இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. அது போல என் அறிவிலாமையை கண்டு ஆண்ட பிறகு என்னை அந்த அறிவிலாமை என்ற என்னுடைய இயல்பான குற்றங்களை நீ காரணம் கட்டி நீ விளக்கக்கூடாது. பெருமான் குற்றங்களை காரணம் கட்டி விளக்கவில்லை, இருந்தாலும் பெருமான் விளக்குவதாக நினைத்துக் கொண்டு இவர் சொல்கின்றார். ஆகவே அது விடையவனே என்பதற்கு சரியவன் என்பதற்கு இது பொருள். அது விரல் வேங்கியின் தோல் உடையவனே என்பதற்கு அதான் பொருள். கொடிய புலியினுடைய கொடுமையை நீக்கி அதனை அடைவதைப் போல என்னுடைய குற்றத்தை நீக்கி நீ குணம் கொண்டு பாராட்ட வேண்டும், குற்றத்தை நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும். என்னை இந்த குற்றத்தோடு நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கல, ஏன்னா மிகன்பை தந்து காரா என்று தான் கேட்கின்றார். இந்த குற்றத்தை கடிந்தே நீ ஆட்கொள்ள வேண்டும், அது ஒருத்தால் ஒன்றும் போதுமே என்றும் இந்த குற்றத்தோடே நீ ஏற்றுக்கொண்டு நான் கேட்பேன். ஆனா குருநாதர் அப்படி கேட்கல, இந்த குற்றத்தை கடிந்தே என்னை ஆட்கொள்ள வேண்டும். அடியார் எந்த ஒரு மெயின்பினை கொண்டிருந்தார்களோ அந்த மெயின்பு எனக்கு வேண்டும் என்று. ஆமா, அது இன்னொரு சம்பிரதாயம். அதனால்தான் ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு என்பதுதான் சொல்றாரு வள்ளுவர். வழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடும். துறவிகளை எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வதுன்னா, உலகியல் மக்களைப் போல அவர்கள் வந்து சிகை கொண்டிருக்க மாட்டார்கள். பழங்காலத்தில் எல்லாருக்கும் குடிமை உண்டு. அவன் துறவு மேற்கொண்டான் என்றால் ஒன்று தடை வளர்ப்பான் அல்லது சிகை எடுத்து விடுவான், அதான் துறவி கிடையாது. நீ துறவி என்பதை காட்டுவதற்கு மழித்தலோ நீட்டலோ பத்தாது, உலகம் பழிக்கின்ற அந்த கா ஒழுக்கம் இருக்கக்கூடாது. துறவி உண்மையான துறவியா இருக்கு, அவன் பொய் ஒழுக்கம் கொண்டவனா இருக்கக்கூடாது. ஆகவே சடையவனே கலர்ந்தேன், பெருமானை நீ கைவிட்டு விடாது என்ற எண்ணத்தினாலே நான் வெளிந்தேன், கலந்தேன் எம்பிரான் என் தலைவனே என்னை தாங்கிக் கொள்ளே. இவ்வாறு மனம் தளர்ந்து போன என்னை நீ சடையிலே அந்த வெவ்வேறு பொருளை தாங்கியதை போல திருவடியிலே என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும். மனம் உடைந்து போகின்ற என்னை மனம் உடையாத வண்ணம் என்னை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். என்னை உடையானே என்று சொல்வார், என்னை குருநாதர் வந்து சொல்லியிருக்கார். உடையானே என்றால் உடையவன் என்பது ஒரு பொருள், உடையவனே என்று சொல்லாமல் உடையானே என்று சொல்கின்றார். அதுக்கு என்ன காரணம், என் உள்ளத்தை உடையானே, என் உள்ளத்தை உடைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிடாதீங்கய்யா, என் உள்ளத்தை உடையானே, என் உள்ளத்தை உடைக்கின்ற வண்ணம் அந்த கருணையை காட்டாது இருக்க மாட்டான் பெருமான், அந்த கருணையை காட்டி விடுவான். உள்ளம் உடைந்து போகாத வண்ணம் கருணையை காட்டி விடுவான். ஆகவே என்னை அவன் உடையான், என் உள்ளத்தை அவன் உடைக்க மாட்டான். தளர்ந்தே நின்றான் என்னை தாங்கிக் கொள்ளே கொள்ளேர் பிளவகலா தடங்குங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லே நினும் விடுதி கண்டாய் பின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன் உத்தர கோசம் அங்கைக்கரசே கல்லேன் ஒழியவும் கண்டுகொண்டாண்டது எக்காரணமே. பெண்ணின்பம் கருதி பெருமானை விட்டு பிரிவது என்பது ஒரு நிலை. அந்த நிலை இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களுக்கு உண்டு. அது காரணம் வாசனை மலம். பிரத்யட்சத்துல பிசிக்கலாவே ஒரு பெண்ணோடு வாழ்கிறாள் என்பது பொருள் இல்லாது. பெண்ணின்பத்தை உள்ளத்தால் கருதினாலும் அந்த தீங்கு வந்துவிடும். ஒரு பெண்ணோடு வாழ்ந்தால்தான் அந்த தீங்கு வரும் என்பதில்லை, அது வாழ்வதாக நினைத்தாலும் தீங்கு வந்துவிடும். இது பொதுவாக எல்லா பாவங்களுக்கும் சொல்லப்பட்டது. அதுல மிகப்பெரிய தீங்கு வந்து இந்த பெண்ணின்பத்தை மனதால் நினைப்பினால் வரும். இது மனதால் நினைப்பதுதான் இங்க சொல்றார். அது அடுத்த பாடல்ல விளக்கமா சொல்றார். காரூர் கண்ணியர் ஐம்பலன் ஆற்றங்கரை மரமாய் வேறு வேணை என்ற இடத்துல அது விளக்கி சொல்றார். ஒரு பெண்ணோடு வாழ்வதனால் வருகின்ற துன்பத்திற்கு இணையாக நினைப்பதனால வரும். ஆற்றங்கரை மரம் சொன்ன, ஆற்றங்கரையில மரம் வளருது, கரையில வளர்வதனால கரைக்கு உள்ளடங்கிதான் ஆறு போகுது, வெள்ளம் வரும்போதுதான் கரையை மீறும். பொதுவாக கரைக்கு அடங்கி போகும். தண்ணீரில இருக்கின்ற பாசியை போல் இல்லாமல் கரையில இருக்கின்ற மரமாக இருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரிகின்ற மரத்தினுடைய அடிப்பாகமானது நீரினால் நினைக்கப்படாது. அதுபோல சில துறவிகள் வந்து இல்லறத்தை துறந்து வாழ்வார்கள், பெண்ணை துறந்து வாழ்கின்றார்கள். ஆனால் மனதினாலே பெண்ணின்பத்தை கருதினார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து பாவத்தை செய்கிறார்கள். எதை போல கரையிலே இருக்கின்ற இந்த மரமானது அதன் அடிப்பாகம் நீரினால் நினைக்கப்படாது, நீர்ப்பசையற்று காய்ந்திருந்தாலும் கூட அது வேர் எங்கு விடும், வேர் விடுகின்ற வேரானது நீர்நிலைக்கு அருகிலேயே இருப்பதனால அது பூமியில தொலைவிலே பூமியிலே வேறுபடுகின்ற ஒரு மரமானது நீரினை தேடி நீண்ட தொலைவிற்கு செல்வதை போல சிரமப்படாமல் அருகிலே இருக்கின்ற நீரிலே நேரடியாக சென்று நீரிலே எடுத்துக் கொள்ளும். எளிதிலே கிட்டுகின்றது. இப்ப நினைப்பளவிலே அந்த இன்பத்தை ஒருவன் கருதுகின்ற ஒருவன் என்ன பண்றான்னா, பிரயாசப்பட்ட அந்த இன்பத்தை அடைகின்றவரை விட சீக்கிரம் அழிகின்றான். இதே போல அந்த இந்த நீரினை வேறினாலே இந்த மரமானது சில நாட்கள் கழித்து அடியற்ற மரமாக விழுந்துவிடும். எப்படின்னா, இந்த ஆற்றினுடைய நீரானது கரையினை உள்பகுதியிலிருந்து அரித்துக் கொண்டே இருக்கும். அரித்துக் கொண்டே இருந்து என்ன, இந்த மரமானது சாய்ந்து விடும் என்று பார்க்கின்றோம். அல்லது ஆற்றிலே ஒரு வெள்ளம் வந்தாலும் ஆற்றிலே வருகின்ற வெள்ளத்தினாலே தொலைவில் இருக்கின்ற மரம் சாயாது, ஆனால் ஆற்றிலே வருகின்ற வெள்ளத்தினாலே ஆற்றங்கரையிலே வேறூன்றிய மரம் சாய்ந்துவிடும். ஆகவே ஆற்றங்கரையிலே வேறூன்ற கூடாது. ஆற்றங்கரையிலே வேறுன்ற கூடாது என்பது என்ன, மனதினாலே இந்திரிய சுகம் நினைக்க கூடாது என்பது. அப்ப மனதிற்கு என்ன மனவள கல்வி என்பது என்ன, மனதினை வந்து இறைவனுடைய திருவடியை நினைப்பதற்கே பயன்படுத்த வேண்டும். மனதினை உலகில் இன்பத்தை நினைப்பதற்கு பயன்படுத்துதல் அறவே தவறு என்பது இந்த மூன்றாவது பாடல்ல குருநாதர் சொல்றார். ஆகவே மூன்றாவது பாடலை வைத்துக் கொண்டுதான் திருவாசகம் முழுக்க நம்ம பார்க்கணும். அப்பொழுது மனதினால் நினைப்பதும் கெடுதல். மனதால் நினைப்பது என்பது எந்த நிலையில வருகின்றதுன்னா, வாசனா மலத்தினாலே வருகின்றது. ஏற்கனவே பல பிறவிகளிலே துய்த்த இன்பம் என்பதனால குருநாதனுடைய அருளை பெற்ற பிறகும் கூட குருநாதன் திருவடியையே இடைவிடாது பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவனை தவிர சிறிது நேரம் அந்த திருவடியை விட்டு பிரிந்தாலும் இவன் எப்போது விட்டு பிரிகின்றான் என்பதை பார்த்து கொண்டு அந்த அசுரனாகின்ற அந்த வாசனா மலம் என்ன பண்ணும், இவனை தாக்கும். அதாவது நம்ம வந்து நம்ம எப்போதும் பாதுகாவலோடய இருக்கணும். அதாவது மாதர நேயம் மலிந்தவர் வேடம், ஆலயம் தானும் மரண தொழுமே தொழுமே என்பது அந்த வந்து வியங்கல் வந்து தொழ வேண்டும் என்ற கட்டளை எங்கு. அப்ப குருநாதனிடமிருந்து 50 உபதேசம் பெற்று மரணிக்கும் பெற்ற ஒரு உயிர் தொடர்ந்து சாதனை செய்ய வேண்டும். சாதனை செய்வது என்பது என்னன்னா, கோயிலில் இருக்கின்ற லிங்க திருமினை வழிபட வேண்டும். இறைவனுடைய பூசையும் அடியார் இணக்கத்தையும் விட்டு ஒரு கண நேரம் கூட பிரியக்கூடாது. இறைவனை பூசை செய்வதையோ அடியார் சங்கத்தையோ ஒரு கண நேரம் பிரிந்தாலும் கூட அந்த கேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த வாசனா மலம் என்பது எப்போது இவன் இந்த பாதுகாவல் இன்றி இருக்கின்றான், எப்ப இவர் வந்து புல்லட் ப்ரூஃப் கார்ல இருந்து எப்ப இவர் இறங்குறாரு பாத்துட்டு இருப்பார், ட்ரிக்கர்லயே கை வச்சிட்டு இருப்பான். இனிமே புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் போயிட்டு இருக்காரு. யாரு, அமெரிக்கன் பிரசிடென்ட். ஆனா ஒசாம ஹுசேனோட ஒசாமா பின் லடன் ஆளங்க இருக்கா, அவர் என்ன பண்ணுவாரு, இவர் எங்க போனாலும் நிழல் போல வச்சு அவர் ட்ரிக்கர்ல கை வச்சுட்டே இருப்பாரு. இவர் வந்து அதான் தவம், எப்போதும் இறைவனை கருதியே இருப்பதை போல கொலகாரர் இருக்குதா அதிக சிந்தனை. அவங்க என்ன பண்றாங்க, ட்ரிக்கர்ல கை வச்சுட்டே இருப்பாங்க. இவர் எப்போது கார்ல இருந்து இறங்குறாரோ டக்குன்னு சுட்டுவோம், ஒரு நிமிஷம் கார் கதை திறந்தாலும் சுட்டுவாங்க. அதே போல இந்த வாசன மலம் தாக்கும் என்பதுதான் நம்ம திருவாசனம் காட்டுகின்றது என்று கருக்கின்றோம். இந்த பெளின்பத்தையும் மனதால் கருதக்கூடாது. அவ்வாறு கருதுகின்ற நிலையிலே பெருமானை கைவிடுவது என்பது சரிதான். இருந்தாலும் பெருமானே நீ என்னை கைவிடக்கூடாது என்பது என்னுடைய விண்ணப்பம். வில்லே நினும் விடுதி கண்டாய், அந்த பெளின்பத்தை நான் விட்டு ஒழிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் கூட, மனதினால் கருதுவதை விட்டு ஒழிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் கூட, பெருமானே உன் கருணையினாலே என்னை நீ கைவிடாது காக்க வேண்டும். என்ன காரணம்னா, குற்றம் புரிவோருக்கு கருணை செய்வதுதான் பெருங்கருணை, குற்றம் புரியாதவருக்கு கருணை செய்வதா கருணை. தப்பு செஞ்சவன மன்னிக்கிறதான மன்னிப்பு, தப்பு செய்யாதன மன்னிக்கிறது மன்னிப்பு கிடையாது. ஆகவே நீ என்னை விடக்கூடாது. அதற்கு இரண்டு காரணம் என்ன, நீ விழுத்துழும்பின் உள்ளே, முதல் வரைக்கும் நீங்க அர்த்தம் உங்களுக்கு தெரியும், சொல்லு. நீ விழுத்தொழும்பின் உள்ளே, பெருமானுடைய விழுமை என்பது பெருமை, பெருமானுக்கு தொண்டு செய்வதுதான் வந்து உண்மையிலே பெருமை. நம்ம எல்லாம் வந்து மனைவி மக்களுக்கு எல்லோருக்கும் உலகில வந்து ஆபீஸ்ல ஆபீஸருக்கு எல்லாருக்கும் தொண்டு செய்யறோம். அதெல்லாம் வந்து நம்முடைய அறியாமை காரணமா செய்யணும். நாம் செய்யாவிட்டாலும் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் வேறு விதமாக பூர்த்தி செய்து கொள்வார். இறைவனுக்கும் தேவையே கிடையாது. நாம் ஒருவருக்கு தொண்டு செய்வது நமக்கே தொண்டு செய்வது என்று ஆகும் என்று சொன்னால் அது குருநாதருக்கு செய்கின்ற தொண்டுதான். நாம் ஒரு தொண்டு செய்யறோம், அது உண்மையிலேயே நமக்கே நாம் செய்து கொள்கின்ற தொண்டு என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது சிவம் வந்து குருவா வருகின்றது. அந்த குருநாதருக்கு செய்கின்ற தொண்டு தான் உண்மையாக நமக்கு நாமே செய்கின்ற ஒரு தொண்டு. ஆகவே நீ விழுத்து மேன்மையான தொண்டுன்னு சொன்னார். நீ விழுத்தொழும்பின் உள்ளேன், பெருமானே உன்னுடைய பெருமையான தொண்டை செய்வதற்கு அந்த தொண்டு செய்வதை நான் கைவிடவில்லை, புறமல்லேன் அதற்கு வெளியிலும் இல்லை. ஆகவே
1: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: கொங்கு நாட்டு தலத்து இறைவனின் நாமாவளி.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வீடல் ஆலவாயிலாய் போய நீர் வளங்கொழும். பாடிப்பவர் திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பழம்பஞ்சுரப்ப நிலை அமைந்த திருப்பதி எங்கள் மொத்தம் 7. அதில் முதலாவதாக இடம்பெறுவது ஊர்தொகை பண் வரிசைப்படி 47 திருப்பதிகள் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 39வது திருப்பதிகம் திருப்புலம்பல். திரு ஆரூரில் அருளிய இப்பதிகம் சிவானந்த முதிர்வு. இப்பதிகத்திற்குரிய பண் ஆனந்த பைரவி.

சேர் குவி மூளையால் கூறாவென் நீராடி, கூறாவென் நீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூர், ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையாரே அடியேனின் ஓங்கையில் சூழ் திரு

விடையானே விரி பொழில் சூழ் பெருந்துறையாயடியேன் நான் விடையானே விரி பொழில் சூழ்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருப்பெரும் தூரை ஊரை

சிந்தியப்பா. அறிவிலாதையனை புகுந்து ஆண்டு உண்டு அறிவதை அருணி. இதுவரைக்கும் நான் தெரியாததை தெரிய வேண்டுவதே அருணினா. என்னென்ன அருணினா? அறிவதை அருணி. இந்த ஆன்மா எதை அறியணுமோ அதை அருணினாராம். அது எது? திருவாசத்தில் இருக்கு, நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். அதான். அப்ப ஆன்மா அறிய வேண்டுவது எது? திருவைந்தெழுத்து, திருவந்தெழுத்து. அதனாலதான் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறோம், என்று தொடங்குகிறோம். அதனால அறிவதை அருளி. இந்த ஆன்மா எதை அறிய வேண்டும்? திருவைந்தெழுத்தாகிய திருமந்திரத்தை அறிந்து நாளும் போற்ற வேண்டும். அந்த அறிவதை அருளி. இன்னும் என்ன செய்தாய்? மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை. மேல் நெறியலாம். என்ன மேல் நெறி என்று கேட்டால், இந்த உயிரானது இது இந்த உடம்பை விடுத்து மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். அதான் மேல் நெறி. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன். அந்த வீட்டு நெறியாகிய மேல் நெறி அல்லவா? மேல் நெறியலாம் புலமாக்கிய இந்த ஆன்மா உயர்ந்த நிலை. அந்த உயர்நிலைக்கு மேல இனி ஒரு நிலை இல்லை அல்லவா? அந்த நிலையெல்லாம் எனக்கு விளங்கும்படியா செய்தியப்பா. அப்போ அறிவே இல்லாத என்ன? திருப்பெருந்துறையில இந்த ஆன்மாவுக்குள்ள பூந்து ஆண்டு கொண்டு எனக்கு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கியேப்பா வழங்க வைத்தியே. இதுதான் நன்றி உணர்வு. நன்றி உணர்வு அல்ல. மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை. அதனால என்ன கிடைச்சதுப்பானாரு? பந்தனை அறுப்பானை. என்ன பந்தனை? என்ன? பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் அரியணி. அதெல்லாம் சிவபுராணத்து விடக்கூடாது. என்ன சிவபுராணம் அவ்வளவு அருமை. அதனால எங்க சுத்தி ரெங்கர செய்தின்னு மாதிரி எங்க சுத்தி சிவபுராணத்து விழுந்துடும். பந்தனை அறுத்து சீக்குவல் டு பாசமாம் பற்றறுத்து. நம்ம ஊரையே வேணாம், நமக்கு நம்ம ஊரே தெரியுமே. திருவாசத்துல உரை சொல்றது யோகிதை இருக்கா நமக்கு? கிடையாது. பெரியவங்க வாக்குக்கு பெரியவங்களே உரை, அது மணிவாசகருக்கு மணிவாசகரே உரை. அதனால அப்ப எப்படின்னு கேட்டா, அந்த மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை. பந்தனைனா பாசக்கட்டு. அந்த பாசமாம் பற்றறுத்து பாடிக்கும் ஆரியம் அப்படி பந்தனை அறுப்பானை. இந்த ரெண்டு வரிகளும் அப்படியே பெருமானுடைய அந்த அருட்கருணை. அது

பெற்றும் இது மட்டுமா பெருமான் கொடுத்தா? வேற என்ன செய்தான்? பல்வேறு அருளி செயல்களை உனக்கு கொடுத்தானடா, கொடுத்தானே. என்ன சாமி அருளி செயல் கொடுத்தார்? இதுக்கெல்லாம் லட்சியம் கிடையாது, அகராதி பார்த்து விளங்காது. திருவாசத்திலேயே காலில் விட வேண்டிதான். மேல் நெறியலாம் புலமாக்கினான் அது எது? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அது மேல் நெறிங்கிறது வீட்டு நெறி. சரி, பந்தனை அறுப்பானை பாசமாம் பற்றறுத்து பாதித்தான். சரி, ஆக நமக்கு இந்த உலகியல் பாசங்களை நீக்கிறான். சரி, அடுத்தது இன்னும் என்னென்னமோ அருள்கள் புரிந்தானோ அது என்னது? அச்சோபதியத்துக்கு போகணும். சித்தமலம் அருவித்த

அதெல்லாம் அப்ப சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி தன்னை ஆண்டதெல்லாம் மேல் என்ன அருமையான அந்த இன்னர்கள் பிரிவிலாத இன்னர்கள் பெற்றிருந்தும் இவ்வளவு தூரம் பெருமான் கருணை செய்து உன்னை குவிப்படுத்தியிருக்கிறான். அப்படி இருந்தும் மாறாடுதி பிணனிஞ்சே, என்ன மாறாடுது? அந்த மேல் நெறிக்கு மாறாக இந்த உலகியல் நெறியிலேயே நிக்கணும் நினைக்கிறான். இது உலகம் சுற்றம் அரசு போக்குவரத்து இத்தியாதிகள் கஜானா அப்படிங்கிறது. இதுல போய் கீழே கீழே விழுதியதா? மேல் நெறிக்கு வந்து நீ ஏன் அங்க போற? மாறாடுதி பிணனெங்கே. அதனால் கிரியலாம் மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே. நீ ஒரு ஆள் இருந்துட்டு நெஞ்சாகிய நீ கிரியலாம் என்னென்ன உலகத்துல தவறு உண்டோ அத்தையும் தவறு செய்ய முடியாத அமைப்பில் வைத்து என்னை கெடுத்தே விட்டப்போ என்று சொல்லி தன் நெஞ்சை நோக்கியே சொல்லுகிறார். முன்னே சொல்லிட்டேன், அவர் நெஞ்சல்ல நம் நெஞ்சு. அது தான் பிறருடைய நெஞ்சு சொன்னா வருத்தப்படுவாங்க, தன் நெஞ்சுக்கு தான் சொல்லிட்ட வருத்தப்பட மாட்டான். ஆனால் நமக்கு இதான் பாடம், நமக்கு பாடங்கள் தான். எனவே இப்படி எல்லாம் அந்த நந்தி உணர்வை நினைத்து இந்த பாடலில் பருந்துகிறார் மணிவாசகர். அடுத்தது மாறி

0: என்னை
1: ஏண்டா அங்க கோயிலுக்கு போய் ஒரு வளமா வந்துட்டு வரலாம் சிவபிரானு சொல்லிட்டு வரலாம்னு சொன்னா இது வந்து இல்ல இல்ல இந்த ஒலியும் ஒலியும் பாக்கலாம் அல்லது மட்டை எடுத்து அடிக்கிறான் இன்னைக்கு கேம் அடாராடா அப்படின்னு அவன் ஆடுறான் ஓடுறான் அவனுக்கு நல்ல எக்ஸசைஸ் உனக்கு என்ன எக்ஸசைஸ் உட்கார்ந்து இருந்துகிட்ட நீ அந்த மாதிரி செய்ய உன்னை பாராட்டுவோம் நீ கேம் எடு வெற்றி பெறு உன்னை பாராட்டுறோம் ஏன் உன் நல்ல அருமையா உடம்புல வேலை செய்யற நல்ல விளையாடுனே உனக்கு உடம்புக்கு நல்ல சத்து அதையே பார்த்துக்கிட்டு கை தட்டிட்டே இருந்து ஏ இட்லி தின்னுடா அப்படின்னு சொன்ன இங்க வச்சிட்டு போ அப்படிங்கிற வச்சிட்டு என்ன பண்றான் இட்லி எடுக்கிறான் திங்கிறான் அப்புறம் திரும்ப தொட்டுக்கிறான் சட்டின்னு நினைச்சு கீழே மண்ணை தொட்டுக்கிறான் ஏன்னா அங்க கேம் திருவள்ளுவர் சொன்னார் 10ஆம் அதிகாரம் இனிமை கூறல் 20ஆம் அதிகாரம் பயனில செய்யாமை என்றார் இந்த பயனில்லாத செய்யாதரான் 20ஆம் அதிகாரம் தான் அமெரிக்காவில் இருக்கு ஆங்கில பழமொழியே இருக்கு இங்கதான் மட்டை தூக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு இருக்க அங்க பார்க்க மாட்டான் இல்லவா அவன் உடம்பு நல்லா இருக்கு நீ எல்லாம் நீ போய் ஆடப்பா உன்னை பார்த்து கை தட்டுறேன் கேம் எடு ஏய் நம்ம தம்பி போய் பாரா அருமையா நல்லா ஒரு 2 மணி நேரம் ரத்த வேர்வை செய்யறான் நான் அந்த கேம் எடுத்திருக்கான்னு நாங்க பாராட்டுவோம் எந்த எக்ஸோ ஒய்யோ எக்ஸ்ஆர் ஒய் நமக்கு என்ன வந்திருக்கு அதனால இப்படி மாறி நின்று என்னை எது நல்லதோ அதை விட்டுட்டு எது அல்ல நல்லதோ அதெல்லாம் போய் நிக்கிறியப்பா நெஞ்சி மாறி நின்று என்னை கெட நான் கெடும்படியாக கிடந்தனையை நீ என்ன பண்றேன்னு கேட்டா நான் அந்த தப்பு வழிக்கு போற வரைக்கும் நீ என்னை அப்படியே பக்கத்திலேயே இருந்து அந்த போ சொன்ன பிறகுதான் நீ என்கிட்ட வர்ற அது வரைக்கும் அப்படியே கிடக்குதான் ஏன் நீ திருவுன்னு நான் திருவுற அப்புறமேல் நீ போன நீ திருவு சரிடா திருவுற திருவு பாரு அப்புறம் அது வரைக்கும் நெஞ்சிருக்கான் அப்புறம்தான் எங்கேயாவது போவோமா ஏன்னா நீ என் திருவுறேன்னு சொல்லிட்டு திருவாம இருந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு திருவாசத்தை படிச்சுக்கிட்டு இருந்தீன்னா போச்சு எனக்கு அதனால அந்த மாறி நின்று என்னை கெட கிடந்தனையை அந்த மாதிரி கருத்துக்கு நான் வர்ற வரைக்கும் நீ எங்கிட்டே இருந்து பிராணம் வாங்கிட்டியடா கிடந்தனையை எம் மதியிலி மட நெஞ்சே நெஞ்சல் வச்சுன்னு சொல்றாரு தேறுகின்றிலம் இனி உன்னை நான் நம்பின இது வரைக்கும் எப்படியாவது நெஞ்சு கரையேறும் நாம இதை வச்சு இந்த கரையறலாம்னு பார்த்தேன் இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன் நம்பருக்குரிய வீரர் அல்லர் இல்ல நம்பருக்குரிய வீரர் அல்லர் நீ நம்புதற்குரியவன் அல்ல தேறுகின்றிலம் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல் நீரு திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனையாயினும் நிக்கிலை அருமையான வாக்கு பெருமான் குருநாதனாக எழுந்துள்ளும் போது என்ன இருக்கு குருநாதனாக இருந்து அல்ல குரு அதுல எப்படின்னா ரொம்ப அருமையா குருநாதன் என்ன செய்யிருக்காரு கேட்டா நெத்தி திருநீட்டை 2 விதமா இடலாம் ஒன்று இப்ப நாம இருக்கிற மாதிரி இன்னொன்று மாலை நேரத்தில் கிழக்கோ வடக்கோ நோக்கி குருமூர்த்தியின்பால் உபதேசம் பெற்று என்ன பண்ணும் அப்படி வச்சு இப்படி முதல்ல இப்படி வச்சு 16 இடங்களில் இடணும் அது குழைத்திடுவது விபூதி குழைத்து அது மாதிரி பெருமானே குழைத்திட்டு இருக்கான குழைத்திட்டு அதனால இவரை ஆட்கொண்ட போது இவருடைய பெருமான் திருமேனி தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுல சிவப்பா இருக்காரு நல்ல அருமையா திருநீரை இப்படி இருக்காரு எப்படின்னா வெறும் தூளாக அந்த பொடியாக அணியாமல் குழைத்திட்டு இருக்காரு இப்படி பார்த்தவன் இவருக்கு அடே அந்த தோல்ல அப்படி விட்டுட்டு இருக்காரு இத பார்த்துருக்க பெருமானுடைய தோல்ல நல்லா அப்படி நீர் இட்டது அப்படி அழகா தெரியுது சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு கண்டனை பாத்தியாடா குருநாதனே எப்படி இருந்தான் அன்னைக்கு அவன் திருமேனி அவனுடைய திருமேனியில அருமையா திருநீர் அணிந்திருந்த கோலத்தை பாத்தியே அத பார்த்த பிறகாவது கூட நெக்கிலை உருக வேணாம் உருக வேணாம் இன்னைக்கு என் கண்முன்ல நிக்குதேடா அந்த குருநாதனுடைய தோற்றம் நம்ம மதுரை ஆதீனம், இதுக்கு முன்னிருந்த ஆதீனம், பெரும்பாலோருக்கு தீட்சை கொடுத்து கொடுக்கறதுக்கு முன்ன ஒரு மணி நேரம் பேசும். அது மாதிரி இப்ப யாரும் செய்யலதான். எதற்கு திருநீரிடனும், அவங்க குலசேகரப்பட்டினம் இங்க திருநெல்வேலி மாவட்டம் அல்லவா.

நீங்க பிரிச்சு படிச்சிட்டீங்கன்னா திருவாசகம் ஒரே வேண்டியதில்லை. சிவன் அவன் திரள் தோல் தோல் இப்படி இருக்குனாரு, நல்ல கொழுகொழுகொழுன்னு இருக்குமா சிவபெருமான் தோல். அது என்ன இருக்கும், நீரு கண்டனியாயினும் அருமையாக திருநீரணிந்திருக்கும். அதை பார்த்து கூட அந்த குருமூர்த்தியினுடைய திருவடிவை பார்த்து அவருடைய திருமேனியை பார்த்த பிறகு கூட நெக்கிலை உருக வேணா, இக்காயம் கீறுகின்றிலை. அவரை அவட்டுட்டுமே அந்த குருநாதன் என்னைக்கு பார்க்க போறோம் என்று நினைச்சு தன்னுடைய நெஞ்ச கிழிச்சுக்க வேணா. செயலியடா செயலி, நெஞ்சம் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசு. சரி உனக்கு கேடுகாலம், அதனால நீ என்ன பண்றது அல்லவா, கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லே நீ. இந்த மாதிரி செய்யறது என் காதால கேட்கறது கூட எனக்கு சங்கடமா இருக்கடா அப்படிங்கிற பாவம். இவ்வளவும் தன் நெஞ்சு வைத்தே சொல்றாரு, நெஞ்சு வைத்தே சொல்றாரு. அவர் நெஞ்சா அப்படி இருந்தது இல்லையே. கிற்றவா மனமே

மனமே. இப்பா எது செய்யணுமோ எது செய்யக்கூடாது தெரியாம கிடக்கிற மனமே, கெடுவாய், இப்படி இருந்தா நீ கெட்டு போயிடுவேன். உடையான் அடி, நம்ம என்னையெல்லாம் நம்ம எல்லாம் அடிமையாக உடையவன், ஆளாக உடையவன் பெருமான். அப்படிப்பட்டவனுடைய திருவடிக்கே நாம் அன்பு செய்கின்ற நாயேனை விற்றலா மிக ஆழ்வதற்கு உரியவன். அடே அப்பா, இப்ப நம்ம உயிரையே விற்று கொள்வதற்குரிய பொருள் இருக்கா? கிடையாது. பணத்தை கொடுத்து வித்து நம்ம நிலத்தை வைக்கலாம், வீட்டை வைக்கலாம், மாட்டை வைக்கலாம், கன்றை வைக்கலாம், இப்படி வைக்கலாம் அல்லவா, அதை வச்சு விற்கலாம். ஆனா நம்ம நம்முடைய உடம்பையே வித்து இது ஒன்று கொள்வதற்கு ஒன்று இருக்கா? இல்லை. அப்படி உண்டென்றால் அது பெருமான் தான். நீ நம்ம விற்றலாமிக ஆழ்வது, இந்த உட உயிரையே வித்துட்டு கூட இன்னொன்னு வாங்கணும்னா அந்த உயிரினும் சிறந்த பெருமான், அவனை வாங்கணும்டா. அப்படி வேண்டாம், இப்படி விற்றும் விற்றும் வாங்க வேண்டும் பெருமான். இந்த உயிரையும் விற்று வாங்க வேண்டிய ஒரு பொருள் உண்டென்றால் அது இறைவன் தான் என்று சொன்னார் திருவள்ளுவர். அங்கே இருந்து வேண்டார், இப்படி ஒரு பொருள் இன்னொரு பொருள் தெரியுமாடா ராஜா அப்படின்னார். என்ன? சில இறப்பினை விற்று வாங்கணுங்கிறார். இறப்ப போய் இவனால இறப்புன்னு அஞ்சுவான்ல இவர் என்ன, இந்த மாதிரி ஒரு இறப்பு ஒருத்தனுக்கு வந்தது அது விலை கொடுத்து வாங்கலாம்னா என்ன சாமி, என்ன என்ன சாமி, என்ன என்ன இந்த குரல் சஸ்பென்ஸ் வச்சிருவோமா அடுத்த மாதம்னு? வேணாம். பிறந்தார்கள் நீர்மல்க சாகிர்பின் சாக்காடு இறந்த தக்கதுடைய, தன்னை யார் காப்பாற்றி வருகிறார்களோ அவர்களுக்கென்று அவர்கள் கண்களில் நீர் ததும்ப நமக்கு ஒரு சாவு வருமானால் அந்த சாவினை விலை கொடுத்தும் வாங்கலாம் என்று சொன்னார். ஆமா, நம்ம இப்ப பிறந்ததே காத்ததே அவங்க தானே, அவர்களுக்காக இந்த உயிரை கொடுக்கணும்னு வரும்போது மிக மகிழ்ச்சியோடு கொடுத்து என்னுடைய உயிர் பற்றி பரவாயில்லை, நீங்கள் ஈரோடி வாழணும், ஏன் இந்த உடம்பையும் உயிரையும் வளர்த்ததெல்லாம் நீங்க தான் என்று கருதி இறக்கணும்டா. இறக்க முடியாது போச்ச, இந்த சனி எனக்காவ அப்படின்னு மக்கு பெயர. பிறந்தார்கள் நீர்மல்க சாயில் பின் சாக்காடு இறந்துகோள் தக்கதுடைத்து, அந்த மாதிரி சாக்காட்டை பிச்சு எடுத்தாலும் பெறணும். திருவள்ளூர்ல அதுபோல மணிவாசக சொன்னாரு, இந்த உடம்பை இந்த உயிரை இந்த இரண்டையும் ஒருத்தருக்கு விற்று, அந்த விற்றாலும் பரவாயில்லை, அதற்கு மாறாக ஒன்று பெறலாம் என்றால் அது இறைவன் ஒருவனே ஒருவனே. ஏன் இந்த உடம்பு உயிரெல்லாம் அவன் தந்ததுதானே, நீயா வாங்கிட்டிய கிடைக்கும், அதனால இதெல்லாம் வித்தாலும் அதை பெறணும். அந்த திருக்குள் இப்படி ஞாபகத்துக்கு வராம இருக்கும், இருக்குமா? இருக்க முடியாது. அதனால் இப்படியாக அதெல்லாம் இது இதை வச்சுக்கிட்டு இந்த இது இந்த பிறந்தார்கள் நீர்மல்கள் சொல்லி வச்சுட்டு கும்பகர்ணன் கிட்ட போனோம்னா அவ்வளவுதான், விடிஞ்சு போடும் காலையில் நம்ம. அவன் தூங்குஞ்சதை தவிர அவன் நினைச்சா விடிஞ்சு போடும், எழுப முடியாது, எழுப முடியாது. அதனால அது அதுவும் அந்த இங்கே சொல்லிட்டு போயிட்டான், இங்கே அண்ணாச்சிக்கிட்ட பெற்றவன் விடையென பெயர்ந்து போயினான்.

0: கம்பர் கம்பர்ல அங்க போன உடனே போர்க்களத்து போன உடனே தம்பி வந்துட்டான் விபீஷன். அண்ணா பெரிய அண்ணா தான் கேட்காத அண்ணா, நீங்க கேட்கற அண்ணாச்சே, ஏன்னா நீங்க அது மாதிரி தவறுடையதுக்காக நீ வந்தீங்க, எனக்கு கொடுத்த அந்த செல்வங்கள்லாம் இலங்கையெல்லாம் நீங்க வச்சுங்க அண்ணா, நீங்க வேணாண்ணா, அந்த பெரிய அண்ணா பெரிய அண்ணாவுடைய எண்ணம் சரியில்லை, அந்த அண்ணாவுடைய எண்ணத்தை விட்டுடணும் என்று சொன்ன. நீர்கோல வாழ்வை நெச்சி நெடிது நான் வளர்த்து பின் என் போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கோடாது அங்கு போகேன். இந்த கேவலம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உயிர் இருக்க போப்பு, அதுக்காக நீ தந்த உனக்கு அவர் தந்திருக்கார் இலங்கை வாழ்வெல்லாம், அந்த வாழ்வு எனக்கு நீ கொடுத்ததுனால எவ்வளவு நாள்டா வாழப்போகுது, தண்ணீர் எழுதின கோலம் போலடா, அதுக்காக நெடிது நாள் வளர்த்து. நம்ம அப்பா எல்லாம் இளமையிலே இறந்து போயிட்டாங்க, நம்மை வளர்த்ததெல்லாம் யாரு, ராவணான்னா இல்ல ராவணான்னா இல்ல, என்ன தம்பி சாப்பிட்டியடா கேட்டேன், சாப்பிட்டேன், எங்க மூஞ்சி சொல்லுலிய, மூணு இட்லி தான் தண்ணியாக்கும், ஆமா போட இன்னும் நாலு இட்லி எடுத்துட்டு தின்னுடா, அப்படி நேடியது நாள் வளர்த்து. இன்னைக்கு கூட நான் போருக்கு வருகின்ற பொழுது தம்பி போய் வா என்று சொன்ன போது பெரிய பட்டன் நான் போடல, இந்த பட்டன் போடாம இருந்திருக்கிறேன், இங்க வாடா தம்பி, அடாராடா போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு, இப்பதான் நல்லா இருக்குது, இந்த போர்க்கோலத்தையே செய்தவன் அண்ணன் தான், உயிர் ஓடாது அங்கு போயேன். பிறந்தார்கள் நீர்மல்க சாயிற்பின் சாக்காடு இறந்து போல் தக்கதொழி, எங்கே வெள்ளித்தறியில் காண்க, கமரமன் பேசுறோம் இல்ல இல்ல, அதனால வெள்ளித்தறியில் தான் பார்க்கணும். அப்படியாக விட்டலாமிக நாயேனை விட்டலாமிக ஆழ்வதற்கு உரியவன், என்னை விற்றுக்கூட பெறுவதற்கு ஒன்று உண்டென்றால் அது எங்கள் பெருமான் தான். அப்படிப்பட்டவனுடைய வீரை மலர் திருப்பாதம் அழகு பொருந்திய நல்ல நறுமணம் பொருந்தியிருக்கிற அந்த திருவடிகள் முட்டிலாயிலிருந்தளில் அருமை அருமை. பெரும்பாலும் திருவடிக்கு மலரைத்தான் சொல்வார்கள், மலர் போன்ற திருவடி என்று. இப்ப நம்ம தம்பி ஐயா வந்திருக்கிறாங்க, சித்த மருத்துவம் எல்லாம் தெரிந்தவர், ஆனா என் கல்லூரியில் பயின்றவர். கடியேற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்றருள்பார் பெருமா, முருகப்பெருமானுடைய அந்த திருவடிப்பட்டது கடியேற்கும் பூங்கமல கால், முருகா உடைய திருவடி எப்படி இருக்கும், நல்ல நறுமணம் பொருந்தி இருக்கிற தாமரை போல இருக்கும்பா, அந்த பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்றருள், எப்போ என் முன்னாலேயே நீ காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் என்றார். ஒரு 74 முன்ன திருப்பணதால் கல்லூரியில் படிச்சிருந்தால் இந்த கந்தர்கள் என்பா தலைகளையும் சொல்ல முடியுது. ஏன், அதான் கடவுள் வாழ்த்து. முருகா முருகா, அதனால் அவனுடைய திருவடி அப்படி தாமரை எங்கேயுமே எல்லாம் இந்த மலர் போன்ற திருவடி என்றுதான் எல்லாம் சொல்வார்கள். ஏன் இதுல கூட போட்டி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போட்டி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போட்டி அருளுகனின் போகமாம் பூங்கலர்கள், போட்டி எல்லா உயிர்க்கும் ஈராம் இனையடிகள், போட்டிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் தாமர, இப்படி எல்லாம் பேசுறாங்களே. அதனால் எங்க அப்படித்தான் இருக்கும். ஆனால் இங்க என்ன சொல்ற, பெருமானுடைய அந்த பாதம் நல்ல தளிர்கள், நீங்க எந்த எந்த மரத்திலையும் சரி, நீங்க வேப்பலே மற்ற எதுவா இருந்தாலும் அந்த முதியலையை விட்டுட்டு அந்த தளிரை பாத்தீங்கன்னா தனி அழகா இருக்கும் தளிர், ரொம்ப அருமையாக இருக்கு தளிர். அங்கேயும் அதான் சொன்னார், போட்டி அருளின் ஆதியாம் பாதமல, போட்டி அருளின் அந்தமாம் செந்தளிர்கள், செந்தளிர்கள். இது மாதிரி பெருமானுடைய திருவடியை மலர் என்று சொல்லுவதிலும் தளிர் என்று சொல்லுவது மிகச் சில இடங்கள் தான், சில இடங்கள் தான், அதில் அங்கும் சொன்னார் இங்கும் சொன்னார். இளம் தளிர்கள், இளமையான அந்த பெண்பாளாருடைய மேனிக்கெல்லாம் தளிர் போன்ற மேனின்னு சொல்லுவாங்க. தளிர் போன்ற மேனி என்று சொல்வது காரணம் அந்த இளந்தளிர் எப்படி இருக்குமோ அது போல் அந்த வளவளவோட அந்த மேனி இருக்குமா. திருவள்ளுவர் இந்த அவயவத்தை வர்ணிக்க மாட்டார், ஒரே ஒரு குரல்ல வர்ணிச்சிருக்கிறார். அது எது? இது உடார்த்தமா செய்யக்கூடாதா வச்சுங்களேன். ஒரே குரல்ல காமத்து பாடல தான் ரொம்ப நாசுக்கா. ஆனா ஒரு குரல் வந்து வேற ஒன்னும் போல, ஏன்னா அவருக்கு இருக்கிறது ஒன்னே முக்கா வட்டி தானே. மற்றவங்களெல்லாம் மொழையெல்லாம் பாட்டு பாடினா இந்த மனுஷன் ஒன்னே முக்காவரி எடுத்துக்கிட்டது, அதுல குண்டு செட்டில் குதிரை ஓட்டுது, ஓட்டி விட்டு அந்த குதிரை ஓட்டின அளவு வேற எவனும் ஓட்டல. ஆமாம், திருவள்ளுவர் திருவள்ளுவரே என்று அடுத்த மாசம் வரைக்கும் பொறுக்காது. ஈரோட்ல அப்படி சொல்லுவாங்க, வேணா ஐயா சொல்லிருங்க ஐயா, அடுத்த மாசம் வரைக்கும் எங்களுக்கு அது கஷ்டமா இருக்குயா அப்படிப்பாங்க. முறிமேனி முறி தளிர் முறிமேனி அவர் என்ன முத்தம் முறுவல் வெறிநாட்டம் வேலுண்கண் வேய்த்தோள் அவற்கு. குரல் முடிஞ்சு போச்சு. எப்படிப்பா அவன் தழுவி இருப்பாங்க? முறிமேனி தளிர் மாதிரி மேனி, முத்து மாதிரி பற்கள், வெறிநாற்று நல்ல அருமையான மலர்கள் இருக்கிற நறுநாற்ற மாதிரி அது உடம்பே மனம் வீசும், தெய்வ மனம் வீசும். வேல் போல கண் இருக்கும், மூங்கில் போன்ற தோல் இருக்கும். அவதான் அவதான் என் மனைவி அப்படின். முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுங்கன் வெய்த்தோளவட்டு. பாட்டதுக்கு மேல இடம் கொடுக்கல, இப்படி வர்ணிக்கிறமே. புட்டிச்ச கேசாதி பாதம் பாதாதி கேசங்கிறானே திருவள்ளுவர் போகலி. போறதுக்கு அவருடைய எடுத்துக்கொண்ட பாவினமும் சரியில்லை, அவருடைய மனநிலையும் சரி, செய்யக்கூடாதா அப்படி அப்படி மேம்போ அப்படி இருக்கிறோம். தொட்டு காட்டினா போதும் அதெல்லாம். அதனால அகம்னு சொன்னா தமிழ, அது யார் உட ஒரு பெண்ணுடைய மேனியை சுவைக்கணும்னா கணவன் ஒருவன் தான் பார்க்கலாம், அவன் தான் சுவைக்கிறான். நீ நானும் நிக்கிறது மக்கு பேர போட இவ்வளவுதான் அவர் நிக்கலாம். முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுங்கன் வைத்தோர் அவருக்கு கத்துக்கணுமே. இன்னைக்கு எவனாலும் எல்லாம் கவிதை பாருன்னா நேரம் உட்காந்து திருவள்ளுவர் இதை வச்சு திருவள்ளுவர் தூச்சு படிக்கணும். நெட்டு பண்ணி பெருமானி ஏதோ கவிதை நினைக்கிறோம், உங்களுடைய ஆசீர்வாதம் என்று கேட்க வேணாமா? அவர் அல்லவா திருவள்ளுவர். என்னமோ செஞ்சார், நம்பினார், தமிழன் படிப்பான்னு நினைச்சார். இப்படி படிக்க மாட்டான்னு நினைச்சாருன்னா செஞ்சிருக்க மாட்டார். படிக்கலையே படிக்கலையே திருக்குறள். ஆகவே இங்க அருமையான தேனிதான் எப்படி முற்றிலாயிழந்தளிர். எது? அவனுடைய திருப்பாதம், அவனுடைய திருவடி எப்படி இருக்கும்னு கேட்டா நல்ல முதிர்ச்சி இல்லாத, இப்பதான் நேற்றுதான் அப்படி அந்த அரும்பு ஈன்றது, அந்த தளிர் ஈன்றது, அந்த மாதிரி தளிர் போன்றதா இருக்குமா? இளந்தளிர் பிரிந்திருந்து. அப்படிப்பட்ட பெருமான் திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டு எல்லாவற்றையும் தந்தான். சிவாயனம என கூறி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி திருநீர் அணிவித்து எல்லாம் செய்தான்ல. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை பிரிந்து எத்தனை ஆண்டு ஆச்சப்பா, இன்னும் இருக்கிறியே, என்ன செய்யணும்? அந்த பிரிவு எப்படி இருக்கணும்? உடனே அந்த பிரிவு ஒன்று அடையணும், இல்ல இறந்தது. ராமன் போகும்போது காட்டுக்கு சீதை கூட வர்றேன்னு சொன்னாங்க. வேண்டாம், காடு ரொம்ப கானகம், ரொம்ப சுடும், வேண்டாமா அப்படின்னு சொன்னார். நும் பிரிவனும் சுடுமோ பெருங்காடு என்றான். உங்களை பிரிந்திருப்பதை விடவா அந்த காடு சுடும்? நும் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றான். கொண்டு இருக்கிறாங்க முன்னே இருந்தவங்க எல்லாம் அருமையா பாடுறாங்க. பாடா போன படிச்சு தொலைச்சு மனசுல வச்சிருந்தோம்னா எவ்வளவோ அருமையான அமைப்பு. எனவே முற்றிலாயிழந்தளிர் பிரிந்திருந்து அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடிகளையும் பிரிந்து இதுவரைக்கும் இருந்தியப்பா, நீ உண்டனையெல்லாம் உன் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லேனே. அப்படிப்பட்ட பெருமானை பிரிந்து கூட நீ இருந்திருக்கிற இவ்வளவு நாளா சாப்பிட்டு இருந்திருக்கிற உடம்போட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிற உன் அறிவோடு இருந்திருக்கேன்னு சொல்ற, உன் அறிவும் உன் பெருமையும் என்னால் அளக்க முடியலப்பா. ஒரு நாலஞ்சு பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் கொடுத்து உன் அறிவு வேணா பாத்துக்கப்பா. ஏன்னா அவ்வளவு மக்குன்னு அர்த்தம், மக்குன்னு அர்த்தம். அளவருக்கில்லே நீ அளவறுப்பதற்கு அறியவன். இதுவரைக்கும் நெஞ்சை நோக்கி சொன்னார், இனிமே கொஞ்சம் அடுத்த பாட்டு நெஞ்சுதான், அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரியறார் இல்லவா. அளவறுப்பதற்கு அறியவன் இறைவன் யார், ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். யாரு? ஞானசம்பந்த பெருமான். அதனால அவனுடைய அகலமோ நீளமோ நீங்க அளந்து பார்க்க முடியாது. ஆரறிவாரவர் அகலமும் நீளமும், திருமூல திருமந்திரம். ஏண்டா பொதுவா நீங்க அளக்கிறதுன்னா எதை நீங்க அளப்பீங்க? நல்ல நீளமும் அகலம் தானே, நீளம் அகலம் தானே அளப்பீங்க. ஒண்ணு நீளத்தை அளப்பீங்க, அகலத்தை அளந்தானே. அப்போற போக்கில் ஆகவே அளப்பதற்குரிய இடத்துல எந்த பகுதினா ஒண்ணு நீளம் அல்லது அகலமா இருக்கும். ஆனா எங்க பெருமானுடைய ஆறறிவார், ஆறறிவார் அவருடைய நீளமும் அகலமும், அவருடைய அகலம் நீளம் எங்கடா கண்டிங்க நீங்க? உங்களுக்கு என்னது டேப்பு, உங்க டேப்பும் தள்ள போட்டு வச்சுக்கோவா. அவன் அளவறுப்பதற்கு அறியவன். அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டா, டேப்பில் அளக்கிறதுன்னு அர்த்தமல்ல, நம்முடைய உயிர்களால் முற்றவும் உணர முடியாதவன். சேக்கல அவங்க இருந்து வந்தார், அதான் அடியேன் முதல்லயே பான்னே, உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். நம்முடைய அறிவை கொண்டு ஓதவோ நம்முடைய உணர்வை கொண்டு உணரவோ ரெண்டு இயலாதவன் அவன். அதான் சாமி நீங்க எடுத்தவனே சொன்னீங்க, உலகலாம் நீ இல்ல, திருவண்ணாமலை இருக்கிறவங்க மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் இல்ல, இந்திய நாட்டில் இருக்கல, உலகலாம் போடான். ஏ சாமி செவ்வா மண்டலம், அரை எல்லாம் அண்ட பிண்ட எல்லா மண்டலம் உலகலாம் அதான் சொல்லிவிட்டு சும்மா தெரிஞ்சுக்கிற. அப்ப உணரவும் முடியாது ஓதவும் முடியாது. ஆம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். தொடங்கும் போதே எப்படி இருக்கு பாத்தீங்களா, தொடங்கும் போதே சிவா. அதனால அளவறுப்பதற்கு அறியவன் யாருக்கு என்ன? ஐயா சாமி நம்ம இந்திய நாட்டில் இருக்க முடியாது, அல்லது இந்த உலகத்தில் இருந்து தேவர்களுக்கு என்ன, அவங்க தாத்தாவுக்கு தான் இமயவர்க்கு, அவர் இமயவராக இருந்தார்னா அது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தாரமாகிய பொன்னி சுந்தரர் அழிய ஆணைக்காபதிகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திருப்பூவல்லி

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7 திருமுறை 7 பதிகம் 7 பாடல், கூச நீக்கி. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திரு எதிர்கொள்வாடி

0: கண்களிப்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவா

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு கச்சிமேத்தளி இறைவர் திரு மேத்தளிநாதர் இறைவி காமாட்சி அம்மை திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது மறையது பாடி பிச்சைக்கு என்றும் அகம் திரிந்து வாழ்வார். திருநேரிசை 4

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை நின்ற திருத்தாண்டகம்.

கோயில் சிவன்முறையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறங்க தீவினைகள் தீரும் என்பது அப்பர் சுவாமிகள் அமுத வாக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன், நில மலினை தானத்தோடு எத்தானத்தும் திருக்கோயில் கொண்டு எழுந்துருளியிருப்பவர் சிவபெருமான். அஞ்சாதே கயிலாய மலையெடுத்த அரக்கர்கோன் இராவணன், அரணாரை பூசித்து அருள் பெற்ற புண்ணிய பூமி இலங்கை, எண்ணிறந்த சிவாலயங்களை தன்னகத்தே கொண்டு விளங்கிய ஈழமண்டலத்தில் ஒரு சில சிவாலயங்களையாவது இன்று வழிபடும் பேர் நமக்கு வாய்த்திருக்கிறது. தாமரை அரும்பு ஒத்த தன்னார் இலங்கை பெருநிலத்தில் பஞ்சேஸ்வரம் என்று போற்றப்பெறும் ஐந்து சிவாலயங்கள் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். அவை திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்பனவா மற்றும் நந்தீஸ்வரம், சோமசுந்தரேஸ்வரம் முதலான தலங்கள் இருந்தமை வரலாற்றின் மூலம் அறிகிறோம். இத்தலங்கள் முறையே ரத்மலானையிலும் கண்டி கட்டுக்கரையிலும் இருந்ததாக இயம்புவர். இலங்கையின் கீழ்த்திசைக்கு தம்பலகாமத்து ஆதி கோணேஸ்வரர் ஆலயம், மேற்றிசைக்கு மாதோட்டத்து கேதீஸ்வரர் ஆலயம், தென் திசைக்கு மாத்தரையில் சந்திரசேகரர் ஆலயம், வடதிசைக்கு கீரிமலைச் சரிவில் திரு தம்பலேஸ்வரர் ஆலயம் அரணாக அமைந்து அழகு தருவனவா. கீரிமலையைச் சார்ந்த நகுலேஸ்வரத்திற்கு அண்மையில் உள்ள தீர்த்தம் கடலோடு கலக்கும் சிறப்பினது. குதிரை முகமுடைய மாருத புரவீகவல்லி என்னும் சோழ அரசு இளம் குமரியும் கீரி முகமுடைய நகுலமுனியும் தீர்த்தமாடி நல்வடிவு உற்றனர். வெள்ளை வில்வபத்ர கோணேஸ்வரர் ஆலயம், தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் முதலிய சிவாலயங்களும் நெஞ்சை நெகிழ்விப்பன. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம், கதலி சூழ் தெற்றி சிப்பையிலும் ஈழத்தினி கதிர்காமக்கிரி, மணி தரளம் வீசி அணி அருவி சூழ மறுவு கதிர்காமம் என்று அருணகிரிநாத பெருமான் போற்றும் கதிர்காமம், அருக்கோணாமலை முதலான குகாலயங்கள் எண்ணும் தோறும் இனிமை தருவன இன்னருள் பயப்பன. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முச்சிறப்பும் வாய்ந்த திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் மகுடமாக திகழ்வன திருக்கோணமலையும் திருக்கேதீச்சரமும் ஆம். முதலாவதாக நால்வர் துதி.

திருக்கோணமலை இமய வடகையிலை செல்வனின் இணையடிகளை ஏத்திப்பணிய பதினெண் கணத்தவர்களும் கூடியிருந்தனர். ஆதிசேடனும் வாயுதேவனும் அன்னாலார் அருட்காட்சிக்கு தவம் கிடந்தனர். யார் உலகில் அதிக பலசாலி என்று அறிய ஆர்வம் காட்டினர் அமரர்கள். வளரு சிமய இமயப் பொறுப்பின் சிகரங்களைத் தம் ஆயிரம் படங்களாலும் பற்றிப்படந்தான் ஆதிசேடன். காற்றுக்கடவுள் கனகமால் வரையின் சிகரங்கள் முன்றினைத் தென்னகத்தே அமையுமாறு செய்தனர். மாகமார் காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகனார் அமர்ந்த திருக்காலத்தி மலை ஒன்று, திருசிராமலை இரண்டு, திசையனைத்தும் புகழ் விளங்கு திருக்கோணமலை மூன்று. இத்திருத்தலங்களே தென்றிருக் கைலாயங்கள் என்று செவ்வந்தி புராணம் செப்புகிறது. திருமந்திரம் முதலான ஞான சாத்திர தோத்திர பனவல்களால் பாராட்டப் பெறுகிற இளமண்டலத்தின் இணையிலா திருத்தலம் திருக்கோணமலை. அத்தியுக்கிர யானை படம் ரத்ன திரிகோண சைலம் என்பார் அருணைமுனி. திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலை அழகை தித்திக்கப் பாடுகிறார் திருப்புகளில். அனுகூலமே புரி பெருமான் அமர்ந்த ஆலயம் அல்லவா அது? திரிகூடம், திருகோண சைலம், திருக்கோணேச்சுரம், திரிகோணமலை, திருக்கணாமலை என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தை நாட்டும் புகழ் ஏழ நாட்டில் பவ இருளை வாட்டும் திருகோணமாமலை என்று போற்றுகின்றார் திருவருட்பிரகாசர். 700 யோசனை விஸ்தாரம் உள்ள சிகரப்பரப்பை உடையது கோணசீலம். கோணம் வளைவு, கூரிய நுனி, முனை சிகரம். சிகரம் குறித்து வருவது காணலாம். இயற்கை எழில் கொஞ்சும் கோலாகல கிரி கோணமாமலை. ஆளிபுடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் மண்ணு திருக்கோண மாமலை என்று போற்றுகிறார் பாக்கிய பயனாப்பதி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் சுவாமிகள். கோணப்பிரான் குடிகொண்ட மலையோ கோணமலை, இறைவரு கோணநாதர், கோணேஸ்வரர் கோணாசலேஸ்வரர், இறைவி கோணநாயகி, மாது உமையாள், தீர்த்தம் கோண தீர்த்தம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையை புறநீர்மை பெண்ணில் புகழி வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் பாடும் திறம்தான் என்ன. கரைகளு சந்தும் காரகிப் பிழவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல்லோதும் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை, செழுங்கட தரளம் செம்போனும் இப்பியும் சுமந்து கொளித்து வன் திரைகள் கரையிடை சேர்க்கும் கோணமாமலை, விரிந்துயரு மவ்வன் மாதவி புன்னை வேங்கைவன் செருந்தி செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை, வனப்பால் வைத்ததோர் கருணை தன் அருட்பெருமையும் வாழும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை, துன்றுமுன் பவ்வ மவ்வாலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரைபர மோதி குன்றும் முன் காணல் வாசம் வந்து உலவும் கோணமாமலை என்று மூன்றாம் திருமுறையில் முத்தமிழாகரர் மொழியும் திறம் காண்மின். இரண்டாம் திருமுறை இந்தளப் பண்ணிலும் கோணம் என்று குறித்து அருளியுள்ளார் தெக்காரும் மாகோணத்தானே என்று திருநாவுக்கரச சுவாமிகளும் போற்றியுள்ளார். பழம்பஞ்சுரத்தில் பைந்தமிழ் சுந்தரர் மாகோணத்தானே என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பழமையான ஆலயம் காலத்தார் பழுது உரினும் மீண்டு எழு புதுக்கோயிலாக இற்றை நாள் காணும் ஆலயத்தே எழுந்தருளி உள்ள பிரானாரை, கொடிது எனக் கதரும் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை கோகனகக் குன்றை கமலமார்பாதர் என்றும், பைந்தலை நாகம் படர் சடை முடி வைத்தார் என்றும், பெயர்ந்த நன் மார்க்கும் குருவராய் குருவாக நின்றார் என்றும் பாலராவாயர் பண்சுமந்த பாடலால் பரவும் பண்புதான் பரசமய கோளறி பாங்குரப்பாடியருடைய உதய கீதமாம் இத்திருத்தலப் பதிகத்தை உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமாகி தொல்வினையடையார் என்பது திண்ணம். வானிடைப்பொலிந்து வாழ்வரி என்பதற்கு ஐயமும் உண்டு. காசி ராமேஸ்வரம் இம சேது பரியந்தம் என்று யாத்திரை குறித்த சொல்லாட்சிகள் உண்டு. சேது தென்பால் விளங்கும் திருத்தலம். வளவர்கோன் பாவை மங்கையர்க்கரசியார், பாண்டிய மன்னன், குலச்சிறையார் எனும் அமைச்சர் பெருமான் இவர்களோடும்,
ராமேஸ்வரத்து அண்ணல்லடி பரவிய ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு இருந்தபடியே தாயினும் நல்ல தலைவர் எழுந்தருடியுள்ள திருக்கோணமலையை போற்றி பரவிய திருப்பதிகம். நிறைகடல் அரவம் எனத் தொடங்கும் அருப்பதிகம் மூன்றாம் திருமுறை பண் புறநீர்மை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

தொடர்ந்து திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம், பதினோராம் திருமுறை, திருத்தொண்டர் புராணம், திருப்புகழ், வாழ்த்து, திருமுறைகளை நாளும் ஓதுவோம், எல்லா நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சிரபுரம், பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவெண்காடு. பண் சீகாமரம். திருச்சிற்ற

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு ஆலவாய் பண் கௌசிகம் திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருக்குடந்தை கீழ்கோட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவெண்காடு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருப்பேரையில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவெண்காடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் இந்தளம். ராகம் மாயா மாளவ கவுளை. திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்புலம்பல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: மாகேஸ்வர நிந்தை கூடாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம், மாகேஸ்வர நிந்தை கூடாமை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திங்கள் கொழல் தொடு கொள்கிழைக்குள் கலங்கை பேரி ஆற்று கடுவரரு கலொழியும் இதழியில் செல்வரையறு கரை சிதறி புதலிற்கு மலத்துல பொறிபுல் தடையோ திருவ

அறிய துண்டப்படே தமிழ்விரகலன் பாடி நாடலன் அவுனியர் மாழை நோக்கி மலை மகள் புதல்வல் திருந்திய பாடல் விருந்தின கல்லது கடல் துயர் உட்புக கை வெளிக்குள் நெடும் பிற

தலையில் நீ தரித்த சம்பல் தல் தாழினைகள் எல் தலையில் மேல் இருக்க அடிவர் உள்ளத்து இருப்பன இவ்வுலகோ நன்று மலர் கொடு தூவி துதிப்பன நல்ல சங்கத்து ஒன்றும் புலவர்கள் யாப்புக்குரியனே உள்கலியை கொன்றொன கவுனியல் சைவசிகாமணி உள் அடியே அடுசின கடகரி அது பட உரித்த படர சடை கடவுழ்தல் திருவருள் அதனால் பிறந்தது கழுமலல் எல் கடிநகரது.

காதவரு மறுகச்சடைய நைப்பாடி பேதொரு பெண்ணில் கணவனை விடமே அடைத்தது. அரை சோடிசையா அணிமறை காட்டு குறை சேர் கொடுமை கொடுமை.

கண்டது. வடுதுறையில் பொல் ஆயிரமே கண்டது. உரியொடு பேலி ஒரு கையிற்கொள்ளுன பரிதலை சவனை பல்கழுமிசையே நீத்தது. அபிச்சுவையே அறிந்த நடி பரவு தமிழ்ச்சுவை அறியாத்தல் களையே நிலைந்தது. அள்ள

ஓதியல் பனை போல் விழுவரே அந்தோ சில உமர்களே கவள மாளிகை திவழும் யானைகள் கவுள் தலை கும்பத்து உம்பர் பதனத்தல் புதல் திளைக்குள் பெருவள தழி இத்திருவளர் புகலி புகலி விளங்க பிறந்த வளங்குள் சம்பல்தல் கருதியல் செவ்வி கருதியல் சிலம்பில்

கொடுல் திலை வளைத்தே கொடுல் தர் துரல் தேற்பட வந்து முயல்ற

சிறுகோத்தியற்றி சிவன் அருள் பெற்ற சிவல் அருள் பெற்ற நற்றமிழ் விரகல் பற்றலறு போல் இடுங்கிய மன

மதினுழையில் படர சடை மகுட ஒருத்தியை கறந்த விருத்தலைப்பாடி ஒத்தில் சிவிகை முன்ன

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குளார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கராகம் ஐந்தாம் கட்டளை துஞ்ச வருவாரும் எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 15. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.

0: நான் முறையால் வெண்ணீராடி அடிகளூர்.
1: சம்பந்தர் சொல்றார், விபூதி என்பது ஆண் பசுவிலிருந்து தான் செய்யப்பட வேண்டியதுன்னு.
0: ஆண் முறையால்

மட்டும் தெரியும். சொன்னா போட்டு ஆக இந்த பதியம் கிடைச்சது. அத அந்த அந்த ஏட்டு சுவடியை அதுல இருந்து கையாட்டி எடுத்துட்டாரு, எடுத்து வச்சுக்கிட்டாரு கையில. எடுத்து கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, இது ஆண்டவனுடைய திருப்புகழ், இது இதை நெருப்புல இட்டால் பசுமையாக இருக்கும் ஒரு பதியம் பாடுறாரு. உடனே அதை போட்டுல மறுபடியும் ஒரு பதியம் பாடி, இது எரியில் எரியில் இடில் இவை படுதில்லை அப்படின்னு ஒரு பதியம் பாடுறாரு.

0: பத்து பாட்டு பாடுறாரு, கடைசி பாட்டு
1: சித்திரை அறிவைதான் வனமுலை இணை ஒரு செய்தனும் நாத்திரமுறும் கருமல நகர் ஞான சம்பந்தம் எதிரிடை.
0: அந்த சொன்ன பாருங்க, அரசனுக்கு முன்ன நான் இதை எரியில போடுறேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு.

என்று இந்த திருப்பதிகத்தை பாடி அந்த நெருப்புல இந்த பதியத்தை போட்டிருக்கார். அவர்கள் போட்டது எரிந்து போய்விட்டது என்று வரலாறு சொல்லுகிறார்கள். என்ன ஒன்வேயா சொல்றாருன்னு தான் நாம நினைப்போம் இல்லையா? எங்கேயாவது ஒரு வாதத்திலேயாவும் ஜெயிச்சிருக்க மாட்டானா? அட இவனுக்கு 10,000 ஓட்டு வந்துருந்துன்னா அவனுக்கு ஒரு 8வதாவது வந்திருக்கணுமே அப்படின்னு நாம எண்ணத்துக்கு இடம் இருக்கிறது இங்க. ஆனால் அதுல புராணத்துல இடம் இல்லை. நிச்சயமா அவனது எரிஞ்சு போச்சுன்னு இங்க ஜுரம் தீர்க்க முடியல வந்துடுத்து, இங்க அவன் எழுதி போட்டது எரிஞ்சு போச்சு வந்துடுத்து. ஆக அந்த பதிகத்தை அவன் போட்டது எரிஞ்சு போச்சு, இவர் அந்த பதிகத்தை எடுத்தார். இன்னைக்கு தேவாரத்துல பாத்தீங்கன்னா பச்சை திருப்பதிகம் என்று அதனை நமக்கு இருக்கிறது. இதுல ஒரு காசி மடத்து அதிபர் அனந்தி தம்பரன் தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு உடையவர். அவர் லட்சக்கணக்கில் தேவாரத்துக்காக எண்டமன்ஸ் பண்ணிருக்காரு. அடக்கவலை பதிப்புன்னு எனக்கு லட்சக்கணக்கில் வச்சிருக்காரு. பெரும்பகுதி இன்னைக்கு காசி மடத்து பதிப்பெல்லாம் நம்ம கையில் இருக்குன்னு சொன்னா அவருடைய தர்மம் என்று நாம எண்ணிக்கணும். அவர் என்ன பண்ணினார், நெடுக ஓதுவார்கள் எல்லாம் போட்டு அவருக்கு 40 ஓரம் ஓதுவாரோ போட்டிருந்தார். அவர் எல்லா ஊருக்கும் இந்த லவுட் ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்து அதுல இந்த ஓதுவார் பாட வேண்டியது அப்படின்னு வச்சிருந்தார். அப்படி சிதம்பரத்துக்கு ஒரு ஓதுவார போட்டு அந்த கோபுரத்து மேல அந்த ஸ்பீக்கரை கட்டி தினம் 1 மணி நேரம் அந்த ஓதுவார் பாட வேண்டியது அப்படின்னு வச்சிருந்தார். தேவாரம் பாடுறதுல பெரிய கட்டிக்காரன் ஒருத்தர் இருந்தார், கனகசபை பிள்ளைன்னு சிதம்பரத்துல, அவர் பாட வச்சிருந்தார். அதுல அந்த ஸ்பீக்கர் வாங்குறதுக்காக வேண்டி என்ன பண்ணாரு, அப்போ 1000 ரூபாய்க்கு இப்ப 1000 ரூபாய்க்கு வாங்க முடியுமோ என்னமோ அந்த மைக்கெல்லாம் ஒரு செக் எழுதி காசியில இருந்து, பெரும்பகுதி அவங்க காசியில தான் இருப்பாங்க, அங்கிருந்து செக் அனுப்பிச்சிருந்தாரு இந்த தில்லை வாழந்தனருக்கு தீட்சர்களுக்கு. அது ரிஜிஸ்டர் தபால் அதுல வந்தது. அது ஏரோப்ளைன்ல வந்திருக்கு. அந்த ஏரோப்ளைன் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனா இந்த தபால்லாம் அதுல இருந்தது, சிலது எரிந்தது சிலது எரியாமல் இருந்தது. இப்படி எரியாமல் இருந்ததுல கவர் பாதி எரிஞ்சு செக்கு எரிஞ்சு போய் கீழே வந்து காசி மடம் திருப்பனந்தாள் அப்படின்னு இருக்கு. அந்த கவருக்குள்ள பார்த்தா ஒரு செக் இருக்கு, அது பாதி எரிஞ்சு போச்சு. இந்த செக்கை எடுத்து வேற ஒரு கவர்ல வச்சு, ஐயா நீங்க யாருக்கோ செக் அனுப்பிச்சு போல இருக்கு, அது எரிஞ்சு போச்சு பாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசி மடத்துக்கு அனுப்பிவிட்டான் போஸ்டல் இருந்து. அப்ப அவர் சொன்னார், தேவாரம் எரியல, தேவாரத்துக்காக நான் கொடுத்த செக்கு எரியல இல்லையா, செக்கு பாதி பாதி போயிட்டு, பணம் கொடுக்க மாட்டான் ஆனா பூரா எரியல பாருங்க, காசி மடம் இருந்ததுனாலதான் இந்த செக் அவர் கையில போச்சு இல்லையா, பூரா போயிருந்ததுன்னா தெரியாது அப்படின்னு அவர் பெரியவர் சொன்னார். தேவாரம் எரியல, நான் அனுப்புற செக்கு எரியலன்னு. அந்த மாதிரி இந்த ஏடு எரியாமல் இருந்தது என்று நமக்கு பெரியவரான வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த திருப்பதியம் இருக்கிறது. 2வது தடவையாகவும் இந்த சமணர்கள் தோற்றார்கள். மறுபடியும் கூச்சல் போட்டான் பாண்டியன். கேட்டான், என்னடா மறுபடியும் கூச்சல் போடுறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான், 2ல தானே இப்ப ஜெயிச்சிருக்காரு, இன்னொன்னு பார்க்கணும் அப்படின்ட்டான். என்ன வாதம்னு கேட்டான், அனல் வாதம் முடிஞ்சு போச்சு, புனல் வாதம் அப்படின்ட்டான். சரி செய்தா போச்சு, என்ன செய்யணும்னு நினைக்கிற, ஒரு மந்திரத்தை எழுதி போடு, அது ஆத்துல தண்ணியை எதிர்த்து போச்சுன்னா அது வென்றது, தண்ணி ஓட்டமா போனா போனது. சரி நேர வைகை கரைக்கு போனாங்க எல்லாரும், போனார்கள். அவன் எழுதி போட்டான், அது ஆத்தோடு போய்விட்டு. வைகை வந்து கடல்ல சேரல, காவிரி கடல்ல சேர்கிறது, எத்தனையோ ஆறுகள் இந்த மாதிரி சேர்கிறது. வைகை வந்து ஒரு ஏரியில தான் போய் முடிகிறது இல்லையா. குண்டோதரனுக்காக கை வை கை என்று சொல்லி வந்த ஆறு கடைசியில ஒரு ஏரியில போய் விழுகிறது என்று நான் படிக்கிறேன், நான் பார்க்கல. அந்த தண்ணி ஓட்டத்திலே போய்விட்டது. சாமி என்ன பண்ற, அப்ப புதுசா ஒரு பதியம் பாடுறாரு.

வாழ்க என்ற சொல் அவன் நிறைந்து வாழட்டும் என்ற பொருள்ல தான் அவர் சொன்னாரோ என்னும் அது எனக்கு தெரியாது. அப்படித்தான் இருந்திருக்க கூடும் இல்லையா? வேந்தனும் ஓங்குகள் சொன்ன பிறவி கூனனாக இருந்த பாண்டியன் நிமிர்ந்து நின்றுட்டான். அன்னையிலிருந்து அவனுக்கு நெடுமாறன் என்று பேர், நின்ற சீர் நெடுமாறன் என்று பேர். சுவாமியினுடைய வாக்கு அவனுடைய பிறவி கூனை தீர்த்து விட்டது. அது ஒரு புலவர் எழுதினார், சேக்குதார் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னுடைய பிறவியாகிய கூனை தீர்க்கிறது தீர்க்க முடியாதா என்ன அப்படின்னு கேட்கிறார். பாண்டியனுடைய கூனை தீர்த்ததை என்னுடைய கூனையும் தீர்த்து விடட்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் சேக்குதார் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகத்தில் வந்த ஆக வேண்டும்.

புனல்வாதத்துக்கு முந்தி அவன் வாய் கொழுப்பு என்ன சொன்னானா, இந்த சமணர்கள் இந்த வாதத்தில் நாங்கள் தோற்றால் அரசன் எங்களை கழுவேற்றுவான். அவனே சொல்லிவிட்டான், அரசன் தீர்ப்புக்கு முன்னையே இவன் சொல்லிவிட்டான், இது வேண்டப்படாத சொல். சரி, அவன் கொழுப்பு சொன்னான். அதே மாதிரி தோத்த உடனே மானம் பொறுக்காதவன் தானே போய் அதுல விழுந்து செத்தான். மானம் பொறுக்க சில பேர் என்ன பண்ணா, விபூதி எடுத்து பூசிக்கினான் என்று பெரிய புராணத்தில் வருகிறது. சில பேர் என்ன பண்ணா, விபூதி கிடைக்காத போது அங்க இருந்து சாணி எடுத்து பூசிக்கிட்டானா. சில பேர் என்ன பண்ணினா, சாணியும் கிடைக்கலன்னு பசுங்கண்ணை தூக்கிக்கிட்டானா, பசுங்கண்ணு குட்டிய என்று வரலாறு சொல்லுகிறார்கள். ஆக எப்படியோ ஆக இந்த ஏட்டை எழுதி அதுல போட்டார். இந்த தண்ணியில அது எடுத்து போகிறது, இப்பவும் போகும். இந்த சில செடியினுடைய பால்கள் இருக்கு பாருங்க, அத ஒரு இலையில போட்டு விட்டு போட்டா அது எடுத்து ஓடும், நான் பார்த்திருக்கிறேன். அதனால இலை போடுறதுனால துணியான சமுதாயம் அப்படி விட்டாருன்னு நான் சொல்ல தயாரா இல்ல. ஆக போட்டாரு, இது எதிர்த்து போச்சு, எதிர்த்து போய்கிட்டே இருக்கு இந்த பதிகம். இது எங்கேயாவது போய் மறைஞ்சு போயிட போது, இந்த திருப்பதிகம் கிடைக்காம போயிட போகுதுன்னு சொல்லி குதிரை மேல ஏறிக்கிட்டு குலச்சரியார் அந்த பதிகத்தை எடுக்கிறதுக்கு ஓடுறார் என்று வரலாறு சொல்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான்.

ஆக இந்த பதிகத்தை போட்டோம்னா அது எதிர்த்து போச்சு. குலச்சிறையார் கரையில போய் கொண்டிருக்கிறார், இந்த ஏடு எங்கேயாவது போய் காணாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு இவர் போகும்போது அந்த ஏடை ஒரு பக்கமா ஒதுங்கி இருக்க சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர். ஆமா, நமக்கு கூட ஆச்சரியமா தான் இருக்கு இல்லையா. இந்த ராக்கெட்டை விட்டுவிட்டு இங்க இருந்து அதை சரி பண்றான்னு சொன்ன, ராக்கெட்டை விட்டா நான் ராக்கெட்ல ஏதாவது மிஸ்டேக் வந்தா இங்க இருந்து அதை சரி பண்றான்னு சொன்ன, அது நம்ம கனவுல கூட நினைக்க முடியல இல்லையா. நம்ம கையில இருக்கிறதையே இது இங்க இருந்து எடுத்து இங்க வைக்க நமக்கு சரியா தெரியல. ஆக அப்புறம் ஒரு திருப்பதியம் பாடுறாரு.

0: ஓரத்துல போய் ஒதுங்குச்சு.
1: ஏடகம்
0: என்ற ஊர் என்று சொல்லுகிறார்கள். சரி, ஏடு ஒதுங்கினால்தான் அதுக்கு ஏடகம்னு பேர் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்ன இந்த ஊர் இருந்ததா, அதற்கு வேற ஏதாவது பேரா அப்படிங்கறது எனக்கு தெரியாது. இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய, நம்ம பெருசா நம்ம ஆக்கி கொள்ளக்கூடாது. இப்போ திருக்கோலக்காவல சுவாமி இருக்கிறார், சிஞ்சான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்தார், அதனால திருத்தாளமுடையார்னு சாமிக்கு பேரு. தாளம் கொடுத்ததுனாலதான் சாமிக்கு தாளமுடையார். அதுக்கு முன்னே என்ன பேர் இருந்தது அப்படின்னு கேட்டா ரொம்ப பேருக்கு அது சொல்ல தெரியல. இதெல்லாம் ஏண்டா போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிவிடுறாங்க. நான் அந்த கோயில் குறுக்கலேயே கேட்டேன், ஏங்க தாளம் கொடுத்ததுனாலே தாளபுரீசன் பேர் இருந்தது, அதுக்கு முந்தி என்ன பேருன்னு கேட்டா, அந்த ஊர்ல ஒரு பெரிய மெகா படித்த ஆகமம் படித்த ராமநாத குருக்கள்னு ஒருத்தர் இருந்தார். இப்ப அவர் இல்ல, பரம்பரையா புது பண்ணி இருந்தாங்க. அவரை கேட்ட போது, அப்பாப்பா இந்த கேள்வி எல்லாம் கேட்காதரா அப்படின்ட்டார். அப்புறமா என்னமோ ஒரு ஏற்று தொழில பார்த்தேன், கொன்றை ஆண்டியா என்னமோ இருந்தது அப்படின்னு சொன்னார் அவர். அதையும் கூட சரியா அவர் சொன்னதாக எனக்கு நினைவு இல்லை. ஆக இந்த ஏடு அங்க போய் சென்றது, அதைத்தான் சாமியும் சொல்றாரு.

ஆக திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மூன்று வாதத்திலையும் வெற்றி பெற்று விட்டார். சமணர்கள் தானே விபூதியை பூசிக்கொண்டார்கள். கொஞ்சம் தன்மானம் உடையவன் கழுவுல தானே ஏறி செத்தான். அது திருஞான சம்பந்தர் கழுவேற்றினார் என்று சில பேர் தவறுதலாக வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பெரிய புராணம் ஆதாரம் கிடையாது. சமணரை கழுவேற்றிய பெருமாளே என்று திருப்பூரில் சில இடங்களில் வந்திருக்கிறது. அது உபச்சாரமாக சொல்லப்பட்டதே தவிர இவர் செய்யவில்லை என்பது குண்டக்குடி அடிகளாரை பலர் கேட்டார்கள். இப்படி ஒரு சிவனடியார் செய்தது சரியான பெரிய புராணத்தில் அப்படி இருக்கா தெரியுமான்னு அவர் கேட்டுவிட்டார். இல்ல, நீ பெரிய புராணத்தை சரியா படிக்கல, அதனால உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்ல, போயிட்டு வந்துட்டாரு. தமிழ கழுவேற்றலடா அப்படின் அதே மாதிரிதான் கழுவ இவர் ஏற்றவில்லை, அவர்கள் ஏறி விட்டார்கள், அவ்வளவுதான். தன்மானம் பொறுக்காம செய்தான் என்பது நாம எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒன்று. பெரிய புராணம் அதற்குத்தான் ஆதாரம் நிற்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல பெரிய புராணத்துல ஒரு பாடல் வருகிறது. சைவ சமயம் இப்ப நிலைத்து விட்டது. தமிழர்களால் அழிப்பதற்கு தொடங்கிய இப்போது திருஞான சம்பந்தரினால் காப்பாற்றப்பட்டு விட்டது. ஆக திருஞான சம்பந்தருடைய திரு அவதாரத்தின் நோக்கம் சிவபாத இருதயர் என்ன கேட்டார், எங்களால் அந்த சைவ சமயத்தை காப்பாற்ற முடியவில்லை. வேதம் ஓதுகிறவர்கள் இருந்தார்கள், ஆகமம் ஓதுகிறவர்கள் இருந்தார்கள், சாஸ்திர விற்பனர்கள் இருந்தார்கள், சரித்திர விற்பனர்கள் இருந்தார்கள் திருஞான சம்பந்தருக்கு முந்தி. ஆனா சமயத்தை காப்பாற்ற முடியவில்லை. சமயத்தை காப்பாற்றக்கூடிய குழந்தை ஒன்று குடுந்துதான் இவர் கேட்டார். இதை நான் முன்னே உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். இப்ப அவதாரத்தின் நோக்கம் இங்கேதான் முடிகிறது. திருஞான சம்பந்தர் இந்த சமயத்தை காப்பாற்றி விட்டார். மறைய

திருஞான சம்பந்தருடைய அவதாரத்தின் நோக்கம் மதுரையிலே தான் நிறைவு பெற்றது என்று புராணம் நமக்கு சொல்லுகிறது. இதுல என்ன கொஞ்சம் பாக்கி இருக்கிற, திரும்பி மறுபடியும் இவர் நேரா இது முடிஞ்ச உடனே நேரம் ஆலயத்துக்கு போறார், அங்க போய் பதியம் பாடுறார், மறுபடியும் அந்த அங்க மடத்துக்கு போய் உட்கார்ந்துற மடத்துக்கு போய் உட்கார்றார். இந்த திருஞான சம்பந்தர் மடம் இன்னும் இருக்கிறதுன்னு நான் சொன்னேன், ஆவணி மூலத்து ஆவணி மூல வீதியில இருக்கு, அங்க போய் உட்கார்ந்த உடனே ஒரு பதியம் பாடுறார். அப்புறம் மறுபடியும் அந்த பாண்டி நாட்டில் இருக்கிற 14 தலத்துக்கும் போறார் தரிசனம் பண்ணிவிட்டு. இவருக்கு இந்த வெற்றி கொடுத்த ஊர் வந்து திருநள்ளாறு அல்லவா, திருநள்ளாருக்கு வர நினைக்கிறார் சாமி, அங்கிருந்து நேர திருநள்ளாருக்கு வர்றார். திருநள்ளாறு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்க ஒரு பதியம் பாடுறார். பதியம் பதியம் பதியம் பதியமா 16,000 பதியம் பாடினார் என்று வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு இருக்கிறது 400 பதியம் இருக்கு, அதையாவது திரும்பி பார்ப்போமா? இந்த ஹைதராபாத்தில் நிஜாம் இருக்கான, அவனுக்கு சொத்து எங்க இருக்குன்னே தெரியாதான் அப்படின்னு சொல்றாங்க, அது என்னமோ எனக்கு தெரியாது, அப்படி கேள்விப்படுறேன் நான். அந்த மாதிரி 16,000 பதியம் இருந்தாக்கா இன்னும் என்ன ஆயிருக்குமோ, 400 பதியம் இருக்கும் போதே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு வருத்தம். சைவர்கள் தேவாரத்தை சரியாக திருப்பி பார்க்கவில்லை என்பது என்னுடைய கணிப்பு, தவறா இருந்தா விட்டுடுங்க, அதை பத்தி கேவலில். ஆக அங்க போய் ஒரு பதியம் பாடிவிட்டு அந்த பதியம் திருநள்ளாத்துல பாடி முடிஞ்ச உடனே நாம அப்பர்கிட்ட இருந்துதானே பிரிஞ்சோம் திருமறைக்காட்டுல, அப்பர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப என்ன பத்திரிகையில அண்ணன் வந்து பிரதமர் எங்க இருக்காரு, அமெரிக்கா இருக்காரு, நம்ம ஒரு நிமிஷத்துல சொல்லிவிடுறோம், என்ன டிவியில வருது ரேடியோல வருது சொல்லிவிடுறோம். அத சொன்னார் காஞ்சி பெரியவாள், உலகம் சுருங்கி போய்விட்டது, செய்திகள் உடனே கிடைக்குது பாருங்க. அதனால அங்க வந்து கேட்கிறார் அப்பர் எங்க இருக்கிறார், திருப்புந்துருத்தியில இருக்கிறார்கள் என்று சொன்னார். நேரா திருப்புந்துருத்திக்கு போறார், ஏன்னா மதுரைக்கு போக வேண்டாம்னு சொன்னவர் அவர், மதுரையில இப்படி எல்லாம் நடந்து விட்டதுன்னு அவர்கிட்ட போய் சொல்லணும்னு அங்க போறார். சில அற்புதங்கள் அங்கே நிகழ்கிறது, அது திருப்புந்துருத்தியில கொண்டு முடிக்கணும், அப்பதான் அது முடியும் என்று நான் நிறைவுறும் என்று எண்ணி இருக்கிறேன் என்று நான் நினைத்து நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில பஞ்சாட்டம் சொல்லி நிறைவுறுகிறது என்று நினைத்து நாம் எல்லாம் இப்போ பஞ்சாட்டம் சொல்லி என்னை நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்கிறேன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவாள் கொள்ளிப்புத்தூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 2 திருமுறை பண்பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: Yeah.

0: அங்கே என்னுடைய பெருமான் ஒருங்கியிருப்பதனால அந்த கூத்தராய் கொடுத்திருக்கிறோம். அவரை நம்மை வாழ்கின்ற மாதிரி அந்த கூத்தராய் என்ன கருதினா எங்க பெருமான் இருக்கிறதாக அப்படிப்பட்ட அந்த அவருக்கு போட்டியே குறிவாளே நாமே ஆகாது. அவர்களோட மலைமாதரும் ஆயிரம் வந்து சேர்க்கிறோம்
1: இடைவாதம் மாதிரி Yeah.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சுற்றம்பலம் என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை இணையத் தருகின்றான் உன்னை விரசுமல் சோலை வியன் நாரையூர் முக்கண் அரசு மகிழ் அத்திமுகத்தான். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு ஒட்டுமன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் மனதிலே இணைத்து வணங்கிக் கொண்டு நாம் எல்லோருக்கும் ஆன்மலாபம் கிடைக்கும்படியாக ஒரு அருமையான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற பொருளாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அதை இணைத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்ற சைவ அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சமயம் சைவம், சைவத்தினுடைய அடிப்படை கொள்கை எல்லா உயிர்களும் கடைத்தேர்தல் வேண்டும். இந்த சைவத்தினுடைய உண்மைகளை எல்லாமே ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசுரத்திலே 12 திருப்பாடல்களை உணர்த்துகிறார் என்பதை நாமெல்லாம் நன்றாக அறிவோம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அற நாமமே சூழ்க வையமும் துயர்த்தீர்கள். இந்த வையகமும் துயர்த்தீர்கவே என்பது, இதை வையகம் என்பது இடவாகு பொருளாகி உயிர்களை குறிக்கிறது. எனவே எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு திருமுறை வந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். எல்லா உயிர்களும் இன்பத்தையே விரும்புகிறது. தொல்காப்பிய சூத்திரத்திலே அருமையான ஒரு செய்தி சொல்கிறார், எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாம். எல்லா உயிர்களும் இன்பத்தை விரும்புகிறது என்பது அழகாக அங்கே தெரிகிறது. எல்லா உயிர்களும் இன்பத்தை தான் விரும்புகிறது, ஆனால் துன்பத்தையும் அனுபவிக்கிறது. ஏன் துன்பத்தையும் அனுபவிக்கிறது என்றால், அந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் அந்த ஆன்மா செய்த வினை என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை. அந்த இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அந்த இன்பம் என்பது என்ன என்றால், உயிர்கள் அடைகின்ற ஒரு கழிப்பு. இந்த உயிர்கள் அடைகின்ற ஒரு கழிப்பு என சொல்லுகின்ற பொழுது, இந்த உயிரானது அடைகின்ற இந்த இன்பத்தை ரெண்டு வகையாக நம்முடைய சைவம் பிரிக்கிறது. இந்த இன்பம் ரெண்டு வகை சைவத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்பது கருவி கரணங்களால் புதிக்கப்படுகின்ற போக பொருள்கள். பேரின்பம் என்பது சிவபெருமானையே இன்பப் பொருளாக நாம் அனுபவிப்பது. இந்த சிற்றின்பம் என சொல்லக்கூடியது அது நிலையற்றது, தடை ஏற்படக்கூடியது, கூடியும் குறைத்தும்

கிடப்பது, கிட்டாமலும் போகக்கூடியது. இந்த சிற்றின்பத்தை அனுபவிப்பதால் ஒரு துன்பமும் வந்துவிடக்கூடும். ஆனால் பேரின்பம் என சொல்லக்கூடியது இறைவனையே இன்பப் பொருளாக வைத்து அனுபவிப்பது. இறைவனை மணிவாசக பெருந்தகை இன்பமே உன்னை சிக்கனப்படுத்தினார், அவன் இன்பப் பொருள், அதனால இன்பமேட்டார். எனவே சிவபெருமானோடு அத்துவிதமாக கலந்து அனுபவிக்கப்படுகின்ற இன்பம், இந்த இன்பத்துக்கு நிரதிசய இன்பம்னு பேர். என்னால் பார்க்க போறோம். ஏனென்றால் இன்று 8வது அதிகாரமாகி இன்புறு நிலையினை சிந்திக்கின்றோம். இந்த இன்புறு நிலை என்பது இந்த பேரின்பத்தையே குறிக்கும். இந்த பேரின்பம் என்பது நிரதிசய இன்பம். நேற்றைக்கு முந்தைய தினம் கேசரி சாப்பிட்டோம், நேற்று சாப்பிட்டோம், இன்றைக்கும் அதே கேசரி வைத்தால் நாம் அதிலே அருந்துவதற்கு, அதனை எடுத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் இது நேற்று சாப்பிட்டதானே என்று ஒரு தயக்கம், ஒரு பின்னடைவு ஏற்படும். ஆனால் இறைவனை அனுபவிக்கின்ற இன்பம் இருக்கிறது, நித்தலும் நித்தலும் அது புதுமையாக புதுமையாக இருக்கும். அதுதான் இந்த பேரின்பத்திற்கு உள்ள ஒரு பெரிய ஒரு வேறுபாடு. சரி, அப்போ சிற்றின்பமே வேண்டாம் என்றால் அந்த சிற்றின்பத்தின் வழியாகத்தான் உயிர் பேரின்பத்தை அடைதல் வேண்டும். அந்த சிற்றின்பமும் நாம் அனுபவிக்கணும், ஆனால் அதிலிருந்து பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறது, அதுக்கு கடந்து செல்லணும். திருவியலூர் உய்ய வந்த தேவனா என திருவுந்தியாரில் அழகாக சொல்லி காட்டுகிறார். பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாயங்கே முற்றவரும் பரிசு உந்தீவர முளையாது மாய என்று உந்தீவர. அப்ப சிற்றின்பம் என்பது ஒரு பிறப்புக்கு வழியை வகுத்து விடக்கூடும். பேரின்பம் என்பது முளையாது மாயை என்று உந்தீவர. பேரின்பம் என்பது நிலைத்து நின்று இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பது. இறைவன் ரெண்டையும் நமக்கு கொடுக்கிறான். சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கிலே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானேன். அவன் பொன்னையும் தருகின்றான், மெய் உணர்வையும் தருகின்றான், போகமும் திருவும் புணர்ப்பானேன். உலகில் போகத்தையும் கொடுக்கிறான், திருவாய முத்திச்செல்வத்துமாகிய அந்த பேரின்பத்தையும் கொடுக்கிறான். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பேரின்பத்தையே அங்கே விரும்பியதை முடிவிலே பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த பேரின்பம் ஒன்றுதான் நமக்கு குறிக்கோள். ஆகையினாலே தான் நம்முடைய சிவஞானிகள் பேரின்பத்தையே நினைத்துக் கொண்டு சிற்றின்பம் வந்தாலும் இது வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். திருவாசகத்தில் திருச்சதகத்தில் மெய்யுணர்கள் அழகாக நம்முடைய மணிவாசக பெருமைக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகெடியும், அதெல்லாம் ஒரு பதம், போகத்தை தூக்கின்ற ஒரு பதம், அது எனக்கு வேண்டாம், பேரின்பம் தான் வேண்டும். கோனேரி அப்ப நாவல செய்திருக்கின்ற உபதேச காண்டம் என்று ஒன்று இருக்கிறது. கந்தபுராணம் என சொல்லக்கூடியது, சங்கர சம்சீரிலே வரக்கூடிய அந்த கந்தபுராணம் என சொல்லக்கூடியது 7 காண்டங்களை உடையது. அதில் 6 காண்டங்களை மட்டும்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் செஞ்சார். எஞ்சிய 7வது காண்டத்தை கோனேரியப்ப நாவலர் உபதேச காண்டம் என்று பெயர் வைத்து ஒரு நூலை செய்திருக்கார். கந்தபுராணத்தினுடைய தொடர்ச்சி தான் உபதேச காண்டம். அந்த உபதேச காண்டத்திலே கோனேரியப்ப நாவலர் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறார். வேற்றூரில் சிவபதவியே வேட்டுர, இந்த பரமுக்தியை பெறாதீர்கள், சிற்றின்பங்களை பெறாதீர்கள், சிவபதத்தை பெருந்து பேரின்பத்தையே நாம் விளைதல் வேண்டும். வேட்டுருள் சிவபதவியே வேட்டுர, விரும்பி கேட்டுரில் சிவபுராணமே கேட்டுர, வினை கொண்டு ஆட்டும் அன்பதை இருகண்டு அந்தகன் தூதர் வீட்டும் முன்னரே சிவகதி விரும்புறல் வேண்டும். ஞான நிலையிலே இருக்கின்ற சிவனடியார்கள் எல்லாம் பேரின்பத்தை விரும்புவார்கள், சிற்றின்பத்தை ஒதுக்குவார்கள். கலசை 18 அந்தாது என்று மாதவ சிவஞான சுவாமிகள் நூல் செஞ்சிருக்கிறார்கள் சொல்றார். அடியார்களது பெருமையில் வல்லவண்ணம் வாழ் கலசை வானவர்க்கு அடிதொழில் அல்லும் எல்லும் ஆற்றும் அன்பர் வேண்டில் அஞ்சபூதமும் ஒல்லை மாற்றி வேறு செய்ய வல்லர். மெய் அடியார்கள் 50 இயற்கை குணத்தை மாற்றி விடுவார்கள். ஒரு அக்னி என்பது தன்னை சார்ந்த பொருளை தகிக்கும், சாம்பராக்கும். அந்த ஞானசம்பந்த பெருமான் கிட்ட 7 அந்த அக்னியிலே எந்த பழுதும் படாமல் ஜில் என்று பச்சையாக இருந்தது.
அதனால்தானே போகமாட்ட பொன்மொழியால் என்ற பதிகத்துக்கு பச்சை பதிகம் பேரு. ஒரு நீரானது தன்மேல் நிறைக்கின்ற ஒரு பொருளை அந்த நீர் போக்குல இழுத்து போகும். ஆனா ஞானசம்பந்தர் பெருமான் இட்ட அந்த ஏடு நீரை எதிர்த்து சென்றது. ஐம்பூதங்களையும் மாற்றி அமைக்கின்ற வல்லமை நம்முடைய மெய்யறியார்களுக்கு இருக்கின்றது. மேலும் சொல்லுகிறார், உம்பர் மால் அயன் தொல்லை வான்பர் அங்களும் துரும்பென கழிப்பரு. அவர்கள் தனக்கு நல்ல ஒரு போகம் தரக்கூடிய ஒரு பதத்தை கொடுத்தாலும் கூட அதை துரும்பென கழித்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார். நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் இதை விட மேலா போறார். அவனது அருள் இல்லாமல் சிற்றின்பத்தை நாம் துவைக்க வேண்டும் என சொன்னா எனக்கு புழு பிறகே எனக்கு போதும் தான். நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பண்ணியர் விருத்தத்தில் அருள் தரு சீர் தில்லை அம்பலத்தாண்டன் அருளன்றி பொருள் தரு வானக்கு அரசு ஆதலில் புழுவாதல் நன்றாம். நான் இதையெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊரை சுட்டி காட்டுகிறேன் என்றால், நம்முடைய திருமுறை என்பது எப்படி ஞான களஞ்சியமாக இருக்கிறது என்று நம்மை நாம் நினைவூட்டுக் கொள்வதற்காக. இதை விட எளிமையாக மணிவாசக பெருந்தகை திருக்கோத்துமேல் சொல்லி காட்டுறார். ஏன்பா இத்துணுண்டு தேன் இருக்கிற ஒரு பூவிலை அலைகிறாய், ஆனால் இதை விட ஒரு பெரிய மலர் ஒன்றிருக்கிறது, உண்ண உனக்கு அமுதம் போன்று இனித்து வற்றாது கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சிவானுப இன்பத்தேனே அவன் திருவடி நிலையிலே இருந்து நீ சுவைக்கலாம், அதை பெரு. தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. கோத்தும்பி என்று சொல்றார். இந்த கோத்தும்பி என்ற தலைப்பிலே ஒரு பொருள் இருக்கிறது. கோத்தும்பி என்பது ஒரு வண்டின் இனம். மொத்தம் நான்கு இனங்கள் வண்டில இருக்கிறது. வண்டு அதான் கோத்தும்பி, சுரும்பு, தேன், நீமீறு, இந்த நாலு வண்டினங்கள். இதிலே வண்டு என சொல்லக்கூடிய கோத்தும்பி தான் உயர்ந்த வண்டு, அரச வண்டு. இந்த நான்கு வண்டிலே, இந்த நான்கு இனங்களிலே வண்டு என சொல்லக்கூடியதும் தேன் என சொல்லக்கூடிய இந்த இரண்டு இனமும் நல்ல நறுமணமுள்ள மலர்களில் இருக்கின்ற தேனை மட்டும்தான் எடுக்கும். சுரும்பு நிமிரு என சொல்லக்கூடிய இந்த இரண்டு இனங்கள் எல்லா மலர்களும் சென்று அது தேனை எடுக்கும். ஆகையினாலே தான் நல்ல நறுமணம் மிக்க மரங்களே தேன் எடுக்கின்ற அந்த கோத்தும்பியை எடுத்து சொன்னார், அரசவண்டியை எடுத்து சொன்னார். இன்னும் நம்முடைய நூல்களிலே சிவனது திருவடியை அங்கே தாமரையாகவும் உயிர்களை வண்டுகளாகவும் அந்த திருவடியிலே பொருந்தி இருக்கின்ற அந்த தேனை சிவானுபவ இன்பமாக உவமித்து இந்த ஆன்மாவாகிய வண்டானது திருவடியாகிய தாமரையில் சிவானுபவமாகிய தேனை நுகர்ந்து ரீங்காரமாகிய ஞான கழிப்பை ஏற்படுத்துகிறது. இது நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்று. இந்த செய்திதான் கண்ணப்ப நாயனாரை ஈர்த்தது. கண்ணப்ப நாயனார் திருக்காட்டு மலைக்கு போறார். அப்ப மலைக்கு போகின்ற பொழுது அங்கே வண்டுகளுடைய ரீங்காரம் கேட்கிறது. உடனே நானனை பார்த்து கேட்கிறார், இங்கே இந்த ரீங்கார சத்தம் ஏன் இப்படி கேட்கிறது, ஏன் இந்த மலர்களிலே வண்டுகள் இப்படி மொய்க்கிறதுன்னு கேட்கிறார். இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மது மலர் ஈக்கள் மொய்த்து மருந்து எழு ஒளிகள் ஏன்னு கேட்கிறார். அப்பத்தான் மலர்களிலே இருக்கின்ற தேனை வண்டு விரும்பி வந்து உண்டு கழிப்பினால் அது ரீங்காரம் செய்கிறது. அப்படிதான் அந்த செய்தி வைத்துக் கொண்டு தான் நம்முடைய திண்ணனார் அந்த திருவடி தாமரையிலே இருக்கின்ற தேனை முகர வேண்டும் என்று அது உந்தியதாக அங்கே சொல்லப்படுகிறார். அது எப்பொழுது கிடைக்கும் இந்த இது முன்ஷை தவத்தின் ஈட்டம் அந்த சொல்லி காட்டார். இந்த சிவானுபோ இன்பத்தின் தேனை நுகர்வது யாருக்கு, முன்ஷை தவத்தின் ஈட்டம் உள்ளவர்கள். அதனால இன்று நாம சிந்திக்கக்கூடிய எட்டாவது அதிகாரமாகிய இன்புறு நிலை இது வந்து முன்சை தவத்தின் ஈட்டத்தை உடையவர்களுக்கு அவர்கள் அனுபவிக்கின்ற இன்பத்தை பற்றிய ஒரு செய்தி சொல்றோம். இதுல இந்த எட்டாவது அதிகாரத்திலே எப்படி இந்த இன்புறு நிலையிலே இந்த ஆன்மாக்கள் இருக்கும் என்பதற்கு அழகாக நம்முடைய கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார்
இங்கே பல தேவார திருப்பாடல்களை நமக்கு எடுத்து தந்திருக்கிறார். அதுவே இன்புறும் நிலை. இந்த இன்புறும் நிலை என்று சொல்லக்கூடிய அந்த அதிகார தலைப்புக்கு பொருள் இன்பு உறும் நிலை. இந்த இன்பு உறும் நிலை, இந்த இன்பு உறும் நிலை என்பது இன்பு என்பதற்கு தெரியும், உறும்னா அடைகின்ற நிலை. இங்கே இன்பு என சொல்லக்கூடியது சிவானுபவ இன்பத்தையே குறித்தது. அதான் ரொம்ப முக்கியம். உலகியல் போக பொருட்கள் அன்று, அந்த சிவானுபவ இன்ப நிலையினை குறிக்கிறது. அந்த சிவானுபவ இன்ப நிலையில இருக்கின்ற ஆன்மா எந்த நிலையிலே நிற்கும், எந்த அனுபவத்தை எல்லாம் கொள்ளும் என்று அழகாக நாம் தெரிந்து கொள்வதற்காக முதன் முதலிலே இந்த 75வது திருப்பாடல் அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு, 6வது திருமுறை, 67வது திருப்பதிகம், திருக்கீழ்வேலூரில் என்ற தலத்திலே திருவாய் மலரப்பட்ட அலைவாயில் அரவு அசைத்த என்ற திருப்பாடல். அலைவாயில் அரவு அசைத்த அழகன் தன்னை ஆதரிக்கும் அடியவர்களுக்கு அன்பே என்றும் விளைவானை மெய்ஞான பொருளானானை வித்தகனை எத்தனையும் பத்தர் பத்திக்கு உழாவான் உழா பத்திக்கு உழைவானை அல்லாதார்க்கு உழையாதானை உலப்பிலியை

0: தேடிலாரே. அருமையான செய்தி. அலைவாயில் அறவு அறைக்கு அசைத்த அழகன் தன்னை. இது என்ன செய்தி சொல்கிறது? அதாவது கரிகால சோழன் சிவானுபவத்தையே விரும்புகின்றவன், மன்னனது நிலை சிவனையே நாடுகின்றவன். அப்ப கரிகால சோழன் மீது பொறாமை கொண்ட ஒரு சிற்றரசன் ஒருவன், கரிகால சோழன் அது பிறந்த நாளுக்கு விழா எடுக்கின்ற நாளை குறிவைத்து அந்த கரிகால சோழனை தான் தீர்த்து கட்ட வேண்டும் என்று அந்த குறுநில மன்னனானவன் என்ன செய்கின்றான், ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு கரிய நாகத்தை வைத்து அதை பொட்டணமாக கட்டி ஒரு தூதன் மூலமாக இது என்னுடைய பரிசாக பிறந்த நாள் அன்று கரிகாலனிடம் கொடுத்து விடுன்னு கொடுத்துட்டார். அது கொடுத்த உடனே ஒரு தூதன் போய் கரிகாலன் கொடுக்கிறார். கரிகால மன்னன் பிடித்தார். அப்படி கரிகால மன்னன் பிடிக்கின்ற பொழுது அங்கு வந்த பார்வையாளர்களில் ஒருவர் ஓடி சென்று பெட்டிக்குள் இருக்கின்ற நாகத்தை பிடித்து அந்த நாகத்தை தான் ஆட்ட நாகத்தை ஆடும்படி செய்து விட்டார். இதான் அலைவாயில் அறவு அசைத்த அடகந்தன்னை. ஆக அந்த சிவானுபவ இன்பத்தை விரும்புகின்றவர்களுக்கு மாயையாகிய பாம்பு வந்து தாக்கார். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிக்காட்டுகிறார். ஆதரிக்கும் அடியவர்களுக்கு அன்பே என்றும் விளைவானை. ரொம்ப முக்கியமான செய்தி. சிவானுபவத்தை விரும்புகின்ற ஆன்மாக்களுக்கு அவன் மனதிலே அன்பே என்றும் விளைவானை. அந்த அன்பை தான் மனதிலே ஊற்றெழுந்து வந்து கொண்டே இருக்கும்படியாக செய்வான். எந்த ஒரு மனதிலே அன்பு எழுகின்றதோ அந்த ஆன்மா ஆனந்தமாக இன்பமாகவே இருக்கும். ஆகையினாலே தான் உன்னுடைய அன்பை விரித்து எல்லா உயிர்களிடம் காட்டு என்று மறைஞான சம்பந்தர் சைவ சமய நெறியிலே சொல்றார். அழகான ஒரு பாடல், சைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல். எவ்வுயிருக்கும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பா ஆயிரு. எல்லா உயிரிடத்தும் அன்பா இருக்கிறார். ஆக எல்லா உயிரிடத்தும் தான் அன்பையே செலுத்தணும்னா அந்த அன்பு ஊறிக்கொண்டிருக்கணும். அந்த இன்புற நிலையில இருக்கின்றவர்களுக்கு அந்த அன்பு ஊற்று எழுந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பை தான் சுவாமிக்கு அபிஷேகமாக பண்ணணுமா. தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்களை சொல்லி காட்டுவார். நெஞ்சமே கோயிலாள் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே. அந்த மனதிலே அன்பு மேலிட்டால் அதுவே மஞ்சள நீராக இறைவனுக்கு அங்கே திருமஞ்சனம் ஆட்டப்படுகிறது. எனவே அந்த இன்புற நிலையிலே இருக்கின்ற அந்த ஆன்மா அதனுடைய ஆன்மாவிடத்தை அன்பு ஊற்றெடுக்கும்படியாக செய்வார். எத்தனையும் பத்தி பத்தற்கு உழைவானே. அந்த அடியார்களுக்கு அவன் நெருங்கி அருகிலே இருப்பான். அல்லாதாருக்கு உழையாதானே அகப்பட மாட்டான். உலப்பிலியை என்றைக்கு உள்ளவன் உள்புக்கு என் மனத்து மாசு கிளைவானை. சிவானுபவ இன்பத்தையே அவன் துவைத்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு மாயையோ கண்மையோ எதுவும் தாக்காது. மனம் எப்பொழுதுமே இன்பமாகவே இருக்கும். எந்த மாசும் அடையாது என சொல்லி கீழ்வேலூராளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. இந்த கேடிலாரே என்பதுக்குத்தான் முக்கியமான ஒரு கருத்து. இன்புறு நிலையிலே உள்ளவர்கள் சிவத்தோடு அத்துவிதமாக கலந்து நிலையாகவே இன்பம் தூய்த்து கொண்டிருப்பார்கள். அதான் கேடிலரே. ஒருபோதும் அவர்கள் பின்னோக்கி வருவதில்லை. ஆகையினாலே சிவனோடு அத்துவிதமாக இருந்து அவர்கள் இன்பத்தை தூய்த்து கொண்டிருப்பார்கள் என்று அந்த இன்புறு நிலையிலே இருக்கின்ற ஆன்மாவை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு திருப்பாடல், 76வது திருப்பாட்டு. அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு, 6ம் திருமுறை, 48வது பரிகம், திருச்செங்காட்டங்குடி. உருகுமனத்து அடியவர்களுக்கு ஊறும் தேனை. உருகுமனத்து அடியவர்களுக்கு ஊறும் தேனை உம்பர்மணி முடிக்கு அணியை உண்மை நின்ற பெருகுநிலை குறியாளர் அறிவு தன்னை பேணிய அந்தவர்க்கு மறைப்பொருளை பின்னும் முருகுவிரி நறு மலர் மேல் அயர்க்கும் மார்க்கும் முழுமுதலை மெய்தவத்தோர் துணையை வாழ்த்த திரு வாழ்த்த திருகு குழல் உமை நந்தை பங்கன் தன்னை செங்காட்ட குடியதனில் கண்டேன் நானே. பேரின்பத்தையே நினைந்து சிவத்தே நினைப்பவர்களுக்கு உருகுமனத்து அடியவர்களுக்கு ஊரும் தேன். ஊரும் தேன் என்றால் அந்த ஆனந்தமாகி அந்த சுவையை கொடுத்து கொண்டே இருப்பான். சிவத்தை நினைந்து கொண்டிருக்கின்ற அந்த மெய்யடியார்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சைவத்திலே முதல் அடியாராக வைத்து போற்றப்படுபவர் திருமான் தான். சிவபூஜை செய்வதிலே வல்லவர், சிவயோகம் செய்வதிலே வல்லவர். ஒரு சமயத்திலே பாகக்கடலே திருமால் சைனம் கொண்டிருக்கிறார், சீதையில் இருக்கிறார், பூதேவி இருக்கிறார், சுற்றி யார் யாரோ இருக்கிறார்கள். திருமால் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது, கண்ணீர் வடிந்தது. உடனே எல்லோரும் திருமாலுக்கு ஏதோ அசௌகரியம் ஏற்பட்டதோ ஏதோ குற்றம் ஏற்பட்டு விட்டதோ என நினைத்து திருமாலை அப்படியே உஷிப்பித்து கண்களில் இருந்து நீர் வருகிறது என்னென்னார். ஒன்றுமில்லை, தாரகாவனத்திலே அவன் ஆடிய ஆட்டத்தை நான் நினைத்தேன், மோகினி வடிவமாக இருந்து நான் கண்டுகளித்ததை நினைத்து அப்படியே ஆனந்த பெருக்கடைந்தது, அதனால் ஆனந்த கண்ணீர் விட்டேன் நான். இதை கேட்டுக்கிட்டிருந்தார் யார், ஆதிசேஷன். பெருமானுடைய நடனம் இத்தனை கழிப்பு திருமாயின் அந்த பெருமானுடைய நடனத்தை நானும் காண்பேன், தில்லைக்கு சென்று தவம் செய்ய போகிறேன், ஆகையினாலே திருமாலே எனக்கு விடை கொடு, நான் தில்லைக்கு போய் தவம் செய்து நான் பெருமானை காணப்போகிறேன் நான். அவரும் பதஞ்சலி முடிவர். ஆக இந்த திருமாலானவர் சிவயோக பாவனைகளை நிற்பதும் ஆனந்த பாஷையிலும் எய்துவதற்கு காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கட்சி மேற்றடியிலே அவர் பேரின்பத்தை தான் விரும்பினார், எனக்கு சாகித்யத்தையே தான் வேண்டும் என்று விரும்பினார். ஏற்கனவே உங்கள் இந்த செய்தி சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே அந்த மேலான நிலையிலே இருக்கின்ற அந்த இன்புறுகின்ற அந்த ஆன்மா அவர்களுக்கு ஊரும் தேனாக உள்ளிருந்து ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். உருகும் மனத்து அடியவர்களுக்கு உறும் தேனே உம்பர்மணி முடிக்கு அணியை உண்மை நின்ற பெருகு நிலைக்குரியான் அறிவுதன்னை பேணிய அந்தனர்க்கு மறைபொருளை பின்னும் முருகுவிரி நறு மலர் மேல் அயர்க்கும் ஆர்க்கும் முழுமுதலை மெய்தவத்தோர் துணையை. அந்த இன்புற நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு எந்த ஒரு இடரும் வராது, அவர்களுக்கு சிவபெருமானே அவர் துணையாக இருப்பார், உடனே இருந்து கொண்டே இருப்பார். எம்பெருமான் தான் துணையாக இருப்பார். எல்லோருக்கும் தெரியும் மணிவாசக பிறந்தக அருமைத்தன பாண்டியனிடம் அவர் அமைச்சராக இருந்து மன்னவனுக்கு கீழே இருந்தாலும் கூட அவரது மனத்திலே பெருமானையைத்தான் நினைத்திருந்தார். பேர்பட்ட அவர் அங்கே திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பொழுது அரசன் கொடுத்த திரவியங்களை எல்லாம் சிவபுணிக்கும் சிவனடியார்களுக்கும் செலவிச்சிட்டார். அருமைத்தன பாண்டியன் ஓலை அனுப்பினார். அந்த ஓலையை பெற்றுக்கொண்ட உடனே முன்னே இருக்கிற குருமூலம் காட்டுறார், குருவே அரிமர்த்தன பாண்டியன் என்னை வர சொல்லி இருக்கிறாரேன்னார். போயிட்டுவான்னார், போயிட்டுவான்னு எப்படி அவன் கொடுத்த திரவியத்தை பூரான செலவழிச்சிட்டேன்னார். அம்மா செலவழிச்சுட்டேன் தெரியும். அரசுக்கு உரிய ஒரு திரவியத்தை, குதிரைவாம சென்ற திரவியத்தை நான் என்னுடைய விருப்பத்தின் பேர் செய்தது குற்றம் தானே, என்னை தண்டிப்பானேன்னார். அப்போதான் தண்டிக்க மாட்டான், நீ போப்பா குதிரை வரும்னா. எப்படி குதிரை வரும்னு, நானே குதிரையை கொண்டு வரேன், நான் இப்போ போகிறேன், நீ என்றைக்கு வருவீருந்தான் ஒரு நாளை சொல்லுந்தான். ஆவணி மூலத்தில் நான் குதிரையோடு வருவேன் போ என சொல்லி ரெண்டு காரியம் பண்ணார். என்ன காரியம் பண்ணார் தெரியுமா, நம்முடைய மணிவாசக பிறந்தகைக்கு நெற்றிலே நீர் பூசி காப்பு அனுப்பிச்சிட்டார். உன்னை ஒன்று செய்ய முடியாது போப்பான்னார். அடுத்தார் கொண்டு வழித்துணையாய் நாம் வருவோம்னார். வழியிலே மன்னன் ஏதேனும் செய்வானோ என்று மனத்திலே இடையூறு ஏற்படாத வண்ணம் வழித்துணையாக ஐந்தெழுத்து மந்திரத்தையே கோரிக்கொண்டு வந்தார் என்று சொல்லி காட்டப்பட்டது. தான் வருகின்ற வரை தனக்கு என்ன நிகழும் என்பதை எள்ளளவு நினைக்கிற. ஆக சிவானுபோ இன்பத்தையே விரும்புகின்ற அந்த அடியார்களுக்கு வழித்துணையாக இருப்பார். ஆகையினாலே தான் நம்முடைய மணிவாசகம் பிறந்த சரித்திரத்திலே வைத்து இந்த ஆன்மாக்களுக்கு எந்த விதத்திலும் இடரில்லாமல் காப்பவன் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டது. அடுத்து 77வது திருப்பாடல், அப்பர் பெருமானது வாக்கு 6வது திருமுறை. அந்த அப்பர் பெருமானுடைய வாக்கிலே இருக்கின்ற அந்த 6வது திருமுறை 26வது பதிகம், திருவதிகை வீரட்டம். உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பட்டு மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம் பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசலானேன் அதிக வீரட்ட நீரே. அருமையான ஒரு செய்தி. ஊஞ்சல் சிவாலயத்திலே பள்ளியறையிலே ஆடக்கூடிய ஊஞ்சலின் தத்துவம் வேறு. திருக்கல்யாணத்தின் போது சுவாமியையும் அம்பிகையையும் ஊஞ்சலிலே அமர்த்த வைத்து நடக்கின்ற ஊஞ்சல் உற்சவத்தினுடைய தத்துவம் வேறு. நம்முடைய மணிவாசக பெருந்தகையினுடைய திருப்பாடலிலே வருகின்ற அந்த ஊஞ்சலுடைய தத்துவம் வேறு. பொன்னூசல் அதனுடைய தாத்பரியம் வேறு. உலகியலிலே இந்த பிள்ளைத்தமிழிலே வரக்கூடிய ஊசல் பருவம் என்று வரக்கூடியதனுடைய அந்த தத்துவம் வேறு. இங்கு சொல்லக்கூடிய இந்த ஊஞ்சல் ஊசல் என சொல்லக்கூடியது எதை ஊமையாக சொல்லப்படுகிறது என சொன்னால், இந்த ஊஞ்சல் இருக்கிறது எது, நான்கு சங்கிலிகளால் போட்டு கீழே பலகை, அந்த கீழே பலகையிலே ஒருவன் அமர்ந்து ஒரு பெண்ணானவள் அமர்ந்து இங்கும் அங்குமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். எப்படி அறம்பாவம் என்னும் அருந்து ஏற்றால் கட்டி அந்த சங்கிலி பிரபஞ்சமாகிய பலகையிலே ஆன்மாவாகி அந்த பெண் அமர்ந்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று ஆடிக்கொண்டே இருக்கிறது. அந்த சங்கிலி அருந்து விட்டது, கீழே வீழ்ந்தாள் அந்த பெண். அதுவரை ஆடிக்கொண்டிருந்த அந்த பெண்ணானவள் இப்பொழுது தரையிலே நிலையாக ஆட்டம் இன்றி அப்படியே இருக்கிறாள். என்ன பொருள்? அந்த இருவினை ஒப்பு என்பது அங்கே வந்து அந்த சங்கிலி வீழ்ந்த பின்பு தரையாகி சிவனது பாதத்திலே நிலையாக ஆன்மாவானது அசைவற்று இருக்கிறது. இதுதான் அந்த ஊஞ்சலினுடைய தத்துவம். எனவே தரையே ஆதாரமாக கொண்டு அந்த பெண்ணானவள் அசைவற்று நிலைத்து இருப்பதை போல இன்புறு நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்கள் சிவனது திருவடியிலே இருந்து அசைவற்று நிலையாக இருப்பார்கள். அதைத்தான் இந்த பாட்டில் அந்த இன்புறு நிலையிலே இருக்கின்ற ஆன்மாவினுடைய தன்மையை சொல்லி காட்டுகிறார். ஒரு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம் செருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே. ஆக இந்த ஆன்மாவானது சிவனது திருவடியின் கீழே நிலையாக இருந்து பேரின்பத்தை தூய்க்கும் என்று இந்த திருப்பாடலில் சொல்லப்படுகிறது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் பிடித்த பத்து.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്. 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு போற்றி திரு அகவல் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்.
2: ஆரூரை வரந்த அரசே போற்றி. திருவாரூரில் எழுந்தருளியிருக்கிற தலைவனே வணக்கம். திருவாரூர் என்பது பிருத்திவி ஸ்தலம். பஞ்சபூதங்களிலே பிருத்திவி தலம் புற்று தான் மூலதாரத்துல இருக்கிற சிவலிங்கம். அது வந்து அதனால அந்த திருவாரூர் என்பது பூலோக கைலாயம் என்று சொல்லும். அது அதனால அந்த திருவாரூர் என்பது மகாலட்சுமி பூஜை பண்ணிய ஊர். மகாவிஷ்ணுவை இறந்து போய் மகாவிஷ்ணுவை எழுப்பிய ஊர். ரெண்டு பேரும் தவம் செய்து திருவுருளை பெற்ற ஊர். அதற்கு மேல மகாவிஷ்ணுவானவர் சோமாஸ்கந்தராகிய சுவாமியே மார்பில வைத்து பூசிக்கின்ற ஊர். மார்பில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மார்பினுடைய மகாவிஷ்ணுடைய அசைவு பார்க்கடல் அசைவு, அதற்கு மேலே வந்து அந்த பாம்பின் அசைவு. இந்த அசைவில் இருந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அசைந்தாடும் பெருமான், இருந்தாடும் பெருமான், இருந்தாடும் இருந்தாட அழகர்னு முடியும். சிதம்பரத்துல நின்றாடும் அழகர், திருவாரூர்ல இருந்தாட அழகர். அங்க நடராஜா, இங்க தியாகராஜன். சிதம்பரத்துல நடராஜா, திருவாரூர்ல தியாகராஜன். அளவில்லாத பெருமையுடையது. அது மக்களுக்கு தெரியல, அதிகமா புரியல. சாதாரணமா ஏதாவது ஒரு சாமியாரு ஏதாவது உண்ணும்னா அங்க போய் குவியுது பாவம். வேற ஒண்ணும் அருள் பொங்குகின்ற ஞானிகளாலே, தேவர்களாலே, முனிவர்களாலே பாடல் பெற்ற, வணங்க பெற்ற, அதிசயம் நடந்த அந்த மாதிரி சிவாலயங்களுக்கு எல்லாம் அதிகம் போறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊர் அந்த திருவாரூர். முசுகுந்த சக்கரவர்த்தி பூசித்த ஊர். இன்னும் நிறைய இருக்குது சொல்றேன். ஆரூரை மறந்த அரசை ஊற்றி சீரார் திருவையாறாம் ஊற்றி சிறப்பு பொருந்தி திருவையாற்றில எழுந்தருடைய இருக்கிற சுவாமியே வணக்கங்கிறாரு. திருவையாறு பக்கத்துல இருக்கிற ஊரு. அது வந்து பஞ்சநிதி அஞ்சு வகையான ஆறுகள் அந்த பகுதியில இருப்பதனால திருவையாறுன்னு வேறு, சுவாமிக்கு பஞ்சநதீஸ்வரர்னு வேறு, பஞ்ச நதீஸ்வரர் அம்பாளுக்கு தர்ம சம்பர்தனின்னு வேறு. பெரிய ஊர், அற்புதமான ஸ்தலம். அது வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமுனி சுவாமி, மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், இன்னும் வடமொழி போலவர்கள் எத்தனையோ பேரு அதை பாடி பரவிய அற்புதமான ஸ்தலம் அந்த திருவையார். அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அண்ணாமலையை பத்தி இப்ப உலகமே தெரிஞ்சு தினந்தோறும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைன்னா எட்டாத மலைன்னு, இருவருக்கு எட்டாமல் இருந்தபடினால அண்ணாமலை, இருவருக்கும் எட்டாமல் இருந்தபடினால நீண்டாமலும் ஐநூறு வேணாரு மாணிக்க வாசகர். நெட்டையா இருக்கிறவனுக்கு எட்டாம இருக்கல, நெட்டையா இருக்கணும் கட்டுறது இல்லையா அப்படின்னு ஒரு பரியாசம் பண்ணாரு மாணிக்க வாசகர். மூன்று லோகத்தை அளந்தான் அல்லவா, அவனுக்கு எட்ட வேண்டாமா? திருவிக்ரம அவதாரம் எடுத்து நான்முகன் முதலா வானவர் தொடுதலா இருடியாலே மூல கலந்து நாட்டிசை முனிவர் ஐம்புலன் மலர போற்றி செய் கதிர்முடி திருநெடுமாறன்று அடிமுடியறிய ஆதனவதனின் கடுமுறணியானம் ஆகிய முன் கலந்து எழுதலம் ஒரு இடந்து வினைத்து ஊழி முதல்வர் சயசய என்று வலுத்தையும் காணா மலரடியனர்கள் என்பது முதல்ல ஆரம்பிக்கிறார். அதனால பிரம்மவிஷ்ணுக்களுக்கு எட்டாமல் இருந்தபடியினால அதுக்கு அண்ணாமலைன்னு. அண்ணான்னா உயரத்தில் இருப்போம், எட்டாதவன். இப்ப மூத்தவனை என்ன அனுப்பப்படுறது? அண்ணா. உயர்ந்தோன்பு அண்ணா என்றால் உயர்ந்தோன் மூத்தோம். அது பஞ்சபூத தலங்களிலே அது தேயு ஸ்தலம்னு சொல்றது. பஞ்சபூத தலங்களிலே தேயுன்னு, தேயுன்னா நெருப்பு. உண்ணாமலையாள் உமாதேவி, சுவாமி அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலமும் வேறு, அருணாச்சலம் அருணகிரியும் வேறு. அருணகிரிங்கிறதும் அதுதான், அண்ணாமலை என்பதுதான், அருணாச்சலம் என்பதும் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலம். எத்தனையோ மகரிஷிகள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். ஏகம் கண்ணார முத கடலை போற்றி. அதனால கண்ணுக்கு நல்ல காட்சியை தருகின்ற அமுத கடலாக விளங்குகின்றவனே வணக்கம். ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. ஏகம்ப என்பதுதான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் என்பது பிருத்திவி ஸ்தலத்துல அதையும் சேர்த்துக்கிறது. காஞ்சிபுரமும் திருவாரூரும் பிருத்திவி ஸ்தலம் மண்ணுன்னு சொல்றது. அதனால காஞ்சிபுரம் என்பது பூலோக கைலாயம். நிறைய கோயில், நிறைய கோயில் இருக்கு. அதுல வந்து தேவர்களும் முனிவர்களும் ராட்சசர்கள் இருந்து எல்லாம் வந்து அவன் கோயில் கட்டி தனியா பூஜை பண்ணிருக்கிறான். தேவர்கள் எல்லாம் வந்து அங்க தேவலோகத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தானா. காஞ்சிபுரத்தை வந்து பார்த்து விட்டு அவன் தன்னையே வசிக்கிட்டானா. நமக்கு இருந்து அறிவை பாரு, இதை பாக்குறதுக்கு நம்ம ஊரில் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இல்ல, காஞ்சிபுரத்து வந்த ஒரு பாடல்லவா தெரியுது இவ்வளவு உசந்ததுன்னு சொல்லி நம்ம ஊரை நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் என்று அந்த தேவர்கள் எண்ணுகிறாங்க. அதுக்கு மேல காஞ்சிபுரத்தை உலகத்தெல்லாம் படைக்கும் போது, உலகத்தை எல்லாம் பிரம்மா படைக்கும் போது, அந்த காஞ்சிபுரத்தை முதல்ல படைச்சானா, படைச்ச அதுல உதிர சேடம் இருக்கும் இல்ல, இப்ப ஆசாரி நகை பண்ணும் போது ராவது போறதுல உதிர்ந்து வருங்க சேதாரம், அந்த சேதாரத்தை கொண்டுதான் காஞ்சிபுரத்தை செஞ்ச தச்சேன் பிரம்மா. அதுல சேதாரம் இருக்கும் பாரு, அந்த சேதாரத்தை கொண்டுதான் தேவலோகத்தை செய்தாலாம் என்பாரு சிவஞான முனிவர். அது அளவே இல்லாத பெருமை காஞ்சி. காசியை விட ஒரு இஞ்சி கூட, காசிக்கு மேல காசி காஞ்சிபுரம் ஒரு இன்ச்சு கூட, காசி ஒரு இன்ச்சு கூட காஞ்சி. அங்க உமாதேவி தவம் பண்ணி சிவபெருமானோட கலந்து மாமரத்துக்கு அடியில, ஒற்றை மாமரத்துக்கு அடியில தான் சுவாமி இருக்கிறார். அங்க உமாதேவி வந்து தன்னுடைய ஒரு சிவபெருமான கண்ணை பூத்தி விட்டா, அந்த பாவம் போக அங்க வந்து பூஜை பண்ணா, சும்மா கண்ணை பூத்தி விட்டா அப்படி ஒரு நாள் விளையாட்டா, யாரு கண்ணை சிவபெருமான அப்படி பூத்தி விட்டாளாம். புத்தன உடனே உலகத்துக்கு பல யுகம் ஆகி போச்சா, இருண்டு போச்சா, சூரியனும் இல்லையா சந்திரனும் இல்லையா, உயிர்கள் எல்லாம் தடுமாறி போச்சு. இருட்டுல என்ன பண்ணுவேன், இப்ப கரண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கெட்டிக்காரன்னு வச்சுக்கப்பா, வெளிச்சம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், தடுமாறி போவேன். ஏன்டா இவ்வளவு கட்டிக்காரன் தடுமாறுற அப்படின்னா, ஒளியின் உதவி இல்லாமல் கண் அறியாதது போல, பொருள் அறியாதது போல, கடவுள் உதவி இல்லாமல் உயிர் அறியாது, ஒளியின் உதவி இல்லாமல் கண் பொருளை அறியாதது போல, கடவுளின் உதவி இல்லாமல் உயிர் அறியாது, உயிர் எதையும் அறியாது. அதனாலே அப்படி இருந்து போச்சு, இப்படி இருந்து போனதுனாலே உடனே சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்து வெளிச்சம் கொடுத்தார். நெற்றி கண்ணை ரொம்ப அவசியமா இருக்கும்போது நெற்றி கண்ணை திறப்பார், முக்கியமான காரியம் எமர்ஜென்சி, அப்பதான் நெற்றி கண்ணை திறப்பார். மன்மதனை எரிக்க திறந்தால முருகன் வருவதற்காக திறந்தார். இப்ப அவசியமா உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக ஜெனரேட்டர் போட்டா அப்படின்னு போனார். அதனால அவன் நடுங்கி போனான், கையை எடுத்துட்டா, ஐயோ சுவாமி கண்ணை பூச்சிட்டுமே உலகம் ரெண்டு போச்சுன்னு நடுங்கி போட்டான். நடுங்கி போனதுனால அதுல இருந்து 10 கங்க புறப்பட்டதான் முதற் நாள், அந்த வெயர் வந்து 10 கங்க புறப்பட்டதான், இதெல்லாம் கத்த புராணத்துல வந்து. அதன் பிறகு அந்த கண்ணை பூத்திய தோஷம் போகும் பொருட்டாக நீ காஞ்சிபுரத்துல போய் நம்ம பூஜை பண்ணு விட்டேன், அவ்வளவு உயிர்களை தடுமாற விட்டுட்டு இருட்டுல, அது அப்படியே சொல்றாரு நம்ம அருணகிரிநாதர்.
3: இறைவர் மாற்ற செம்பொன் வடிவம் வேற்று பிரிந்த இடவ மேற்கட்சி வந்த உமையாழம் இருளை நீக்க தவஞ்செய்த அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகுஞ்சொல் உடையோனே என்பது காஞ்சிபுரத்துக்கு.
2: அப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்து பரமேஸ்வரனே
3: கம்பை ஆற்றங்கரையில பூசம், கம்பை ஆற்றங்கரையில மணல குவிச்சு சிவலிங்கம்மா வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக புதத்தால் வழிபட்டான் உள்ளிருக்கு விடுவர் என்றார் போல,
2: மணலையே சிவலிங்கமா குவிச்சுப்பா. இப்ப ராமேஸ்வரத்திலையும் ஜீத மணலத்தானே குவிச்சு சிவலிங்கமா வச்சு, அதே மாதிரிதான் சண்டேஸ்வரனும் மணலை குவிச்சு பூச்சு பண்ணார்.
3: வந்த மணலாலிங்க மண்ணியன் கண்பால் ஆட்டுங்கிறார் ஞானசம்பந்தர்,
2: மணலை சிவலிங்கமா பாருங்க. அப்படி பூஜை பண்ணும் போது சிவபெருமான் அவளுக்கு பரீட்சை வச்சார். அந்த பரீட்சையில வந்து வெள்ளத்தை விட்டுட்டார், வெள்ளம்னா அளவில்லாம கரை உருண்டு வருது வெள்ளம், இந்த சிவலிங்கத்தை அடிச்சுட்டு போற மாதிரி சிவலிங்கத்தை அடிச்சுட்டு போவதே சொல்லி அப்படி கட்டி பிடிச்சான். கட்டி பிடிச்சதுல இந்த கையில இருக்கிற வலைத்தழும்பும் இந்த தனத்தினுடைய தழும்பு சிவலிங்கத்துல பதிஞ்சிருச்சான். அதனால வடுவு உண்டாகி போச்சான் சிவபெருமானுக்கு, வடுவு வடுவுன்னு அடையாளம் உண்டாகி போச்சு. அது ஒரு புலவர் பாடினாரு மூவரம்மானேன்னு, என்னறிய காஞ்சியில் வாழ் ஏகாம்பரநாதர் அண்ணல் திருமேனி எங்கும் ஆகாசம் அம்மானே, சிவருமாருக்கு ஆகாசம் தான் திருமேனி, ஆகாசம் தான் திருமேனி, அண்ணல் திருமேனி எங்கு ஆகாசமே ஆயின் வண்ணம் உலை மார்பின் வடுப்படுமோ அம்மானே, ஆகாசத்துல எப்படி தடுப்பு விடும்னு கேட்டா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு மூணாவது ஒண்ணு சொன்னா, மாவடியில் வாழ்வோருக்கு வடுவு அறிதோ, மாவரத்துக்கு அடியில் தான் வடுவு கிடைக்கிறது சார், அது சிலையடைன்னு சொல்லுவோம், மாவடியில் வாழ்வோருக்கு வடுவர் இதுவோ அம்மாறை என்று பாடினார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு தலம் அதன் பிறகு உமாதேவி காய்ச்சிருந்தார். 32 தர்மங்களையும் செய்ய விடும்னு கேட்டா, அதன் பிறகு 2 மணி நல்ல கொடுத்து 32 தர்மங்களையும் பண்ண வச்ச பதின எண்ணில்லாத சிறப்புடையது காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு அளவே இல்லாத. அங்க கீழே விழுந்தா நமஸ்காரமா, கீழே தட்டிட்டு கீழே விழுந்தா அது நமஸ்காரம், சாப்பிடுறது நிவேதனமா, பேசுறது மந்திரமா. அப்படி காஞ்சி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஏகம்பத்துறை எந்தாய் ஊற்றி ஏகம்பம்னு, ஏகம்பம்னா ஒற்றை மாமரம் உள்ளது. பாகம் பல்லுரு ஆராய் ஒரு பாதியிலே பெண்ணை வைத்த சுவாமிக்கு வணக்கம். பராய்த்துறை வீரிய பரணியை போற்றி, பராய்த்துறை என்பது பக்கத்தில் இருக்கிற ஊர். மணிக்கவாசர் பராய்த்துறை வரையும் பாடிக்கார், திருப்பராய்த்துறை இருக்கே அங்கே இருக்கின்ற சாமியை பாடியிருக்கார். மணிக்கவாசர் காலத்திலேயே இப்ப 1700 வருஷம் ஆகுது மணிக்கவாசர் காலம், 1700 கிபி 300 மணிக்கவாசர். அப்படிப்பட்ட அந்த காலத்திலே திருப்பராய்த்துறைய அவ்வளவு சிறப்பா சொல்றார். பராய்த்துறை மீவிய பரணி, பராய் என்கின்ற ஒரு வகையான மரங்கள் அடர்ந்திருந்த காடாகையினாலே அது பராய்த்துறை என்று பேரு. தாறுகாவன திருசியோடு அங்கே செஞ்சரிச்சதாக ஒரு வரலாறு, அதனால தாறுகாவனேஸ்வரர்னு பேரு. திருஞான சம்பந்தர் தேவார அப்பர் தேவாரம்னு உடையது, ரொம்ப அருமையா கோயில அமைச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கு. தூரத்திலிருந்து பார்த்தாலும் சுவாமி நல்லா தெரியுது. அப்படி தென்பராய்த்துறை மீவிய சிவனையன்னு பின்னாடி வர்றாரு. பராய்த்துறை மீவிய பரணியை போற்றி, சிராப்பள்ளி மீவிய சிவனையை போற்றி. சிராப்பள்ளி உங்களுக்கு தெரிஞ்ச ஊர், எல்லாருக்கும் முக்கியமான ஊர் திருச்சிராப்பள்ளி. திரிசரன், திரிசரன்னா மூன்று தலைகளை உடைய அசுரன் ஆண்டபடியினால அது சிராப்பள்ளி. மூன்று தலைகளை உடைய அசுரன், அவன் ராவணனுக்கு ஒரு வகையில தம்பி பங்காளி. ராவணனுடைய கிளை ஆபீஸ் திருச்சிராப்பள்ளியில் இருந்து, இலங்கை தான் அவனுடைய கட்ட ஆபீஸ், அவனுடைய கிளை ஆபீஸ் திருச்சிராப்பள்ளியில் இருந்து. அவன் கரதூஷனாள்னு வருது இல்லவா ராமாயணத்துல, கரதூஷனாள் திரிசரன், அவன்கள் அவர்களிலிருந்து அவனுடைய ஆட்சிகள் இருந்து சிற்றர்களாக இருந்து ஆட்சி கொண்டது, அவன் வழிபட்ட தலம், அதனாலே சிராப்பள்ளி என்று வந்தது. அது திருஞான சம்பந்தர் தேவாரம் அப்பர் தேவாரம் உடையது, அருமையான பாடலுடைய நன்றுடையானை தீயதிலாரை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொருபாக உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரை என் உள்ளம் குளிருமே என்று சம்பந்தர் பாடுறார். அங்கே வந்து சுவாமிக்கு தாயும் மானேஸ்வரர்னு வேறு, தாயும் மானேஸ்வரர் வேறு, தந்தையாகவும் இருக்கிறார் தாயாகவும் இருக்கிறார். அங்கே ரத்னாவதி என்கின்ற சிட்டி பொண்ணுக்கு பிரசவ டயத்திலே வந்து அக்கறையிலிருந்து வரணும், வெள்ளம் ஆத்துல அதிகமா வந்து இருக்கிறபடினாலே தாய் வர முடியாம போச்சான். தாய் வரலன்னு சொல்லி கவலைப்பட்டு சாமியை நினைச்சு அழுதாளா, அதுக்காக உடனே தாய் வந்துட்டா, குழந்தை சுகப்பிரசவம் ஆச்சு, சிசிறியன் ஆபரேஷன் எல்லாம் இல்லாம சுகப்பிரசவம். அப்படி சுகப்பிரசவம் 7 ஒரு வாரம் கூடவே இருந்து அவளுக்கு மருந்து ஒவ்வொருத்தெல்லாம் அரசு கொடுத்து என்னென்ன உபசாரம் பண்ணணுமோ தாய்க்கும் பிள்ளைக்கும் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தாயும் பிள்ளையும் சுகமா வச்சா நல்ல ஒரு நார்மலுக்கு வந்தார் அந்த பொண்ணு ரத்னாவதி. அப்படி ஒரு வாரம் கழிச்ச உடனே அந்த அசல் தாய் வந்துட்டா, இதுவளை அசல் தாய்னு சொல்றதா, அவளை அசல் தாய்னு சொல்றதா, அவதான் அசல் தாய், இவதான் சொந்த தாய், அசல்ல புரியுதா, அசல் இந்த பெற்ற தாய் வந்துட்டா, பெற்ற தாய் வந்து அவளும் நிக்கிறா இவளும் நிக்கிறாமா, விஷயமா இருக்குது. அம்மா நீதான் ஒரு வாரம் அங்கிருந்து எனக்கு வேண்டிய உபசாரம் பண்ணினியே, இப்போ ஒரு அம்மா என்ன அம்மா தானே நீ அப்படின்னு திகைத்தா. ரெண்டு அம்மா அப்படி திகைத்த போது சுவாமி ஆகாயத்திலே ரிஷப வாகனத்திலே காட்சி தந்தோம். உடன் தாய் உன்னுடைய அன்புக்காக நான் தாயாக வந்து உனக்கு உபகாரம் பண்ணேன், தாயாக வந்து மறுத்து

0: பற்றுனா ஆசை, பற்றுனா ஆசை. எல்லா பொருளையும் பற்ற வச்சிருக்கிற உடம்புல பற்று, மனைவியிலே, பிள்ளைகளிலே, வீட்டுல, பணத்துல, படிப்புல எல்லாம் பற்று வச்சுதானே ஆகணும். பற்று வைக்காம இருக்க முடியுமா? ஆனா பற்று விட்டாதான் மோட்சம் கிடைக்குங்கிறாங்க. அது நம்ம ஜாமானுமே விட முடியாது. விடுறதுனா விட முடியுமாமா? பணம் வச்சிருக்கிறோம், அதை விட்டுறது மேல வச்சிருக்கிற பற்றுன்னா விட முடியுமா?
1: மற்றொன்று பாதமே மனம் பாவித்தே
0: என்று பாடுகிறார் சுந்தரபு சுவாமி. ஆனா அவரு ரெண்டு கல்யாணம் பண்ணார், அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு பற்றும் இல்லைங்கிறார். அதனாலே அந்த பற்றை வைக்க சொல்லுவோம்னு அவனே, பற்றை விட சொல்லுவோம்னு அவன். அவனா பார்த்து விட சொன்னா நம்ம விடாம என்ன பண்றோம்? கடைசியால விட்டுட்டு போங்கிறான். அப்ப என்ன பண்றான்? ஏதா நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு வாங்குறேன், ஏண்டா போ சொல்ற அப்படின்னு எங்க கேட்க முடியும்? அவனை பார்க்க முடியுதா? கேட்க முடியுது. அடிச்சுன்னு கூண்டு போடுறான். எங்க நீ பற்று பிடிச்சதுலாம் என்னாச்சு? பொய்யன போகும் மாந்தர் போகமும் பொருளும் மற்றும் மெய்யன கருதி வேத விரிதவ பலமும் செய்தீர் மையவின் மிடற்றம் மன்னல் மறைவழி ஏதும் இல்லை நையவின் தனந்தீர் பன்னாள் நரகனுக்கரையும் மானீர் என்பது திருத்தணிக புராணம். அதனால பற்று என்பது இயல்பாக உள்ளதுதான், ஆனா அது நிலையானது என்று எண்ணிருக்கப்படாது. இதுவே சதம், இதுவே நிலையானது என்று ஊருஞ்சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண் அதுக்குன்னு போய் உற்றப்படாது. பூ வாங்க கேட்டா கொடுக்கணும், பவுடர் வாங்கி கேட்டா கொடுக்கணும், சிலைப்பு வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வரணும், அது எல்லாமே பண்ணணும். அது பச்சா கடமை, அது கடமை. ஆனால் இதெல்லாம் நிலை இல்லாதது, பரமேஸ்வரனுடைய திருவுருள் தான் நிலையானது என்கிற புத்தியோடு செய்யணும். அதுக்குன்னு பூ வாங்கிட்டு சொன்னா வாங்கிட்டு வர மாட்டேன், அவன் மேல பற்று இல்லையா? அதனால அதெல்லாம் தப்பு. கடமை செய்வது, ஆனால் உண்மையானது நிலையானது இதுவல்ல, அதுதான் நிலையானது என்று எண்ணிக்கொண்டு வாழ்வு. ஊருஞ்சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீருஞ்சதமல்ல, செல்வன் சதமல்ல, தேசத்திலே ஆறுஞ்சதமல்ல, நின்றாள் சதம் கட்சி ஏகம்பனே என்பது பற்றினார். ஆகையினாலே பல ஞானிகளுக்கு பற்று இருக்காது, ஞானிகளுக்கு பற்று இருக்காது, நமக்கெல்லாம் பற்று இருக்குது. இருக்குதுன்னு சொன்னா என்னவா இருக்கணும்னா, பரமேஸ்வரன் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கிறான், பரமேஸ்வரன் தான் இந்த மனைவியை தந்திருக்கிறான், மக்களை தந்திருக்கிறான், சொத்தை தந்திருக்கிறாங்கிற எண்ணத்தோடு, புரியுதா? இதெல்லாம் அவன் தான் கொடுத்துருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு வாழ்வது, ஆனா இது நிலை இல்லாமல் போகும் என்கிற எண்ணத்தோடு இருப்பது, நிலையானது அதுதான் என்று எண்ணி இருப்பது, அதனால என்ற புண்ணிய காரியங்களை தர்மத்தை செய்யும். இதெல்லாம் புரியுதா? அதனால யாரையும் பணத்தை விட்டுறாதிய, சொத்தை விட்டுறாதிய, மனைவியை விட்டுறாதிய, எல்லாம் கெட்டியா பிடிச்சுங்க, இருக்க பிடிச்சுங்க. ஆனா இது நிலையானது அல்ல, நாம் போகும்போது கூட வருவதும் அல்ல, விளக்குதா? இது வீடு வேற்றை தராது. அதனால நிலையானது சிவபெருமானுடைய திருவருள், அந்த பரமேஸ்வரத்திலே பத்தி கொண்டு வந்தால் நிலையான வாழ்வை தரும் என்று எண்ணி அதற்கிடையிலே தர்மங்களை செய்வது, சிவ தர்மங்களை, சிவ புண்ணியங்களை செய்வது, இப்படி இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. இப்ப நாயன்மார்கள் எல்லாம் மனைவியோடு இருந்தார்கள், ராஜாக்களாக இருந்தார்கள், மந்திரியாக இருந்தார்கள், ஜனாதிபதியாக இருந்தார்கள். 63 நாயன்மார்ல ஒரு 3 பேர் தான் பிரம்மச்சாரி, சன்னியாசி சாமியாரு, மூர்த்தி நாயனார் சாமியார், சண்டேஸ்வர பிரம்மச்சாரி, திருநாகரசர் துறவு, அப்புறம் எல்லா மனைவியோட, மக்களோட, பட்டத்தோட, பதவியோட ராஜாவாக இருந்தா என்ன பண்ணாங்க? எல்லாம் சிவ தர்மமாக செய்தார். தேடிய மாடு செல்வமும் இல்லைமென்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகு என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி கொண்டு குறைவர கொடுத்து வந்தார் என்பது பெரிய புறான். ஆகையினாலே அப்படி சுவாமியினுடைய திருவுருள் தான் நிலையானது என்று எண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வயசாக கொஞ்சம் பற்ற விட்டுறோம், வயசாக கொஞ்சம் பற்ற விட்டுட்டு எல்லாம் பொறுப்புல ஒப்படைச்சு போகணும். இந்த மாதிரி ஆளு அமையணுமே, அமைஞ்சா ஒப்படைக்கலாம். அதனால அந்த மாதிரி அதனால மனத்தை இருக்கு அதிகமாக அங்க பற்று வைக்கிறது, அதிகமாக அங்க பற்ற வைக்கிறது, இங்க பற்ற குறைச்சுக்கிறது, இங்க பற்ற குறைச்சுக்கிறது, ஜாகரவில்லையே அதுலயே அழுதி கிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இதை குறைச்சுக்கிறது, அப்புறம் தான் வந்துருவார் அவன் கூப்பிட்டுட்டு. அந்த நேரத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, போயே தீரணும். அதெல்லாம் அந்த வேலையில நமக்கு உதவுவது சுவாமியினுடைய திருவுருள். குற்றார் ஆருளரே உயிர் கொண்டு ஓம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் ஆருளரே. அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா மனைவியா அவங்களும் ஒருத்தரும் மாட்டான். பாம்பழல் வாயினால் பற்ற பாம்பு, அழல் வாயினால் பற்ற மண்டுவம், தேம்புடும் மண்டுவம் தவளை தேம்புடும் துயரூரும் சிவன் தேயினாள் ஓம்பிட வல்லரோ உற்ற மற்றையார் காப்பாத்துவாங்களாராவது. ஓம்பொழுது அருந்துணை புரிந்த புண்ணியம் என்பது சிவ தர்மோத்தரம். ஆகையினாலே பெரியோர்களே அன்பர்களே இப்படி திருவாசகத்தை கேட்டு மனத்தை சிவனிடத்துல ஈடுபடுத்துது, மனத்தை சிவனிடத்துல ஈடு தர்மம் செய்யும் அப்படி அப்படி அப்படி வாழ்ந்தாலே போதும், அப்படி வாழ்ந்தாலே போதும். ஆகையினாலே அப்படி

0: அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தையும் பக்தியையும் புத்தியையும் நமக்கு சிவபெருமான் தருவார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்ய 155 வரி வரையிலும் சொல்லியிருக்கோம். நம்ம பார்வதி பதை
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

மலர் கூட்டம் திருந்தினர் விட்டார் சிவவாய். அவமே அவமும் சிவமும் அறியார் அறியார்.

பிறர் பேதா பேதம் போதம் புணங்கோதம் போதமும் நாதமு நாதமுடன் நாதம் நாதாதி நாதமு நாதமுடன் நாதம் நாதாதி நாதமும் தன் அருளின் அருள் இச்சையாவே மேவிய பொய்க்கறியாட்டு வினை என பாவிய பூதம் கொண்டு மேவிய பொய்க்கறியாட்டும் வினை என பாவிய பூதம் கொண்டு ஆட்டி

நிற்க தானோ பெரிது அறிவோம் என்னும் மானுடருகு தானே விரப்போடு இறப்பறியாரே. அறிவு அறிவு உதயம்.

அறிவு வழிவந்து அறிந்திரு.

அறிந்து அன்பு செய்யும் அறிவு அறிவாக அறிந்து அன்பு செய்யும் அறிவு அறிவாக அறியும் யுவண்டும் அறிவு அறிவாக அணிமாதி சித்தி அறிவு அறிவாக அறிந்தனன் நந்தியே அறிவு அறிவென்று அங்கு அறற்றும் உலக அறிவு அறியாமை.

அறிவுடையார் நெஞ்சத்து அங்கு நின்றானே.

அரசன் சதா சிவன் மிக்கு அப்பால், சிவன் மிக்கு அப்பால் மேவும் பரவிந்து நாதம் விடாராறு ஓவும் பொழுது அணு ஒன்று உளதாமே உள்ள உயர் ஆராரதாகும் உபாதியை

தேடும் யம நியமாதி சென்றகன்று கூடும் சமாதியில் உற்று பட சிவன் பாடுற ஜீவன் பாடுற சிவன் பரமாழ பற்ற கூடும் உபசாங்க.

0: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 121 பாடல் முதல் 122 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: வித்தை கெடுத்து பாட்டை படிச்சா போதும், நீங்க உரைய படிக்க வேண்டாம், எந்த உரையும் படிக்க வேண்டாம். உங்களுக்காக நான் பாட்டே படிக்கிறேன். வித்தைனா மறுபிறவிக்கு உள்ள வினை. வித்து வித்தை கெடுத்து வியாக்கரத்தே வியாக்கரம் வியாக்கரம் புருவமதி வியாக்கரப்பாதர் அதனை சிதம்பரத்தில் இறைவனை வழிபட்டவர் புலிக்கால் முனிவர். வித்தை கெடுத்து வியாக்கரம், வியாக்கரம் முடிவுன்னு அர்த்தம். இந்த யோகத்தில் வந்து முடிவார் இடம் இதுதான். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். வியாக்கரத்தை மிக சுத்த துரியம், இப்போ துரியம் துரியாதீதம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ சைவ சித்தாந்தத்தில் துரியம் துரியாதீதம்ங்கிறத வருது, சிவஞானம் போதும் சிவப்பிரகாசில் வருது. இப்போ அங்கெல்லாம் நான் சொல்லலை, ஒரே இடம். துரியம் என்பது ஒளி மிகுந்த இடம். ரொம்ப சிம்பிள் லாஜிக். துரிய அதீதம் என்று சொன்னால் ஒளியையும் கடந்த நிலை. இது எங்க ஒளிய ஒளிய கிடக்கிற இடம் எங்க இருக்கு? தியானத்துல உட்காந்துருக்கோம், யோகத்துக்குள்ள நுழையிறோம். இப்ப யோக அனுபவம் வேணும். இப்ப திருமந்திரம் படிச்சதுனால ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது நீங்க யோகத்துல உட்காரணும். நான் தியானங்கிற வார்த்தையை அதிகமாக நான் பயன்படுத்த மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருங்க. தியானம்ங்கிறது இறைவன் நினைக்கிறது தான் தியானம். யோகம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் கடந்து இல்லையா. இப்போ யோகத்தில் உட்காடுறீங்க, இப்போ சிவத்தோட கூண்டிங்கன்னா சிவயோகம், அவ்வளோதான். சிவத்தோட சிவாய நம்மங்கிற மந்திரத்தோட கூண்டிங்கன்னா சிவயோகம் ஆகிடலாம். அதுக்கெல்லாம் சின்ன சின்ன மெத்தட்ஸ், அந்த டிப்ஸ், அது பேர் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறது, அதை சொல்லிட்டு போயிடுறேன். சிவயோகம்னா எப்படி இருக்கும், எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன். அதுக்குள்ள சப்ஜெக்ட் வரும்போது சொல்கிறேன். துரியம் துரியாயுதம்ங்கிறது என்னன்னா, கண்ணை மூடிட்டு எங்கே ஒளி தெரியும்? கண்ணை மூடி பாருங்கள், ஒளி எங்கே தெரியுது? நமக்கெல்லாம் ஒளி தெரியல, கருப்பாக தெரியுதா? முதல்ல கருப்பில் தான் நமக்கெல்லாம் தெரியும். நம்மளாம் எடுத்தோடனே கண்ணை முன்னோடனே தெரியாது, விடப்புறோம். அது கருப்பு கருப்பு பச்சை கிச்சை எல்லாம் கலந்து அப்புறம் ரொம்ப நாளாகி வெளிர் பச்சை வந்து அதுக்கப்புறம் பொன்னிறமை அப்புறம் ஒளியே கடந்து அது போகிறதுக்குள்ளே அது 15 வருஷம் ஆயிடும். நமக்கெல்லாம் திருமூலருக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்கள். சரி, ஒளி மிகுந்த இடம் துரியம். உங்க நீங்க எங்க பாக்குறீங்களோ அந்த நிலை, அதை கடக்கணும். ஒளிக்கு உள்ள யோகத்துல உட்கார்ந்து நீங்க ஒளியில நுழைஞ்சி, ஏன்னா உங்கள்ட்ட இருக்கிறது ஆன்ம ஒளி, இறைவன் இருக்கிறது பேரொளி, ரெண்டு ஒளியும் கலந்து உள்ள நீங்க போகும்போது ஒளியை கடந்த இடம் துரியாதீதம். மேல போகணும். சுத்த துரியம், சுத்த துரியம். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக சுத்த துரியம், துரியாதீதம். ஒளிய ஒளிய கடந்த நிலை. கண்ணை மூடணும்னா ஒளி தெரியணும், ஒளிய கடந்து போகணும். உடம்பு நம்ம இருக்க கூடாது. நான் தியானம் பண்றேன், யோகம் பண்றேங்கிற நிலையும் கிடைக்கணும். அது மூணாந்தனம் வரும்போது உங்களுக்கு நிறைய பேசுவேன், ரொம்ப ரொம்ப வருஷம் பேசுவேன். அது சுத்த துரியம் பிறந்து தொடக்கற அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒத்து புலன் உயிர் ஒன்றாய், உயிரும் உணர்வும் பற்று இல்லாத நிலை, மேல் நிலையில. இப்ப நமக்கு உணர்வு வேற உயிர் வேறல இருக்கு, உயிர் தனியா இருக்கு, உணர்வு தனியா இருக்கு. உயிரும் எது உயிர், இது எது உணர்வு அப்படின்னு இல்லை. உடம்பு நம்மள்கிட்ட இல்லை, உயிர் நம்மள்கிட்ட இல்லை, உணர்வு நம்மள்கிட்ட இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஆனா உடம்பு இருக்கு, தன்னை மறந்தனையில் உட்காந்துருக்கோம். அப்போ உடம்பு நம்மள்கிட்ட இருந்தும் உயிர் நம்மள்கிட்ட இருந்தும் நாம் உடம்புக்குள்ள இருக்கோம், உயிருக்குள்ள இருக்குங்கிற எண்ணத்தையும் மறந்து தன்னை மறந்து அப்படியே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா. அது தூங்கினாலும் படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உட்காந்துருந்தாலும் சரி, கண்ணை மூடி பத்மாசனத்தை தான் தியானம் பண்ணணும்னு கிடையாது. அது சும்மாடி உட்காந்துட்டு தியானம் பண்ணிடலாம். கண்ணை மூடிக்கிட்டு தான் தியானம் பண்ணணும் கிடையாது, திறந்துக்கிட்டு தியானம் பண்ணலாம். தன்னை மறந்துருக்கணும் அவ்வளோதான். இப்போ உயிரும் உணர்வும் ஒன்றி எல்லா உடம்போடு இருந்தும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் இல்லாமல் இருப்பவர்கள் சிவயோகியர்கள். செத்திட்டு இருப்பர் சிவயோகியர். உலகத்தை பத்தியே சிந்திக்க மாட்டாங்க அவங்க. உலகத்தை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எதை போய் மாட்டு போவாங்க மாட்டோம். சித்தம் போக்கு சிவம் போக்குங்கிறாங்கல்ல, எதுவுமே தெரியாது. மாட்டு போவாங்க அங்கே மாட்டு வருவாங்க. அது நிலை நல்லா தருமையாக அதுக்கு ஒன்றும் எலிஜிபிள் வந்து நமக்கு இந்த பற்றுங்கிற பட்டம் இருக்க கூடாது. அந்த பற்ற கடக்கணும். ஆனால் இந்த பற்றை எப்படி கடக்கணும்னா இறைவன் தான் கடக்கணும். இறைவன் தான் அதை கடத்த விடணுமே ஒழிய நாமளா எந்த பற்றையும் அறுக்க முடியாது. அது நீங்களா அறுக்கிறேன்னா வேஸ்ட்டு. அது வினை கூடும், அது வினை கூடும். அது நாம்பளா அறுக்க முடியாது. அது ஞாபகம் வச்சுங்க. சரி, நான் வகுப்புல பாடம் அறுத்துட்டாங்க, பற்று அறுத்தா ஞானி ஆகிடலாம், நாளையிலேருந்து எல்லா பற்றையும் அறுத்துட்டு வீட்டை விட்டு ஓடிடலாம் அப்படி நினைச்சா டபுள் பனிஷ்மெண்ட், டபுள் பனிஷ்மெண்ட். ஏன்னா வினையை அனுபவிக்கிறதுக்காக பிராரத்தத்தை அனுபவிக்கதான் வந்திருக்கும். பிராரத்தத்தை அனுபவிக்கல, அனுபவிக்கிறதுக்கு வேண்டாம் இருக்கிற விட்டுட்டு ஓடி போயிட்டேன். நான் என்ன அர்த்தம், பனிஷ்மெண்ட் கூட போயிடும். இப்ப கடவுள்கிட்ட நம்ம கேட்டுக்கணும். என்ன கேட்டுக்கணும், அப்பா நீ பிராரப்த வினையெல்லாம் கரெக்டு, சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, எங்கெங்க எங்கெங்க பிரிக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பிரித்து வச்சிருப்பான்னு அவர்கிட்ட வேண்டிக்கணும். கடவுள்கிட்ட வேண்டதே அதுதான் வேண்டணும், ஞாபகம் வச்சுக்க. சிவயோகம், சிவயோகம் சொல்ல வேண்டாம்னு நினைச்ச சிவயோகம், சிவயோகமாவது சித்து சித்து என்று தவயோகத்தில் புக்கு தன் ஒளி தானாய் அவயோகம் சாராதவன் பதி போக நவயோக நந்தி நமக்களித்தானே. சிவராஜ யோகம் ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. சிவயோகம் அப்படிங்கிறது துரியம் துரியாதீதத்தை கடந்து, நான் வேற ஒரு பாடம் நடத்தும் போது இதே துரியம் இதே துரியாதீதங்கிறது அஞ்சவத்தில் வச்சு பேச போறேன், அது வேற. இப்ப பேசுறது யோகத்தில் வரக்கூடியது. அதாவது சாத்திரத்தில் நாம் சொல்லும் பொழுது நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழித்து, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம்னு சொல்றோம். அதை கொஞ்சோண்டு தொட்டு காட்டுவேன். யோகத்தில் சொல்லக்கூடிய துரியா துரியாதீதம் வேறு, அஞ்சவத்தையில் சொல்லக்கூடியது வேறு. இது அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. சிவயோகம் அப்புறம் ஒரே ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துட்றேன். ஒரு சின்ன விஷயம் வார்த்தை வந்ததுனால, ஏன்னா பின்னாடி மூணாந்திரம் நிறையா இருக்கு, முழுக்க 12 யோகம் பேச போகிறேன். சிவயோகத்தை போல 12 யோகம் அதில் இருக்கு. இப்போ யோகம்னா முதல்ல என்ன, இது இன்றைக்கு வந்ததுக்கு இதையாவது தெரிஞ்சுக்கணும். யோகம்னா சேர்க்கை. நாளைக்கு நீ கார் வாங்கிட்டீங்கன்னா பாருங்கண்ணா, இல்லை யோகங்க, கார் யோகம், வாகன யோகம். என்ன சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு வாகன யோகம் உண்டு. ஒண்ணும் இல்ல, அங்க கார்ல ஏறி தஞ்சாவூர்ல ஏறி திருச்சி வந்திருக்கோம், அது ஒரு வாகன யோகம் தான். யோகம்னா என்னது, சிவயோகம்னா சிவத்தோடு சேரணும் அதானே, எப்படி சேர்றது? வாகனத்தோட சேர்ந்தா வாகன யோகம், வீட்டோட சேர்ந்தா வீட்டு யோகம். செல்வ யோகங்கள் எங்களுக்கு நாங்கெல்லாம் பாடம் நடத்துறது உண்டு வேற ஒரு தலைப்புல. செல்வ யோகம், ராஜயோகம், இதெல்லாம் நாங்கள் நிறைய யோகம் உண்டு. துர்கரா யோகம், வாசி யோகம், நீங்க சொல்ற வாசி யோகம் இல்லை அது வேற, விபரீத ராஜ யோகம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜில வரும். சிவத்தோடு சேரணும். இப்போ நீங்க அவங்க யோகம் நடத்துகிறாங்க கிளாஸ் இல்லையா, யோகம் தியானம் எல்லாம் நடத்துகிறாங்க. இப்போ எல்லாரும் அவங்கள்ட்ட படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை படிக்காதவங்களும் இருப்பாங்க இல்லையா, கண்ணை மூடி தியானம் பண்ணுறீங்க. தியானம் என்ற பெயரில் நாங்கள் நல்ல வார்த்தை நல்லா கேட்டீங்களா, ஒருத்தர் நல்ல தியானம் செய்கிறாங்களா இல்லையா, நல்ல யோகம் செய்கிறாங்களா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா. இந்த இடத்த தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தா தியானம் செய்யும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது தொட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சூடாக இருக்கும். ஒரு 3 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு வியர்வை துளிகள் இருக்கும். வியர்வை துளி இருந்தால் கொஞ்சம் மேல் நோக்கி போகிறாங்கன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்க, நம்ம ஏன் தொட்டு பார்த்துட்டு அதை போய். கொஞ்சம் மேல் நோக்கி முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதை அமைக்கவே சூடு வரும். இந்த இடம் ஓட்டை தான் இருக்கு, அப்போ அப்புறம் தான் முன்னே இருக்குது. இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, 10வது துளை இருக்குங்க. இந்த 10 துளையை தாண்டி தான் வெளில போகணும். எனர்ஜியே மேலேருந்து தான் வரணும் கீழே. வெளியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை உள்ளே வாங்குகிற ஒரு பேசேஜ் இது உள்ளே இருக்குது. அதுக்காக தான் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல செலவுபட்சத்துக்குள்ள உட்காந்துட்டு வரணும், 1 மணி நேரம் உட்காந்துட்டு வரணும். சொல்லியிருக்கேன், கோவிலுக்கு போனால் உடனே ஜாகிங் போயிடாது, 1-2 மணி நேரம் உட்காந்து அந்த காத்தையிலேருந்து அப்படியே உள்ளே இது வழியாக இழுத்து உள்ளே விட்டுட்டு வரணும். இங்கேயே செலவு பண்ணிட்டு போகிறது, சும்மா வர உடனே வரலாமா? யோகத்தில் உட்காந்துருக்கீங்க, உள்ளே போகிறீங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணுறீங்க, யோகத்துக்கும் போயிட்டீங்க அப்படி வச்சுப்போம். சிவன் எங்கே இருக்காரு? உள்ளே இருக்காரு. அவரை கண்ணை மூடி உள்ளே போனாவே ஓடி போயிடுறாரு. கண்ணை மூடி உள்ளே போனாவே ஆப்பிட மாட்டேங்கிற, சிக்க மாட்டேங்கிற, என்ன செய்யலாம்? இல்லை அப்போ உருவத்துக்கிட்டே நம்ம போக முடியல இல்லையா? நடராஜரோ சிவலிங்கத்துக்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் போக முடியல. அதுக்கு தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சிவாய நம்மங்கிற மந்திரத்தை சொல்லியிருக்கேன். இப்போ சிவாய நம்மங்கிற மந்திரத்தை சொல்லலாமா இல்லையா? சொல்லலாமா? இப்போ சிவாய நம்மங்கிற மந்திரத்தை சொல்கிறோம், அது ஒரு புறம் இருக்கணும். யோகத்தில் உட்காந்துருக்கும் பொழுது மூச்சு விடுவீங்களா விட மாட்டீங்களா? இல்லை உண்மை சொல்லுங்க. இல்லை மூச்சு விடாமல் அப்படியே மூச்சு தம் கிட்ட தியானம் பண்ணுறீங்க. ஒரு 16 சுவாசம் சுவாசிக்கணுமா? 16 சுவாசம் சுவாசிக்கணும் சாதாரணமாக. மூச்சை விடுறீங்கல்ல, மூச்சை அந்த காற்றை பார்க்கறது தான் எல்கேஜி. தியானத்தில் உட்காந்து உள்ள முழுகும் பொழுது உங்களுக்கு உள்ளற மூச்சு ஓடுதா இல்லையா காற்று, அந்த காற்றை நீங்கள் உள்ள கவனிக்கிறது தான் யோக முறையில் எல்கேஜி. முன்ன மூட்டு காற்று பார்க்குறீங்க இல்லைன்னா, இந்த காற்று எங்கெங்கெல்லாம் போகுது? இந்த உள்ள காற்று விடுறீங்க, இந்த காற்று உடம்புக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போகுது? சும்மா சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா செல்களிலும் காத்து போகுது. போகுது இல்லையா? எல்லா செல்லிலும் காத்து. அப்ப எல்லா இடங்களுக்கும் காத்து போகுது. நம்ம என்ன வேலை? நமக்கு இப்போ தியானம் பண்ணும் பொழுது காத்த பாக்குறீங்க. காத்து உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் எல்லா செல்களுக்கும் காத்து போகுது. நம்ம என்ன சப்ஜெக்ட் பேசுறோம்? சிவயோகம். கையில் கிடைச்ச மருந்து என்ன? சிவாய நமங்கிற ஒரு சவுண்டு அதானே. இப்போ சிவாய நமாவுக்கும் சிவபெருமானுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை, ரெண்டும் ஒருத்தர் தான். சிவாய நம, சிவம், சிவலிங்கம், நடராஜர், எல்லாம் ஒன்று தானே. அது மந்திர உருவமாக இருக்குது, சிவலிங்க உருவமாக இருக்குது, இது நடராஜர் உருவமாக இருக்குது, சப்ஜெக்ட் ஒன்று தான். இது சிது அது பிரித்து படிக்கும்போது பெருசாக தெரியும், ஆனால் கன்சைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அந்த சிவாய நமங்கிற மந்திரத்தை மூச்சு விடும்போது அந்த மூச்சில் கலக்குறீங்க. சொல்லாமலே கலக்கலாம், இப்பயே கலக்கலாம். சிவாய நமங்கிற மந்திரத்தை மூச்சு உள்ள கலக்குறீங்க. அப்போ மூச்சு உள்ள கலந்த சிவாய நம்ம எங்கே போவோம்? காற்று எங்கே போவோம்? உடம்புல உள்ள அத்தனை செல்களையும் பதியமா பதியாது. இப்போ இந்த காத்து உங்க உடம்பு, உங்க உயிர், உங்க உணர்வு எதுல ஒன்றாயிட்டீங்க? எதுல ஒன்றாயிட்டீங்க? சிவத்தோட ஒன்றாயிட்டீங்க. நான் என்ன சொல்லிருக்கேன், யோகம்னா என்ன அர்த்தம்? கூடுதல் அர்த்தம். இப்ப சிவத்தோட போனா சிவயோகம். இங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிவாய நம்மங்கிற மந்திரத்தை அந்த காற்று உள்ள கலந்து உட்காந்துட்டீங்கன்னா காற்று போகிற இடத்துலலாம் இந்த சிவம் போய் பதியும். அப்போ சிவம் பதிஞ்சால் என்ன ஆகும்? சிவயோகம். ரொம்ப சிம்பிளாக போச்சு இல்லை? ரொம்ப சிம்பிளாக போச்சு. இதுக்கு டெவலப்மெண்ட் எல்லாம் நிறையா இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செல்லுலையும் சிவம் நிறைஞ்சிருக்கும்ல, சிவம் எப்படி இருக்கும்? சிவத்துக்கு என்ன கலர்? செம்மை. உடம்பு அப்ப செல்லு சிவக்கும் பொழுது உடம்பு சிவக்கும், உடம்பு உடம்பு சிவக்கும், உடம்பு சிவந்துச்சுன்னா உயிரோட சேர்ந்த கடவுள் உயிர்மயமா சிவத்தோட ஆகும்ல, செம்மையான உயிர் சிவத்தன்மை அடைஞ்சு, உயிரும் சிவமும் கலந்து சிவத்தன்மை அடைஞ்சு உயிரோட சேர்ந்த உடம்பும் ஒளி உடம்பா மாறும். ஒளி உடம்பு ஆச்சுன்னா நீங்க அப்படியே பறக்கலாம். ரொம்ப கவலையா, மூணாம் தந்திரம் வரட்டும், ரொம்ப அவசரம். ப்ராசஸ் ரொம்ப எளிமையான ப்ராசஸ். ஆனா சிவயோகம்ங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்தான். அதை நம்ம வந்து காத்து தான் முதல்ல பிடிக்கணும். காத்துக்குள்ள சிவாய நம்ம கலந்து உடம்புக்குள்ள பறவை விட்டு அதை நம்ம கண்காணிச்சிக்கணும். கண்காணிச்சோம்னா ஒரு நேரத்தில் உணர்வு மறந்துடுவோம். உணர்வு மறந்தோம்னா அப்போ உணர்வு உயிர் உடம்பு எல்லாம் என்ன ஆகும், ஒன்றாகவே மாறிடுவோம். அதுக்கு பேர் சிவயோகம். ரொம்ப சிம்பிள். இதனுடைய விரிவு நிறையா இருக்கு, பார்த்துக்கலாம். இப்போ இந்த சிவயோகம் சித்து சித்து என்று தவயோகத்தில் புக்கு தன்னொளி, தன்னொழினா சூரிய ஒளி, தன்னொளி தானாய் ஒளியோட ஒளி சேர்ந்த நிலை. இதோட முத்துனா நீங்க நான் சொன்ன இந்த முத்துன நிலை என்ன ஆகும்னா, காத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிங்க, சிவத்தோடு நுழைஞ்சிங்க, அடுத்த ஸ்டேஜ் போட்டிருக்கு அதுலேயே வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க உயிர் வந்து ஒளி, உங்க உயிரே ஒளி, கடவுள் அவரும் ஒளி, உங்க உயிர் அறிவு, கடவுள் பேரறிவு. அப்ப அறிவு அறிவு சேருது, ஒளியும் ஒளியும் சேருது, சின்ன ஒளி பெரிய ஒளியோட சேருது. எது உள்ள எங்க நடக்குதுலாம், அவங்கவுங்களுடைய உடம்புக்குள், அவங்கவுங்களுக்குள்ள உள்ளத்துக்குள், அவங்கவுங்களுடைய உயிருக்குள் நடக்கக்கூடிய செய்திகள். ஒளி ஒளியோட சேர்ந்து தன்னொளி தானாய், அப்ப ரெண்டு ஒளியும் உள்ளேயே மெர்ஜி ஆயிடுது, ரெண்டு ஒளியும் உள்ளேயே மெர்ஜி ஆயிடுது. அவயோகம் சாரா, அவயோகம்னா மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் உள்ளது அவயோகம். சிவயோகத்துல பிறப்பு கிடையாது, அவயோகத்துல பிறப்பு உண்டு. அவயோகம் சாராதவன் பதி போக நவயோகம், நவயோகம்னா புதிய அர்த்தம். இப்ப நவம்னா புதுதானே, நியூ நவயுகம், நவ இந்தியா என்னதான் புதுசுன்னு அர்த்தம். நவயோக நந்தி நமக்களித்தானே, நவம்ங்கிற வார்த்தையில வருது பார்த்தீங்களா. இதுக்கு பேரு சிவயோகத்தை இந்த மாதிரி நவயோகமாக இறைவன் திருமூலருக்கு அளித்திருக்கிறான். அப்ப அவங்கவுங்களுடைய உயிருக்குள் அவங்க அவங்களுடைய கடவுளை பார்த்தல். உயிர் என்பது சிறிய ஒளி, கடவுள் என்பது பேரொளி, ரெண்டுமே உங்களுடைய உங்களுக்குள்ளேயே இருக்கு. இதை நீங்க உள்ளத்துக்குள்ள உணரணும், உங்க உயிர்ல உணரணும். இதுதான் யோகம். இதுக்கு என்ன ப்ராசஸ் என்னன்னா, இனிஷியலா கண்ணை மூடிட்டு, இதான் எல்கேஜி, முதல்ல காற்றை பார்க்கணும், காற்று எங்கெங்க போகுதுங்கிறத ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக சிவாய நம்ம கலக்க விடுங்க, சேர்ந்து அந்த உணர்வும் போய் எல்லா செல்லுலையும் பதியாயிடும். பதியாயிடுச்சிங்கன்னா உடம்பு சிவத்தன்மையாக மாறிவிடும். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, நாளைக்கே செஞ்சிடலாம்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சத்தியமுற்றத்து இருந்த சிவக்கொழுந்தை என்றும் இனிய பெருமானை இறைஞ்சி முன்றில் அணைந்து திருப்பணிகள் செய்து சாத்திய தமிழ் மாலைகளுள் ஒன்று கோவாய் முடிகி என்று தொடங்கும் திருப்பதிகம். பாதம் பணிவார்தம் பல் பிறவி ஆய்ந்தாய்ந்து அறுப்பாய் மத்தார் தயிர்போல் மருகும் என் சிந்தை மறுக்கொழிவி அத்தா அடியேன் அடைக்கலம் கண்டாய். உமையாள் கனவா விடிக்கெடுவேன், கருவுற்று இருந்து உன் கடலே நினைந்தேன், இம்மை உன் தாள் என் நெஞ்சத்து எழுதிவை, பாசத் தொடர்பு அறுத்து ஆண்டுகொள், புன்மை தீரப் புரிந்து நல்காய் என்ற தொடர்களில் இடம்பெறும் கருத்துகள் யாவும் கண்களை பணிக்கச் செய்யும் என்பது திண்ணம். பூவார் அடிச்சுவடி என்மேற் பொறித்துவை என அப்பர் தம்பிரானார் வேண்ட நல்லூருக்கு வா என்று அருளினார் சிவக்கொழுந்தீசர். நான்காம் திருமுறை கோவாய் முடிகி எனத் தொடங்கும் திருப்பதிகம் திருவிருத்தம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: சேந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு தொடர்கிறது. சிதம்பரத்தில் தேர் ஓடுவதற்காக பாடப்பெற்ற திருப்பாடல் சேந்தனார் அருளிய திருப்பல்லாண்டு.

தில்லையம்பலம் என்றும் நிலை பெறுக, நம் அன்பர்கள் என்றும் வளர்ந்து ஓங்குக, வஞ்சகர் போய் ஒழிக, பொன்னால் செய்யப்பெற்ற மண்டபத்தினுள்ளே நுழைந்து உலகம் முழுவதும் விளங்கித் தோன்றும்படி அன்னம் போன்ற நடையை உடைய இளமையான உமையவள் தலைவனாகிய சிவபெருமான் அடியார்களாகிய எங்களுக்கு கருணை காட்டினான். இனிவரும் பிறப்பை அறுக்க வழிதந்தான். அந்த பித்தனுக்கு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்து கூறுவோம்.

முரண்டு பிடிக்கும் மனமுடையவர்கள் சென்று விடுங்கள். உண்மையான அடியார்கள் விரைந்து வாருங்கள். அவன் அருளை கொண்டும் உங்கள் அன்பை கொடுத்தும் சிவனடியார் கூட்டத்துள் சென்று வழி வழியாக ஈசனார்க்கு தொண்டு செய்யுங்கள். அண்டங்கள் அனைத்தையும் கடந்த மெய்ப்பொருள், அசைக்க முடியாத அளக்க முடியாத மகிழ்ச்சி வெள்ளமாகிய பொருள், அன்றும் இன்றும் என்றும் நிலைத்து நிற்கும் பொருள் என்று கூறி அவனுக்கு பல்லாண்டு பாடுவோம்.

உள்ளத்தை ஒருவழிப்படுத்தி உரைத்து நிற்காத உடம்பின் தன்மையை மாற்றி என்னை ஆட்கொண்ட எடில்லா தன்மைகளையும் யாவர்க்கும் மேலான சிவபிரான் தன் அடியார்களை பெருமைப்படுத்தும் இயல்பினையும் எண்ணுவோம். எட்டு வடிவம் கொண்ட அப்பெருமானுக்கு என் மனம் உருக ஊற்றெடுத்து ஓடும் அமுதம் போன்றவனுக்கு, கல்லாலின் கீழமர்ந்த ஞானாசிரியனாகிய தலைவனுக்கு, என்னை அவன்பால் ஈர்த்து கொண்ட அக்கடவுளுக்கு பல்லாண்டு பாடி வாழ்த்துவோம்.

புகழ்ந்து சொல்லப்படும் வேதப் பொருளை ஆய்ந்து உணர்ந்த புனிதமான உள்ளங்கொண்ட தொண்டர் கூட்டத்தில் இருப்பவர்களே சில ஆண்டுகளில் அடியும் சில தெய்வங்களின் சிறுவழியை சென்று அடையாதீர்கள். பொற்குவியல் போல திகழும் மேருமலையை வில்லாக ஏந்திய வீரம் உடையவன், இடவத்தை வாகனமாகச் செலுத்துபவன், பல ஆண்டுகள் என்ற சொல்லின் அளவையே கடந்து நிற்பவன், அத்தகைய சிவபெருமானுக்கே பல்லாண்டு கூறும்.

இந்திரன், திருமால், பிரமன் முதலியோர் இறைவனை காணச் சண்டையிட்டு முறையிட்டு இன்னும் அவனை அடைய முடியாதவராய் கெஞ்சி கெஞ்சி அழைக்கிறார்கள். அவர்களுக்கு அரிய பெருமான் என் உயிருள் கலந்த தலைவனானான். அவனுக்கு என்ன கைமாறு செய்ய வல்லோம்? எப்பொழுதும் வலிய நெஞ்சினர்க்கு வெளிப்படாது மறைந்தும், அடியார்க்கு என்றும் மறையாத கற்பக மரமாகியும் நிற்கும் எல்லையற்ற கருணை கடல், பரவியும் நிறைந்தும் எல்லை காண மாட்டாமல் இருக்கின்ற தோழமை உடைய சிவபெருமான் அவனை புகழ்ந்து பல்லாண்டு கூறுவான்.

வணங்குவதற்காக வந்த பிரமன், இந்திரன், சிவந்த கண்களை உடைய திருமால் ஆகியோர் ஆங்காங்கு திக்குகள் தோறும் நிறைந்து ஓலமிட்டு இடம் பிடித்து நெருங்கி நின்று கூட்டம் கூட்டமாக நின்று தொழுகிறார்கள். அப்படி ஆனந்த கூத்தாடும் என் உயிருக்கு அமுதமானவன் என் பேரன்பு பெருஞ்செல்வம் என் அப்பன். தேவர்கள் அவனுக்கு உவமை சொல்ல நினைக்கும் போது அந்த எண்ணம் கடந்து அப்பால் நிற்பவன் அவனுக்கு பல்லாண்டு பாடு.

சிறந்த மேன்மையும் திருவருட்செல்வமும் விளங்குமாறு சிவலோகத்தை ஆளும் தலைவன் சிவபெருமான். அவன் திருவடி நீழலில் வேறு யாரும் பெறுதற்கரிய மெய்யறிவை பெற்றேன். யான் பெற்ற அந்த அருந்தவப் பேற்றை உலகில் வேறு யார் பெற வல்லார்கள்? ஊராரும் உலகத்தாரும் புகழ்ந்து பேச அன்பினால் நாக்கு தழுதழுத்து உமையவள் மணவாளனாகிய சிவபெருமானுக்கு ஆட்பட்ட இவ்வுலகமும் வானகமும் அறியும்படி நாம் பல்லாண்டு பாடு

சேல் மீன்கள், கயல் மீன்கள் ஆகியவற்றை ஒத்த கண்களை உடைய பெண்களின் இளமையான கொங்கைகளில் பூசிய சிவந்த குங்குமம் ஆடவரை இழுப்பது போல திருநீரணிந்த உன் திருமார்பு விளங்குகிறது என்று புண்ணியம் செய்தவர்கள் போற்றுகிறார்கள். திருமாலும் பிரமனும் காண முடியாத அருள் வழியை எனக்கு காட்டி என் மனத்தில் புகுந்து பாலையும் அமுதத்தையும் ஒத்து நின்ற பரமனை புகழ்ந்து பல்லாண்டு பாடுவோம்.

வியாக்கரபாத முனிவர் மகனாகிய உபமன்யு பால் வேண்டி அழுதபோது அவனுக்கு பார்க்கடலையே தந்த தலைவனும் திருமாலுக்கு அந்த நாளில் சக்கரத்தை அருளியவனுமாகிய சிவபெருமான் நிலை பெற்று நிற்கும் இடம் தில்லையம்பதியாகும். வேதங்களை ஓதுகின்ற அந்தனர் வாழ்கின்ற பொன்னம்பலத்தை இடமாகக் கொண்டு அடியார்களுக்கு அருள் புரிந்து ஆனந்த கூத்தாடும் இறைவனுக்கே பல்லாண்டு கூறுவோமாக.

பெற்ற தந்தையை கால்கள் அற்று விடுமாறு வெட்டிய சண்டீசருக்கு இவ்வுலகமும் வானும் வணங்கத்தக்க கோயிலும் தான் உண்ணும் உணவும் அருளினார் சிவபெருமான். ஒளி பொருந்திய அடகிய இண்டை மாலையும் சண்டேஸ்வரர் என்ற திருப்பேரும் அடியவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய பதவியும் தந்து தந்தை தாளை அறிந்த பாதகத்துக்கு பரிசாக இவ்வளவு சிறப்பும் செய்த பரமனுக்கு பல்லாண்டு பாடுவோம்.

புல்லாங்குழலின் ஓசையும் யாழின் இன்னிசையும் கூத்தாடும் ஆரவாரமும் அடியார்கள் ஏத்தி போற்றும் ஒலியும் எல்லா இடங்களிலும் கூட்டமாக கூடி விழா எடுக்கும் பேரொலியும் வானத்தை முட்டி விம்மி பெருகும் திருத்தலம் திருவாரூர். அங்கே இளைய காளையாக அந்த வாகனத்தை உடைய சிவபெருமானுக்கு வழிவழியாக ஆட்பட்ட ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்ளும் பழவடியார் குடியில் தோன்றிய அடியார்களோடும் கூடி நின்று எம்பெருமானுக்கு பல்லாண்டு

அடகிய திருவாதிரை நாளில் சிவபெருமானை வாழ்த்துதற்கு தேவர் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்தார்கள்? திருமால், பிரமன், தீக்கடவுள், ஆதவன், இந்திரன் யாவரும் வந்தார்கள். தேரோடும் தெருவில் தேவர் கூட்டங்கள் எல்லா திசைகளிலும் பெருகி உலகம் நிறைந்த சிவபெருமானின் மிக பழமையான புகழை பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறி வாழ்த்துவோம்.

0: என் தந்தை, என் அன்னை, எனக்கு உறவு, எனக்கு அமுதம், என் தலைவன் என்று எனக்கு எல்லாமாகவும் இருக்கின்ற சிவபிரானே என்று கூறி சிவன் பெருமையை உள்ளத்தில் நினைத்து மகிழும் அடியார்களுக்கு தொண்டு செய்யும் நாய் போன்றவன் அடியேன். செப்புரை என்ற ஊரில் வாழ்பவன், முடிவில்லாத ஆனந்தம் பெற்ற சேந்தன் என்னும் பெயருடைய என்னை வலிய வந்து ஆட்கொண்டு என் மலக்கட்டுக்களை பிரித்து என் உயிர் மேல் கருணை காட்டி ஆண்டவனே எனப் போற்றி பல்லாண்டு பாடுவோமாக.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: மூன்றாம் பாடல் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது பண் சாதாரி தாளம் ரூபகம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திரு இணையாளர் பண் கொல்லி பதிவெண் 31. முந்தையோர் முன்றம் குரங்கில் முத்தம் சிந்தையோர் நன்று சென்று அடைவார்.

0: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருக்கூட்டச் சிறப்பு

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
1: அடையவரேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விடையவனே என்றால் ரிஷபத்தில் ஏறுகின்ற பெருமானே, அறவடையவனே, விடையவனே விட்டுடுதி கண்டாய் பெருமானே, விடையவனே என்று பெருமானை வந்து விழித்து விட்டுடுதி கண்டாய் சொல்ல, என்னென்ன ஒருவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அடியவன், பிறகு அவனால் கைவிடப்படக்கூடாது. ஆட்கொள்கின்ற காலத்திலே தகுதி ஏதும் இன்று என்பதை அறிந்தே ஆட்கொண்ட பிறகு இல்லாத குற்றத்தை சொல்லி அவனை கைவிடக்கூடாது. குற்றம் இருந்தாலும் சொல்லி கைவிடும், இருக்கின்ற குற்றத்தை சொல்லி கைவிடக்கூடாது. என்ன காரணம்? இருக்கின்ற குற்றங்களை அறிந்தே தான் ஆட்கொண்டார். என்னிடத்திலே குற்றங்கள் தான் உண்டு, குணங்கள் ஏதும் இல்லை என்பதை அறிந்தே நீ ஆட்கொண்டாய். அவர் ஆட்கொண்ட பிறகு இன்றைக்கு என்னுடைய குற்றங்களை நீ பெரிதாக கருதக்கூடாது. முன்பு தடையாக இல்லாத என்னுடைய குற்றங்கள் இன்றைக்கு எப்படி தடையாக மாறும் அப்படின்னு கேட்கிறேன். ஆகவே விடையவனே என்று சொன்னார். அந்த அறத்தை இங்கு விதைத்துகின்றார். உலகில் அறம், ஆகவே விடையவனே விட்டெடுதி கண்டார். விட வேண்டாம் என்பது பொருள். பெருமானை விடுகின்றாய் பார், ஆகவே என்னை விடக்கூடாது, விட்டெடுதி கண்டாய். விரல் வெங்கையின் தோல் உடையவனே, விரல் என்பது வெற்றி வலிமை ஆகிய இரண்டு பொருளை கொண்டது. வெற்றியினை கொண்டது வெங்கை என்பது இயற்கை எடை. வலிமையை கொண்ட வேங்கைன்னு சொல்லும் போது ஏனைய வேங்கையினும் வலிய வெங்கை என்பது பொருள். தாருகாவனத்து ரிஷிகள் பெருமானை கொள்வதற்காக ஒரு ஆபிசார யாகம் செய்து அதிலிருந்து பெருமானை கொல்ல வேண்டும் என்று நெருப்பு, புலி, யானை முதலியவற்றை அனுப்புகின்றார்கள். அந்த நெருப்பினை பெருமான் கையிலே தங்குகின்றான், யானையை கிழித்து பொருத்திக் கொள்கின்றான், புலியினை உரித்து இடுப்பிலே உடையாக அணுகின்றான் பார்க்கிறோம். அப்போ புலி வந்து பொதுவாக வலிய ஒரு மிருகம், ஆனால் இந்த யாகத்திலே தவத்தின் வலிமையினாலே உண்டாக்கப்பட்ட புலி என்பது இயற்கையான புலியினும் வலியது. ஆகவே அதன் விரல் வேங்கைன்னு சொன்னார். விரல் வெங்கையின் தோல் உடையவனை, அது இயற்கையாக கொண்டா சாதாரண வெங்கைன்னு அர்த்தம். ஆனா அது வலிமை என்ற பொருள் சொல்லும் போது ஏனைய வெங்கையினும் வலிய வெங்கை. விரல் வேங்கையின் தோல் உடையவனே, உடையவனே என்ன? உடையாக கொண்டவன், உடையவன், உடையவன் நம்மை உடமையாக கொண்டவன் என்று உடையவன் இங்கு சொல்லல. வேங்கையின் தோல் உடையவன், உடை டிரெஸ், வேங்கையின் தோலாகின்ற உடையினை கொண்டவன் உடையவன், உடையவன் அதாவது கிளோத் இன் டைகர் ஸ்கின், வெங்கையின் தோல் உடையவன். அப்ப வந்து நஞ்சு ஊனவன், நஞ்சையே ஊனாக கொண்டவன், புலியதல் உடையவன், புலியதலையே உடையாக கொண்டவன், அதுதான் தோல், அதையே உடையாக கொண்டவன், காடிடம் உடையவன், காட்டினை வீடாக கொண்டவன் பெருமான். சாம்பர் பூச்சி உடையவன், சாம்பர் பூச்சினையே கொண்டிருப்பவன், பூச்சாக உடையவன். அப்ப வேங்கையின் தோல் உடையவன், வேங்கையின் தோல் உடையவன் என்பது ஒரு பரிகரம். என்னன்னா பெருமானே தன்னை கொல்ல வந்த வேங்கையினுடைய தோலையே தனக்கு அணிகரனாக கொண்டு நீ விளங்குகின்றாய். அதே போல உன் கருணையை கொன்று செய் நன்றி கொன்ற அந்த புலி போன்ற எண்ணம் கொண்டவன். புலி புலி வந்து என்ன பண்ணும், தனக்கு நன்மை செய்தாரையும் கொல்ல துணியாது. என்ன காரணம்னா அது அப்படிப்பட்ட ஒரு வலிய மனம் கொண்ட ஒரு மிருகம். அதே போல பெருமானுடைய கருணையை நான் கொண்டு விட்டேன், பெருமானை யாராலும் கொல்ல முடியாது. நீ செய்த கருணையை மறந்திருத்தலே கருணையை கொல்லுதல். அவ்வாறு செய் நன்றி கொன்ற நான் புலியை போன்ற ஒரு கொடிய மனம் கொண்டவன். அந்த புலியினை நீ என்ன பண்ணாய், அதனை வந்து உரித்து அதனுடைய கொடுமையை நீக்கினாய். புலியினுடைய கொடுமையை, புலியினை உரித்து பெருமான் புலியினுடைய கொடுமையை நீக்கிறார். கொடுமை நீங்க பிறகு புலியின் இடத்துல அவருக்கு வெறுப்பு உண்டா? வெறுப்பு இல்ல. அந்த புலியினை, புலியின் தோலை தான் அணிவதன் மூலம் அந்த புலிக்கு ஒரு ஏற்றம் கொடுத்தார். நல்லா பாருங்க, புலியின் தோலை அணிவதன் மூலம் புலிக்கு ஏற்றம் கொடுத்தார். என்ன, ஒருவன் வெறுப்பவன் ஒரு பொருளை பயன்படுத்த மாட்டான், ஒரு பொருளை வெறுப்பவன் அந்த பொருளை பயன்படுத்த மாட்டான். ஆனால் பெருமானுக்கு அந்த புலி நிறத்தில் வெறுப்பு கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, அந்த புலியின் தோலையை ஆடையாக அணிந்து விளங்குகின்றார் என்பதனால் அதே போல பெருமானே என்னுடைய செயலன்றி கொன்ற குற்றமாகின்ற கொடுமையை நீ இடத்தில் நீக்கி அந்த புலிக்கும் ஒரு ஏற்றம் கொடுத்ததை போல என்னை நீ அணிய வேண்டும். அணிதல் என்பது அருகிலே வைத்துக் கொள்ளுதல், அணிதல் என்பது என்ன, நெருக்கமாக வைத்துக் கொள்ளுதல் என்பதே அந்த ஒரு குறிப்பு அங்க இருக்கு. அந்த குறிப்பினை கொண்டு பார்க்கணும். விரல் வெங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தர கோசம் அங்கை கேரசே, நிலை பொருந்திய மண்ணுதெல்லாம் நிலை பெற்ற, இந்த உலகத்திலே நிலை பெற்ற சிவத்தலம் என்பது உத்தர கோசம் அங்கை. பெருமானுக்கு நாடு பாண்டிய நாடு, அந்த நாட்டிலே ஊர் என்பது உத்தர கோசம் அங்கைன்னு சொன்னார். அந்த எந்த பெருமானுக்குன்னா திருப்புரந்தை பெருமானுக்கு, திருப்புரந்தில் இருக்கிற பெருமானுக்கு தான் இதெல்லாம். திருப்புரந்தில் இருக்கின்ற பெருமான் ஊராக கொண்டிருப்பது உத்தர, பார்மேல் பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோசமங்கை ஊர் என்று பிரசங்கத்தில் வருகின்றது. அந்த உத்தர கோசமங்கை ஊராக கொண்டு பெருமான் ஆழ்வதினாலே அந்த உத்தர கோசமங்கையிலே தான் அவன் அரசு வச்சிருக்கின்றான் என்பதனால உத்தர கோச மங்கைக்கு அரசே, மங்கைக்கு என்றால் நான்காம் லட்சுமி உருவு, உத்தர கோச மங்கைக்கு மட்டும் அரசன் ஆயிடும். அந்த நான்காம் லட்சுமி உருவினை ஏழாம் லட்சுமி உருவாக திரிக்க வேண்டும். உத்தர கோச மங்கை கண் அரசே. பெருமான் வந்து தர்பார்ல ராஜாவா இருக்கிறார், தர்பார்ல ராஜாவா இருக்கிறார், தர்பார்ல ராஜ தோற்றத்தோடு வீற்றிருக்கிறார். அவர் தர்பார்ல இல்லாம அவர் வீதிக்கு வந்தாலே ராஜாதான். அவர் அரசர் என்பதை அறிய வீற்றிருக்கின்ற தர்பார் கொலு கொலு வீற்றிருத்தல். நடராஜா சபையில இருந்தாலும் நடராஜா தான், வீதிக்கு வந்தாலும் நடராஜா தான். சபையில ஆடுறார், வீதியில ஓடுறாருன்னு சொல்லக்கூடாது, தெரியல வீதியிலேயே ஆடுறாரு. சபையில தான் நடராஜா, வெளியில நடராஜா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா சபையின் கண்டா நடராஜா தத்துவத்தினம் புரிந்து கொள்கின்றோம். அதே போல உத்தர கோசமங்கையின் கண் அரசு விற்றிருக்கின்றான், அதனால தலைநகராக கொண்டிருப்பதனால சிவபுரம் என்று அந்த உத்தர கோசமங்கை சொல்கின்றார். சிவபுரம்னா கைலாயம், உங்களுக்கு பக்தர்கள்லாம் கைலாயம் போல கொண்டாடுகின்ற அந்த ஊர்னு சொன்னார். அப்படி திருவாசத்துல குருநாதர் சொல்லியிருக்கிறார். அந்த உத்தர கோசமங்கையை திரும்பவும் அதே போல நம்ம ஆக்கணும். இன்றைக்கு சாரிஷில ஒரு வெண்ண சூடம் தான் காமிக்கிறாங்க. மக்களே வருவதில்லை, காலங்கள் மாறுவதனால நம்முடைய தவம் குறைவதனால அது உயர்ந்த தரம்னு பார்க்கிறோம். உத்தர கோசமங்கி, உத்தர கோசமங்கி வந்து பல இடங்களில் திருவாசகர் சொல்றார். அதுல இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் மட்டும் முதல் 20 பாடல்கள்ல விடாது உத்தர கோசமங்கை கரசே என்று பெருமானை விளிக்கின்றார். நிலை பொருந்திய எது நிலை பெறுத? உத்தர கோசமங்கையும் சாஸ்வதமான ஒரு தளம், நிலைபெற்ற தளம். அருள் வண்ணும் என்று அருள் என்ற ஒரு தொன்றா எழுவாய், அதை இங்கு வரவழைத்துக் கொள்ளலாம். அருள் நிலை பெற்றிருக்கின்ற உத்தர கோசமங்கி, உத்தர கோசமங்கி சென்றால் நம்ம செல்வதில்லை, சென்றால் இறைவன் அருளை நிச்சயமாக பெறலாம். பெருமானங்கை எப்பொழுதும் விற்றிருப்பதனால யாரு போய் இப்ப பல தலங்கள் வந்து பலரும் போய் பார்ப்பதில் என்ன, அந்த அருள் அங்கு தேங்கி இருக்க யாருக்கும் அது தகுதி இல்லை அந்த அருளை பெறுவதற்கு. அந்த உத்தர கோசமங்கில அந்த மங்களநாதன் சுவாமி பேர், அந்த பெருமானை சென்று கண்டால் அவர் அருளை பெற்றுக் கொள்ளலான என்று நம்ம அருள் மண்ணும் உத்தர கோசமங்கை கரசு. சடையவனே, யாராலும் தாங்க முடியாத சடைப்பாரத்தை தாங்குகின்றவனே, தளர்ந்தேன் பெருமானே நீ என்னை கைவிடுவாய் என்ற எண்ணத்தினாலே நான் உள்ளம் மெலிகின்றேன். தளர்ந்தல் என்பது உள்ள மெலிவு. சடையவனே என்று நீங்க அழைக்கின்றார். அங்கு ஒரு குறிப்பு உண்டு, இந்த குறிப்புக்கெல்லாம் பரிகரம் குறிப்பு, பரிகராலங்காரம். குறிப்பு என்ன குறிப்புன்னா, பெருமானே நீ சடையிலே எதெல்லாமோ தாங்கியிருக்கிறாய், சடையிலே தூய கங்கையை தாங்கியிருக்கிறாய், தவறு செய்துவிட்டு உன்னிடத்திலே தந்தை வென்று ஓடி வந்த திங்களை தாங்கியிருக்கின்றாய், கொடிய விஷத்தினை கொண்ட பாம்பினை தாங்கியிருக்கின்றாய், எல்லோருக்கும் அச்சம் தருகின்ற ஒரு மண்டையோட்டினை தாங்கியிருக்கின்றாய், பெண்கள் அணியாததும் சிறுமைப்படுத்துவதுமாகின்ற தும்பை ஊமத்தை போன்ற மலர்களை தாங்கியிருக்கின்றாய். பெண்கள் விரும்பி அணிய மாட்டார்கள் ஊமத்தும் போவையும் தும்பை போவையும், அவர்கள் மனம் மிகுந்த மல்லிகை பூ தான் அணிவாங்க. அவர்கள் அவர்கள் வந்து வேண்டாம் என்று யாரும் விற்க மாட்டாங்க அந்த பூவை. ஆனா அந்த பூ கூட விற்கிறாங்க எல்லாரும் சாமிக்குன்னு, அதெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல பெருமானுக்குரிய அந்த இதெல்லாம். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசுதான் இன்னைக்கு குறிக்கோள் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய, காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும். சாமியா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கலாம், உலகத்துல எது கடவுள், உலகம் கடந்த கடவுள் நாம, உலகத்திற்கு கடவுள் காசு. இந்த எருக்கும்பூ எல்லாம் யாரும் விற்க மாட்டாங்க, ஆனா பிள்ளைங்க அந்த எருக்கும்பூ தான் நிறைய காசு விட்டு விட்டுறான். அரைவம்புல்ல எருக்கும்பூ பெண்களிடத்திலே போட்டி கிடையாது என்பதனால அதெல்லாம் அணுகின்றார் பெருமாள். நீ காசு கொடுத்து ஒரு பூவை எனக்கு வாங்கி போட வேண்டாம், நீ கையால பறிச்சு போட்டா போதும், இப்பிறப்பில் இளைமலர் கொய்து நீ வழிபட்டால் போதும். அதனால மல்லிகை பூனா அதுக்கு ஒரு காசு கொடுக்க வேண்டியிருக்கும், எருக்கும் புக்கு காசு கொடுக்க வேண்டாம், உமத்துக்கு காசு கொடுக்க வேண்டாம், அருகம்புல்லுக்கு காசு கொடுக்க வேண்டாம், வில்வத்தை அப்படியே பறிச்சுக்கலாம் என்பதனால பெருமான் அவற்றை ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி பெருமான் தூய பொருளாகின்ற கங்கைக்கு ஒப்ப, அல்லது உலகத்தை அழித்து விடுவேன் என்று ஆக்ரோஷத்தோடு வந்த கோபத்தோடு வந்த கங்கை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பல திறப்பட்ட பொருள்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிற சங்கரனாகின்ற பெருமான் சிறையில. அது எதனை காட்டுகிறதுன்னா, பெருமானை பொறுத்தவரையிலும் குற்றம் குணம் இவற்றை பாராட்டாத பெருநிலை இருக்கின்றது. அன்னதானம் பண்றாங்கன்னா பசிச்சவனுக்கு அன்னதானம் பண்றாங்க. பணக்காரன் கை நீட்டாலேயே நீ வீட்டுல போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது இல்லை, பிச்சைக்காரன் வந்து கை நீட்டும் போது குளிச்சுட்டு வரக்கூடாதுன்னு கேக்குறது இல்லை. அன்னதானம் பண்றவங்களுடைய நோக்கம் என்னன்னா, பசித்தவனுக்கு அன்னதானம். அப்ப அந்த பசித்தவனுக்கு அன்னதானம்ங்கிறதுனால அங்க வந்து வேறு தகுதிகளை பரப்பதில்லை. அதுபோல பெருமான் தஞ்சமடைந்தவர்களை காப்பாற்றுதல் அவருடைய குறிக்கோள். சங்கரானு கூப்பிட்டா காப்பாத்திடுவார், அப்ப ஆக தகுதியும் தகுதி கிடையாது, தகுதியின்மையும் தகுதியின்மை கிடையாது, தகுதி உடைமை தகுதி உடைமை கிடையாது.

அதுல வந்து ஒருத்தன் நீட்டா இருக்கான், படிச்சவன் போல இருக்கான்னா அவனுக்கு அதிகமா பாயசம் போடுறது, இவனை போறியா இருக்கியா வருயா அப்படின்னு கடுதல் சொல்லக்கூடாது. பொதுவான நீதி அந்த அன்புள்ள கொண்டவர்களே இதே மாதிரி கடுஞ்சல் சொல்லாமதான் பண்றாங்க. இவர்களே இப்படி இருக்கிறார்கள் சொன்னா, அன்பே வடிவமா இருக்கின்ற பெருமான் தன்னை அடைகின்ற ஒரு உயிரினை தகுதி பாராட்டி அடைவானாங்க கிடையாது. அதான் சொல்றாரு அப்பொழுது ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்றாரு, பெருமான் சடையில் இருக்கிற கங்கை சந்தோஷமா இருக்குது. அது எப்படி சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கேட்டா, நாம் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த பெருமானுடைய சடை சமுத்திரம் போல இருக்கு. அதே கங்கை எங்க சென்று சேர விரும்பும், கங்கை வந்து சமுதிரத்துல சென்று சேர விரும்பும். ஆனா கங்கை பெருமானுடைய சடையில வந்து இந்த கங்கை, ஆகா இது ஒரு சமுத்திரம் போல இருக்கு என்று சந்தோஷமா இருக்கு. பாம்பும் அந்த சடையில இருக்கு, பாம்பு என்ன நினைக்குது, ஆஹா இந்த பெருமானுடைய சடையானது நமக்கு ஒரு புற்று போல இருக்கு, இயற்கையான புற்றை போல இது இருப்பதனால இங்க நம்ம இன்பமாக இருக்கலாம் என்று அது இருக்கின்றது. பெருமானுடைய சடைக்கு வந்த திங்கள் அந்த சந்திரன் என்ன நினைக்கிறாரா, நாம் எப்பொழுதும் இருக்கின்ற செவ்வானம் போல இந்த சடை இருக்கு, வானத்தை போல பறந்து சிவந்த நிறத்தோடு இந்த சடை இருக்குது, நம்ம இங்க சந்தோஷமா இருக்கலாம். என்றைக்குமே நாம எந்த இடம் நமக்கு சொந்த இடமோ அந்த இடத்துல இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கும். இந்த போக்ரா என்று ஒரு ஊர் நேபாள இருக்கு, அந்த போக்ராங்கிற ஊர்ல இருந்து நடந்து போனா முக்திநாத்ங்கிற தலத்தை அடையணும். அதான் அங்கிருந்து நடப்பாதை ஆரம்பிக்கும். திருவண்ணாமலையில இருந்து வந்த ஒரு அடியவர், அது போக்ராங்கிற ஏரி, அந்த ஏரியை சுற்றி மலைகள்லாம் இருக்கின்றன. ஒரு மலை திருவண்ணாமலை மாதிரியே இருக்கு, திருவண்ணாமலை மாதிரி பாக்குறதுக்கு இருக்கு. பாருங்க உங்க ஊர் திருவண்ணாமலை மாதிரியே, இந்த மலை எக்ஸாக்டா அதே மாதிரியே பாக்குறதுக்கு இருக்கு. திருவண்ணாமலை சுத்தி வந்தா பல வடிவங்கள்ல அது காணப்படும், ஆனா இந்த மலை சுத்தி வந்தா அந்த வடிவங்கள் எல்லாம் காணப்படாது. ஒரு நிலையிலே திருவண்ணாமலை போலவே இருக்கும். அவர் சொன்னாரு, ஒரு நாள் முக்கிய இங்க இருப்போமே, ஒரு நாள் முக்கிய இங்க இருந்துட்டு அப்புறம் நம்ம முக்திநாத் போலாம். என்ன காரணம், சொந்த இடம் போல இருக்கு, திருவண்ணாமலை போலயே இருக்கு. நமக்கு வேண்டிய இடம் போல இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும், நமக்கு புரியாத ஒரு இடமா வேண்டாத இடம் போல இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்காது. என்ன பொறுத்தவரை ஒரு ஊருக்கு போறோம், திருப்பரந்துறை போல இருந்ததுன்னா அங்கேயே இருக்கலாம் போல இருக்கும். அது போல யார் யாருக்கு எது பிடிக்குமோ அத போல இருந்தா, இப்ப பாம்புக்கு புற்று பிடிக்கும் என்பதுனால சுவாமி ஜடைய புற்று போல காட்சி தர்றாரு, அந்த ஜடை புற்று போல காட்சி தரு. திங்களுக்கு வானம் தான் இயற்கையா அது சேர்கின்ற இடம், ஆகவே அந்த சடை வந்து வானம் போல காட்சி தருகின்றது. அங்கே வந்து மண்ட ஓடு இருக்கு, அந்த மண்ட ஓடுக்கு அந்த சடை சுடுகாடு போல இருக்கு, சுடலை களறி. அப்ப திங்கட்கு வானம், கங்கைக்கு வேலை, அரவுக்கு புற்று, இப்படி இருப்பது யாருடைய சடைன்னு கேட்டா, திருவொற்றியூரான் திருமுடியே, திருவொற்றியூர் பெருமானுடைய. இன்றைக்கும் அந்த பெருமானை இப்ப பார்த்த அந்த கவச நீக்கின அந்த பெருமானை பார்த்த அவருடைய அந்த காட்சி வந்து சோமாஸ்கந்த மொத்தம் கைலாய மலை போல இருப்பாரு. நடைமுடியோ பெருமான் காட்சி தலைவர் பொன்னாறு மேனியன் என்று வருகின்ற வருஷத்துல ஒரு நாளாவது பார்க்கணும் நாங்கெல்லாம் ஆசையா போவோம். அந்த அவ்வாறு பெருமான் இயற்கையிலேயே அவர் சடை வந்து எல்லாருக்கும் இன்பம் அளிக்கின்றது. அங்கு இருக்கின்ற அந்த கொன்றை மலர், கொன்றை மலருக்கு முல்லை புறவமாக காட்சி தருகின்றது. கொன்றை எங்கு பூக்கும்னா, முல்லை கொடிகள் படர்ந்திருக்கின்ற காட்டிலே கொன்றை தனியாக இருந்து அது சந்தோஷப்படும். அது போல அடியார்கள் இட்ட பூவெல்லாம், முல்லை பூக்கள்லாம் அந்த சடையில இருக்கின்றன. அடியார்கள் இன்புற்றார் இட்ட பூ ஏறும் முடி என்ற அந்த முடியிலே அந்த பூக்கள்லாம் இருக்கின்றன. அந்த பூக்கள் பொழிந்திருக்கிறார்கள், அந்த பூக்கள் கண்டு போல இந்த கொன்றை மலர் போய் அங்க கண்ணியாக இருக்கின்றது. அது நினைக்குது, பெருமான் நம்ம நல்ல இடத்துல தான் வச்சுக்கிறாரு, நாம ஏற்கனவே முல்லைக்காட்டுலதான் நம்ம தனி மரமா இருந்தோம், இங்கேயும் முல்லைக்காடு நமக்கு இருக்கின்றது என்று அந்த கொன்றையானது மகிழ்கின்றது. அப்ப அங்கக் கடுக்கைக்கு முல்லை புறவம், அங்கக் கடுக்கைன்னு அந்த பாடலான அங்கை கடுக்கைக்கு முல்லை புறவம், பருமனிசையர் கங்கைக்கு வேலை அரவுக்கு புற்று, திங்கட்கு வானம் திருவொற்றியூரா திருமுடியே. இது வந்து தடைமுடி தத்துவம். தடைமுடி வந்து தடைமுடி தத்துவம் ரெண்டு மூன்று விதத்துல சொல்லப்படும். தாங்க முடியாத தடைமுடியை பெருமான் தாங்குகின்றான். யாராலும் அந்த தடைமுடியா அப்படிப்பட்ட தடைமுடி யாருக்கும் கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம், தர்மியாதி நம் குரு சன்னிதானம், அவர் தடையை பார்த்து ஆச்சரியப்படுறோம், இந்த தடைமுடி அவர் எவ்வாறு தாங்குகின்றார். நம்ம கட்டள தம்பிரான் திருவையாறுல இருக்காரு, அவர் ஒரு நாள் தடைமுடியை அவிழ்த்து விட்டுருந்தார் கரையில பிறகு கேட்டு, அது அப்புறம் என்ன முடிஞ்சு கட்டுறாரு. அது தவத்துக்கு நம்ம பொதுவா வந்து சகிக்க முடியாது, நம்மளால நிறைய வந்து ஹேர் குரோத் இருந்ததுன்னா உடனே நம்ம போயிடுவோம் சலூனுக்கு. ஆனா அதுதான் சகன சக்தி, தடைமுடி தாங்குதல் சைவர்களுக்கு ஒரு கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் தடைமுடியோடு காணப்பட்ட சிரத்தினை கண்டு கண் கலங்குகின்றார் யாரு, புகழ்ச்சோழர். ஆஹா, ஒரு சிவனடியாரை நம்முடைய யுத்தத்திலே கொன்று அவர் இறப்பதையும் காரணமாக விட்டோமே, இனி உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்லி அந்த தடையோ தடை தங்குகின்ற அந்த சிரத்தினை தங்க தாம்பாளத்திலே தாங்கி தன் தலை மீது தாங்கிக் கொண்டு எரிவளர்த்து அதனை சுற்றி வந்து அஞ்சலி தூவி இறங்குகிறார்.

0: பார்க்கின்றோம். அப்ப தவம் என்பது உற்ற நோய் நோன்றல், அந்த தலைமுறையை தாங்குதல் என்பது தவத்தை காட்டுகின்றது. உலகத்திலேயே இறைவனை போன்ற தவம் செய்தவர்கள் யாரும் கிடையாது. உலகத்திலேயே இறைவனை போன்று தவம் யாருக்கும் கிடையாது. அவ எல்லாத்திலுமே அவர் தான் ஃபர்ஸ்ட். தவம், அன்பு, கருணை எல்லாத்திலயும் அவர் தான் அதிகமா இருக்கிறார். ஐஸ்வர்யம் எல்லாத்திலையும் அவருடைய தவம் தான் அவருக்கு சிவம் என்ற பெயரையே ஈட்டி தருகின்றது. இன்னொரு தெய்வத்தை சிவம் என்ற சொல் சொல்லாது. என்ன காரணம்? அதற்கு அந்த தெய்வங்கள் எல்லாம் தவம் செய்யல. எல்லையில்லாத தவத்தை செய்த சிவபெருமான் தான். அதனால்தான் சிவம் என்ற சொல்லே அவரை சுட்டுகின்றது. சிவன் என்னும் நாமும் தனக்கே உடைய செம்மேரி அம்மான், தனக்கே பிரிநிலை ஏகாரம், வேற யாரையும் சென்று சுட்டா. அப்படிப்பட்ட தவம் கொண்டவன், தாங்க முடியாத தவத்தை செய்வன், அந்த தவ நிறைவு உலகில் காட்டவன் என்பது சடை தத்துவம். இரண்டாவது சடைய, அந்த சடையிலேயே பெய்யப்பட்ட பொருள்களை எல்லாம் அன்போடு இன்போடு பராமரிக்கின்றது. தகுதியின்றி பல திறப்பட்ட, பல தகுதிகள் கொண்ட, பல நிறப்பட்ட பொருள்களை எல்லாம் ஒருங்கே வைத்து ஓம்புகின்றது, காக்கின்றது. அது போல பெருமானே கண்ணப்பர் போன்ற உயர்ந்த அன்பு கொண்டவர்களை காப்பதை போலவே சுட்டு போட்டால் அன்பு வாராத என்னையும் நீ காக்க வேண்டும் என்பது அந்த குறிப்பு அங்க இருக்கு. சடையவனே என்று சொல்ல, சடையவனே என்பதுக்கு ஒரு குறிப்பு என்னன்னா, கண்ணப்பர் போன்ற உயர்ந்த அன்பு கொண்ட பெருமக்கள் தான் எனக்கு, பக்தர்கள் தான் வேணும், நீ வேணா நீ சொல்லக்கூடாது. பாம்பையும் நீ வந்து ஒரு தலை மண்டை ஓட்டையும் தலையை தூக்கி வச்சுட்டு இல்ல, தலையிலேயே தூக்கி வச்சுட்டு இருக்கிற ஒரு மண்டை ஓட்டையும் பாம்பையும் யாராவது தலையை தூக்கி வச்சுட்டாங்களா? அப்படி வந்து உன்னை வந்து சரணமென்று அடைந்த திங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாய், உலகத்தை அழிப்பேன் என்று வந்த கங்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றாய், அதே போல செய்கின்ற என்னையும் நீ வந்து திரு முடியில் வைத்துக் கொள்ள வேண்டாம், திரு அடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பானது சடையவனே என்பதில் இருக்கின்றது. பெருமான் நீ அறமறிந்தவன், ஆகவே ஆண்டு கொண்ட ஒருவரை பின்னால் அந்த தகுதி பாராட்டாது ஆண்டு கொண்டாய். முன்பு இல்லாத குற்றத்தை நான் செய்யவில்லை, என்னுடைய குற்றம் எல்லாம் என் இயல்பினால் நான் செய்வது, என் குற்றங்கள் எல்லாம் என் இயல்பினாலேயே நான் செய்வது. அந்த இயல்பினை அறிந்தும் அறிவனாக கொண்டதோ, அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள், என்னை ஆண்ட நாளின்கண், நீ என்னுடைய அறிவிலாமையை அல்லவா பார்த்தாய், இவன் முட்டாள் என்று அறிந்தே நீ ஆட்கொண்டாய். ஒரு அரசன் வந்து குரத்தியை குரத்தி என்றே அறிந்து திருமணம் செய்து கொள்கின்றான், அப்புறம் தர்பார்ல பக்கத்துல உட்காந்து வச்சுக்கணும், நீ குரத்தி என் அருகில் அமராதின்னு சொல்லக்கூடாது. குரத்தி என்று அறிந்தே கல்யாணம் பண்ணிக்கிறார், குரத்தி மேல ஆசைப்பட்டு. அப்புறம் எங்க போனாலும் அவர் என்ன பண்ணணும், குரத்தி அழிச்சுக்கிட்டு தான் போனோம், தேர்ல போகும்போதும் நாட்டை ஆக்கும் போதும், அப்ப மட்டும் பக்கத்துல இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல என் அறிவிலாமையை கண்டு ஆண்ட பிறகு என்னை அந்த அறிவிலாமை என்ற என்னுடைய இயல்பான குற்றங்களை நீ காரணம் கட்டி நீ விளக்கக்கூடாது. பெருமான் குற்றங்களை காரணம் கட்டி விளக்கவில்லை, இருந்தாலும் பெருமான் விளக்குவதாக நினைத்துக் கொண்டு இவர் சொல்கின்றார். ஆகவே அது விடையவனே என்பதற்கு சரையவன் என்பதற்கு பொருள், அது விரல் வேங்கியின் தோல் உடையவனே என்பதற்கு அதான் பொருள். கொடிய புலியினுடைய கொடுமையை நீக்கி அதனை அணிவதைப் போல என்னுடைய குற்றத்தை நீக்கி நீ குணம் கொண்டு பாராட்ட வேண்டும், குற்றத்தை நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும், என்னை இந்த குற்றத்தோடு நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று அவர் விண்ணப்பிக்கல. ஏன்னா மிகந்த தாராயின்றுதான் கேட்கின்றார், இந்த குற்றத்தை கடிந்தே நீ ஆட்கொள்ள வேண்டும், அது ஒருத்தால் ஒன்றும் போதுமே என்றும் இந்த குற்றத்தோடே நீ ஏற்றுக்கொண்டு நான் கேட்பேன். ஆனா குருநாத் அப்படி கேட்கல, இந்த குற்றத்தை கடிந்தே என்னை ஆட்கொள்ள வேண்டும், அடியார் எந்த ஒரு மெயின்பினை கொண்டிருந்தார்களோ அந்த மெயின்பு எனக்கு வேண்டும் என்று. ஆமா, அது இன்னொரு சம்பிரதாயம். அதனால்தான் ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு என்பதுதான் சொல்றாரு வள்ளுவர், வழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடும். துறவிகளை எவ்வாறு அடையாளம் கொள்வது கண்டுகொள்வதுன்னா, உலகியல் மக்களைப் போல அவர்கள் வந்து சிகை கொண்டிருக்க மாட்டார்கள். பழங்காலத்தில் எல்லாருக்கும் குடிமை உண்டு. அவன் துறவு மேற்கொண்டான் என்றால் ஒன்று தடை வளர்ப்பான் அல்லது சிகை எடுத்து விடுவான், அதான் துறவி கிடையாளம். நீ துறவி என்பதை காட்டுவதற்கு மழித்தலோ நீட்டலோ பத்தாது, உலகம் பழிக்கின்ற அந்த காவலுக்கும் இருக்கக்கூடாது. துறவி உண்மையான துறவியா இருக்கு, அவன் பொய்யொழுக்கம் கொண்டவனா இருக்கக்கூடாது. ஆகவே சடையவனே கலர்ந்தேன், பெருமானை நீ கைவிட்டு விடாது என்ற எண்ணத்தினாலே நான் வெளிந்தேன், கலந்தேன் எம்பிரான் என் தலைவனே என்னை தாங்கிக் கொள்ளே. இவ்வாறு மனம் தளர்ந்து போன என்னை நீ சடையிலே அந்த வெவ்வேறு பொருளை தாங்கியதைப் போல திருவடியிலே என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும். மனம் உடைந்து போகின்ற என்னை, மனம் உடையாத வண்ணம் என்னை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். என்னை உடையானே என்று சொல்வார், என்னை வந்து சொல்லியிருக்கார். உடையானே என்றால் உடையவன் என்பது ஒரு பொருள், உடையவனே என்று சொல்லாமல் உடையானே என்று சொல்கின்றார். அதுக்கு என்ன காரணம்? என் உள்ளத்தை உடையானே, என் உள்ளத்தை உடைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிடாதீங்கய்யா, என் உள்ளத்தை உடையானே, என் உள்ளத்தை உடைக்கின்ற வண்ணம் அந்த கருணையை காட்டாது இருக்க மாட்டான் பெருமான், அந்த கருணையை காட்டி விடுவான். உள்ளம் உடைந்து போகாத வண்ணம் கருணையை காட்டி விடுவான். ஆகவே என்னை அவன் உடையான், என் உள்ளத்தை அவன் உடைக்க மாட்டான். தலந்தே நெம்பிரான் என்னை தங்கிக் கொள்ளே, கொள்ளேர் பிளவகலா தடங்குங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லே நினும் விடுதி கண்டாய் பின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் மல்லேன் உத்தர கோசம் அங்கைக்கரசே கள்ளேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே. பெண்ணின்பம் கருதி பெருமானை விட்டு பிரிவது என்பது ஒரு நிலை. அந்த நிலை இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களுக்கும் உண்டு. அது காரணம் வாசனை மலம். பிரத்யத்துல பிசிக்கலாவே ஒரு பெண்ணோடு வாழ்கிறார்கள் என்பது பொருள் இல்லாது. பெண்ணின்பத்தை உள்ளத்தால் கருதினாலும் அந்த தீங்கு வந்துவிடும். ஒரு பெண்ணோடு வாழ்ந்தால்தான் அந்த தீங்கு வரும் என்பதில்லை. அது வாழ்வதாக நினைத்தாலும் அந்த தீங்கு வந்துவிடும். இது பொதுவாக எல்லா பாவங்களுக்கும் சொல்லப்பட்டது. அதுல மிகப்பெரிய தீங்கு வந்து இந்த பெண்ணின்பத்தை மனதால் நினைப்பினால் வரும். இது மனதால் நினைப்பதுதான் இங்கு சொல்றார். அது அடுத்த பாடல்ல விளக்கமா சொல்றார். காரூரு கண்ணியர் ஐம்பலம் ஆற்றங்கரை மரமாய் வேறு வேணை என்ற இடத்துல அது விளக்கி சொல்றார். ஒரு பெண்ணோடு வாழ்வதனால் வருகின்ற துன்பத்திற்கு இணையாக நினைப்பதனால் வரும். ஆற்றங்கரை மரம் சொன்ன ஆற்றங்கரையில மரம் வளருது. கரையில வளர்வதனால கரைக்கு உள்ளடங்கி தானே ஆறு போகுது. வெள்ளம் வரும்பொழுதுதான் கரையை மீறும். பொதுவாக கரைக்கு அடங்கி போகும். தண்ணீரில் இருக்கின்ற பாசையை போல் இல்லாமல் கரையில இருக்கின்ற மரமாக இருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரிகின்ற மரத்தினுடைய அடிப்பாகமானது நீரினால் நினைக்கப்படாது. அதுபோல சில துறவிகள் வந்து இல்லறத்தை துறந்து வாழ்வார்கள், பெண்ணை துறந்து வாழ்கின்றார்கள். ஆனால் மனதினாலே பெண்ணின்பத்தை கருதினார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து பாவத்தை செய்கிறார்கள். எதை போல கரையிலே இருக்கின்ற இந்த மரமானது அதன் அடிப்பாகம் நீரினால் நினைக்கப்படாது, நீர்ப்பசையற்று காய்ந்திருந்தாலும் கூட அது வேறு எங்கு விடும்? வேர் விடுகின்ற வேரானது நீர்நிலைக்கு அருகிலேயே இருப்பதனால அது பூமியில தொலைவிலே பூமியிலே வேர் விடுகின்ற ஒரு மரமானது நீரினை தேடி நீண்ட தொலைவிற்கு செல்வதை போல சிரமப்படாமல் அருகிலே இருக்கின்ற நீரிலே நேரடியாக சென்று நீரினை எடுத்துக்கொள்ளும். எளிதிலே கிட்டுகின்றது. இப்ப நினைப்பளவிலே அந்த இன்பத்தை ஒருவன் கருதுகின்ற ஒருவன் என்ன பண்றான்னா பிரயாசைப்பட்ட அந்த இன்பத்தை அடைகின்றவரை விட சீக்கிரம் அழிகின்றான். இதே போல அந்த இந்த நீரினை வேறினாலே இந்த மரமானது சில நாட்கள் கழித்து அடியற்ற மரமாக விழுந்துவிடும். எப்படின்னா இந்த ஆற்றினுடைய நீரானது கரையினை உள்பகுதியிலிருந்து அரித்துக்கொண்டே இருக்கும். அரித்துக்கொண்டே இருந்து என்ன இந்த மரமானது சாய்ந்து விடும் என்று பார்க்கின்றோம். அல்லது ஆற்றிலே ஒரு வெள்ளம் வந்தாலும் ஆற்றிலே வருகின்ற வெள்ளத்தினாலே தொலைவில் இருக்கின்ற மரம் சாயாது. ஆனால் ஆற்றிலே வருகின்ற வெள்ளத்தினாலே ஆற்றங்கரையிலே வேறூன்றிய மரம் சாய்ந்துவிடும். ஆகவே ஆற்றங்கரையிலே வேறூன்ற கூடாது. ஆற்றங்கரையிலே வேறுன்ற கூடாது என்பது என்ன? மனதினாலே இந்திரிய சுகம் நினைக்க கூடாது என்பது. அப்ப மனதிற்கு என்ன மனவள கல்வி என்பது என்ன? மனதினை வந்து இறைவனுடைய திருவடியை நினைப்பதற்கே பயன்படுத்த வேண்டும். மனதினை உலகின் இன்பத்தை நினைப்பதற்கு பயன்படுத்துதல் அறவே தவறு என்பது இந்த மூன்றாவது பாடல்ல குருநாதர் சொல்றார். ஆகவே மூன்றாவது பாடலை வைத்துக் கொண்டுதான் திருவாசகம் முழுக்க நம்ம பார்க்கணும். அப்பொழுது மனதினால் நினைப்பதும் கெடுதல். இப்ப மனதால் நினைப்பது என்பது எந்த நிலையில வருகின்றதுன்னா வாசனா மலத்தினாலே வருகின்றது. ஏற்கனவே பல பிறவிகளிலே துய்த்த இன்பம் என்பதனால குருநாதனுடைய அருளை பெற்ற பிறகும் கூட குருநாதன் திருவடியையே இடைவிடாது பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவனை தவிர சிறிது நேரம் அந்த திருவடியை விட்டு பிரிந்தாலும் இவன் எப்போது விட்டு பிரிகின்றான் என்பதை பார்த்து கொண்டு அந்த அசுரனாகின்ற அந்த வாசனா மலம் என்ன பண்ணும்? இவனை தாக்கும். அதாவது நம்ம வந்து நம்ம எப்போதும் பாதுகாவலோடய இருக்கணும். அதாவது மாலர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தான மரண தொழுமே தொழுமே என்பது அந்த வந்து வியங்கள் வந்து தொழ வேண்டும் என்ற கட்டளை எங்கு. அப்ப குருநாதனிடமிருந்து ஐம்பது உபதேசம் பெற்று மரணிக்கும் பெற்ற ஒரு உயிர் தொடர்ந்து சாதனை செய்ய வேண்டும். சாதனை செய்வது என்று என்னன்னா கோயிலில் இருக்கின்ற லிங்க திருமினை வழிபட வேண்டும். இறைவனுடைய பூசையும் அடியார் இணக்கத்தையும் விட்டு ஒரு கண நேரம் கூட பிரியக்கூடாது. இறைவனை பூசை செய்வதையோ அடியார் சங்கத்தையோ ஒரு கண நேரம் பிரிந்தாலும் கூட அந்த கேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த வாசனா மலம் என்பது எப்போது இவன் இந்த பாதுகாவல் இன்றி இருக்கின்றான், எப்ப இவர் வந்து புல்லட் ப்ரூஃப் கார்ல இருந்து எப்ப இவர் இறங்குறாரு ட்ரிக்கர்லயே கை வச்சிருப்பான். இனிமே புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் போயிட்டு இருக்காரு. யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட். ஆனா ஒசாம ஹுசேனோட இவர் ஒசாமா பின் லடன் ஆளங்க இருக்கா. அவர் என்ன பண்ணுவாரு? இவர் எங்க போனாலும் நிகழ் போல வச்சு அவர் ட்ரிக்கர்ல கை வச்சுட்டே இருப்பாரு. இவர் வந்து அதான் தவம். எப்போதும் இறைவனை கருதியே இருப்பதை போல கொலகாரர் இருக்குதா அதிக சிந்தனை. அவங்க என்ன பண்றாங்க? ட்ரிக்கர்ல கை வச்சுட்டே இருப்பாங்க. இவர் எப்போது கார்ல இருந்து இறங்குறாரோ டக்குன்னு சுட்டுவாங்க. ஒரு நிமிஷம் கார் கதை திறந்தாலும் சுட்டுவாங்க. அதே போல இந்த வாசனா மலம் தாக்கும் என்பதுதான் நம்ம திருவாசனம் காட்டுகின்றது என்று பார்க்கின்றோம். இந்த பெண்ணின்பத்தையும் மனதால் கருதக்கூடாது. அவ்வாறு கருதுகின்ற நிலையிலே பெருமானை கைவிடுவது என்பது சரிதான். இருந்தாலும் பெருமானே நீ என்னை கைவிடக்கூடாது என்பது என்னுடைய விண்ணப்பம். வில்லே நினும் விடுதி கண்டாய், அந்த பெண்ணின்பத்தை நான் விட்டு ஒழிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் கூட மனதால் கருதுவதை விட்டு ஒழிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் கூட பெருமானே உன் கருணையினாலே என்னை நீ கைவிடாது காக்க வேண்டும். என்ன காரணம்னா குற்றம் புரிவோருக்கு கருணை செய்வதுதான் பெருங்கருணை. குற்றம் புரியாதவருக்கு கருணை செய்வதா கருணை? தப்பு செஞ்சவன மன்னிக்கிறதான மன்னிப்பேன், தப்பு செய்யாதன மன்னிக்கிறது மன்னிப்பு கிடையாது. ஆகவே நீ என்னை விடக்கூடாது. அதற்கு இரண்டு காரணம் என்ன? நீ விழுத்துழும்பின் உள்ளே, அது முதல்ல வரைக்கும் நீங்க அர்த்தம் உங்களுக்கு தெரியும், சொல்லு. நீ விழுத்தொழும்பின் உள்ளே, பெருமானுடைய விழுமை என்பது பெருமை. பெருமானுக்கு தொண்டு செய்வதுதான் வந்து உண்மையிலே பெருமை. நம்ம எல்லாம் வந்து மனைவி மக்களுக்கு எல்லோருக்கும் உலகில வந்து ஆபீஸ்ல ஆபீஸருக்கு எல்லாருக்கும் தொண்டு செய்யறோம். அதெல்லாம் வந்து நம்முடைய அறியாமை காரணமா செய்யணும். நாம் செய்யாவிட்டாலும் அவர்கள் தேவைகளை அவர்கள் வேறு விதமாக பூர்த்தி செய்து கொள்வார்கள். இறைவனுக்கோ தேவையே கிடையாது. நாம் ஒருவருக்கு தொண்டு செய்வது, நமக்கே தொண்டு செய்வது என்று ஆகும் என்று சொன்னால் அது குருநாதருக்கு செய்கின்ற தொண்டுதான். நாம் ஒருவருக்கு தொண்டு செய்யறோம், அது உண்மையிலேயே நமக்கே நாம் செய்து கொள்கின்ற தொண்டு என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது சிவம் வந்து குருவா வருகின்றது. அந்த குருநாதருக்கு செய்கின்ற தொண்டு தான் உண்மையாக நமக்கு நாமே செய்கின்ற ஒரு தொண்டு. ஆகவே நீ விழுத்து மேன்மையான தொண்டுன்னு சொன்னார். நீ விழுத்தொழும்பின் உள்ளேன், பெருமானே உன்னுடைய பெருமையான தொண்டை செய்வதில் அந்த தொண்டு செய்வதை நான் கைவிடவில்லை. புறமல்லேன், அதற்கு வெளியிலும் இல்லை. ஆகவே இனி என்னை வந்து காக்க வேண்டும். பாடல விளக்கமா நான் சொல்றேன் என்று விண்ணப்பிக்கின்றார். தொடர்ந்து நாளைக்கு
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: கொங்கு நாட்டு தலத்து இறைவனின்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வீடல் ஆலவாயிலாய் போய நீர் வளங்கொழும். பாடிப்பவர் திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பழம்பஞ்சுர பண்ணிலை அமைந்த திருப்பதி எங்கள் மொத்தம் 7. அதில் முதலாவதாக இடம்பெறுவது ஊர்தொகை பண் வரிசைப்படி 47 திருப்பதிகள் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 39வது திருப்பதிகம் திருப்புலம்பல். திரு ஆரூரில் அருளிய இப்பதிகம் சிவானந்த முதிர்வு. இப்பதிகத்திற்குரிய பண் ஆனந்த

குவி முளையால் கூறாவென் நீராடி, கூறாவென் நீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூர், ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையாரே அடியேனின் ஓங்கையில் சூழ் திரு

விடையானே விரி பொழில் சூழ் பெருந்துறையாயடியேன் நான் விடையானே விரி பொழில் சூழ்

முந்தியப்பா அறிவிலாதையனை புகுந்து ஆண்டு உண்டு அறிவதை அருணி. இதுவரைக்கும் நான் தெரியாததை தெரிய வேண்டுவதே அருளினா. என்னென்ன அருளினா? அறிவதை அருணி. ஆன்மா எதை அறியணுமோ அதை அருளினாராம். அது எது? திருவாசல் இருக்கு, நானே உதவும் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன். அதான். அப்ப ஆன்மா அறிய வேண்டுவது எது? திருவைந்தெழுத்து, திருவந்தெழுத்து. அதனாலதான் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிற என்று தொடங்குகிற. அதனால அறிவதை அருளி. இந்த ஆன்மா எதை அறிய வேண்டும்? திருவைந்தெழுத்தாகிய திருமந்திரத்தை அறிந்து நாளும் போற்ற வேண்டும். அந்த அறிவதை அருளி. இன்னும் என்ன செய்தாய்? மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை. மேல் நெறியலாம். என்ன மேல் நெறி என்று கேட்டால், இந்த உயிரானது இது இந்த உடம்பை விடுத்து மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். அதான் மேல் நெறி. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன். அந்த வீட்டு நெறியாகிய மேல் நெறி அல்லவா? மேல் நெறியலாம் புலமாக்கிய இந்த ஆன்மா உயர்ந்த நிலை. அந்த உயர்நிலைக்கு மேல இனி ஒரு நிலை இல்லை அல்லவா? அந்த நிலையெல்லாம் எனக்கு விளங்கும்படியா செய்தியப்பா? அப்போ அறிவே இல்லாத என்ன? திருப்பெருந்துறையில இந்த ஆன்மாவுக்குள்ள பூந்து ஆண்டு கொண்டு எனக்கு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கியேப்பா வழங்க வைத்தியே. இதான் நன்றி உணர்வு. நன்றி உணர்வு இல்ல. மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை. அதனால என்ன கிடைச்சது பானாரு? பந்தனை அறுப்பானை. என்ன பந்தனை? என்ன பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் அரியணி. அதெல்லாம் சிவபுராணத்தை விடக்கூடாது. என்ன சிவபுராணம் அவ்வளவு அருமை. அதனால எங்க சுத்தி ரெங்கர செய்தின்னு மாதிரி எங்க சுத்தி சிவபுராணத்தை விழுந்துருவோம். பந்தனை அறுத்து சீக்குவல் டு பாசமாம் பற்றறுத்து. நம்ம ஊரே வேணாம், நமக்கு நம்ம ஊரே தெரியுமே. திருவாசல உரங்களுக்கு யோகியதை இருக்க நமக்கு கிடையாது. பெரியவங்க வாக்குக்கு பெரியவங்களே உரை, அது மணிவாசகருக்கு மணிவாசகரே உரை. அதனால அப்ப எப்படின்னு கேட்டா, அந்த மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை. பந்தனைனா பாசக்கட்டு. அந்த பாசமாம் பற்றறுத்து பாடிக்கும் ஆரியம் அப்படி பந்தனை அறுப்பானை. இந்த ரெண்டு வரிகளும் அப்படியே பெருமானுடைய அந்த அருட்கருணை. அது பிரிவிலாத இன் அருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பெணனெங்கே. பிரிவிலாத இன் அருள்கள் பெற்றும். இது மட்டுமா பெருமான் கொடுத்தா? வேற என்ன செய்தான்? பல்வேறு அருளி செயல்களை உனக்கு கொடுத்தானடா. கொடுத்தானே என்ன சாமி அருளி செயல் கொடுத்தார்? இதுக்கெல்லாம் லட்சியம் கிடையாது. அகராதி பார்த்து விளங்காது. திருவாசகத்திலேயே காலில் விட வேண்டிதான். மேல் நெறியலாம் புலமாக்கினான். அது எது? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அது மேல் நெறிங்கிறது வீட்டு நெறி. சரி, பந்தனை அறுப்பானை பாசமாம் பற்றறுத்து பாரித்தான். சரி, ஆக நமக்கு இந்த உலகியல் பாசங்களை நீக்கிறான். சரி, அடுத்தது இன்னுமே என்னென்னமோ அருள்கள் புரிந்தானோ அது என்னது? அச்சோபதியத்துக்கு போகணும். சித்தமலம் அருவித்து.

அதெல்லாம் அப்ப சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி தன்னை ஆண்டதெல்லாம் மேல் என்ன அருமையான அந்த இன்னர்கள் பிரிவிலாத இன்னர்கள் பெற்றிருந்தும் இவ்வளவு தூரம் பெருமான் கருணை செய்து உன்னை தூய்மைப்படுத்தியிருக்கிறான். அப்படி இருந்தும் மாறாடுதி பிணனஞ்சே, என்ன மாறாடுது? அந்த மேல் நெறிக்கு மாறாக இந்த உலகியல் நெறியிலேயே நிக்கணும் நினைக்கிறான். இது உலகம் சுற்றம் அரசு போக்குவரத்து இத்தியாதிகள் கஜானா அப்படிங்கிறது. இதுல போய் கீழே கீழே விழுதியதா? மேல் நெறிக்கு வந்து நீ ஏன் அங்க போற? மாறாடுதி பிணனெங்கே. அதனால் கிரியலாம் மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே. நீ ஒரு ஆள் இருந்துட்டு நெஞ்சாகியே நீ கிரியலாம் என்னென்ன உலகத்துல தவறு உண்டோ அத்தையும் தவறு செய்ய முடியாத அமைப்பில் வைத்து என்னை கெடுத்தே விட்டப்போ என்று சொல்லி தன் நெஞ்சை நோக்கியே சொல்லுகிறார். முன்னே சொல்லிட்டேன், அவர் நெஞ்சல்ல நம் நெஞ்சு. அது தான் பிறருடைய நெஞ்சு சொன்னா வருத்தப்படுவாங்க, தன் நெஞ்சுக்கு தான் சொல்லிட்ட வருத்தப்பட மாட்டான். ஆனால் நமக்கு இதான் பாடம், நமக்கு பாடங்கள். எனவே இப்படி எல்லாம் அந்த நந்தி உணர்வை நினைத்து இந்த பாடலில் வருந்துகிறார் மணிவாசகர். அடுத்தது மாறி

ஏண்டா அங்க கோயிலுக்கு போய் ஒரு வளமா வந்துட்டு வரலாம் சிவபிரானம் சொல்லிட்டு வரலாம்னு சொன்னா இது வந்து இல்ல இல்ல இந்த ஒலியும் ஒலியும் பாக்கலாம் அல்லது மட்டை எடுத்து அடிக்கலாம் இன்னைக்கு கேம் அடாராடா அப்படின்னு அவன் ஆடுறான் ஓடுறான் அவனுக்கு நல்ல எக்ஸசைஸ் உனக்கு என்ன எக்ஸசைஸ் உட்கார்ந்து இருந்துகிட்ட நீ அந்த மாதிரி செய்ய உன்னை பாராட்டுவோம் நீ கேம் எடு வெற்றி பெறு உன்னை பாராட்டுறோம் ஏன் உன் நல்ல அருமையா உடம்புல வேலை செய்யற நல்ல விளையாடுனே உனக்கு உடம்புக்கு நல்ல சத்து அதையே பார்த்துக்கிட்டு கை தெரியவே இருந்து ஏ இட்லி தின்னுடா அப்படின்னு சொன்ன இங்க வச்சிட்டு போ வச்சிட்டு போ அப்படிங்கிற வச்சிட்டு என்ன பண்றான் இட்லி எடுக்கிறான் திங்கிறான் அப்புறம் திரும்ப தொட்டுக்கிறான் சட்டின்னு நினைச்சு கீழே மண்ணை தொட்டுக்கிறான் ஏன்னா அங்க கேம் திருவள்ளுவர் சொன்னார் 10ஆம் அதிகாரம் இனியவை கூறல் 20ஆம் அதிகாரம் பயனில செய்யாமை என்றார் இந்த பயனில்லாத செய்யாதரான் 20ஆம் அதிகாரம் தான் அமெரிக்காவில் இருக்கு ஆங்கில பழமொழியே இருக்கு இங்கதான் மட்டை தூக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு இருக்கிற அங்க பார்க்க மாட்டான் இல்லவா அவன் உடம்பு நல்லா இருக்கு நீ எல்ல நீ போய் ஆடப்பா உன்னை பார்த்து கை தட்டுறேன் கேம் எடு ஏய் நம்ம தம்பி போய் பாரா அருமையா நல்லா ஒரு 2 மணி நேரம் ரத்த வேர்வை செய்யறான் நான் அந்த கேம் எடுத்திருக்கான்னு நாங்க பாராட்டுவோம் எந்த எக்ஸோ ஒய்யோ எக்ஸ்ஆர் ஒய் நமக்கு என்ன வந்திருக்கு அதனால இப்படி மாறி நின்று என்னை எது நல்லதோ அதை விட்டுட்டு எது அல்ல நல்லதோ அதெல்லாம் போய் நிக்கிறியப்பா நெஞ்சி மாறி நின்று என்னை கெட நான் கெடும்படியாக கிடந்தனையை நீ என்ன பண்றேன்னு கேட்டா நான் அந்த தப்பு வழிக்கு போற வரைக்கும் நீ என்னை அப்படியே பக்கத்திலேயே இருந்து அந்த போ சொன்ன பிறகுதான் நீ என்கிட்ட வர்ற அது வரைக்கும் அப்படியே கிடக்குதான் ஏன் நீ திருவுன்னா நான் திருவுற அப்புறமேல் நீ போன நீ திருவு சரிடா திருவுற திருவு பாரு அப்புறம் அது வரைக்கும் நெஞ்சிருக்கான் அப்புறம் தான் எங்கேயாவது போவோமா ஏன்னா நீ என் திருவுறேன்னு சொல்லிட்டு திருவாம இருந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு திருவாசத்தை படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போச்சு எனக்கு அதனால அந்த மாறி நின்று என்னை கெட கிடந்தனையை அந்த மாதிரி உன் கருத்துக்கு நான் வர்ற வரைக்கும் நீ எங்கிட்டே இருந்து பிராணம் வாங்கிட்டியடா கிடந்தனையை எம் மதியிலி மட நெஞ்சே நெஞ்சல் வச்சுன்னு சொல்றாரு தேறுகின்றிலம் இனி உன்னை நான் நம்பினேன் இது வரைக்கும் எப்படியாவது நெஞ்சு கரையேறும் நாம இதை வச்சு கரையறலான்னு பார்த்தேன் இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன் நம்பருக்குரியர வீரர் அல்லர் இல்ல நம்பருக்குரிய வீரர் அல்லர் நீ நம்புதற்குரியவன் அல்ல தேறுகின்றிலம் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல் நீரு திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனையாயினும் நெக்கிலை அருமையான வாக்கு பெருமான் குருநாதனாக எழுந்துள்ளும் போது என்ன ஆயிருக்கு குருநாதனாக இருந்து அல்ல குரு அதுல எப்படின்னா ரொம்ப அருமையா குருநாதன் என்ன செய்யிருக்காரு கேட்டா நெத்தி திருநீட்டை 2 விதமா இடலாம் ஒன்று இப்ப நாம இருக்கிற மாதிரி இன்னொன்று மாலை நேரத்தில் கிழக்கோ வடக்கோ நோக்கி குருமூர்த்தி என்பால் உபதேசமும் பெற்று என்ன பண்ணும் அப்படி வச்சு இப்படி முதல்ல இப்படி வச்சு 16 இடங்களில் இடணும் தெரியும் அது குழைத்திடுவது விபூதி குழைத்து அது மாதிரி பெருமானே குழைத்திட்டு இருக்கான குழைத்திட்டு அதனால இவரை ஆட்கொண்ட போது இவருடைய பெருமான் திருமேனி தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுல சிவப்பா இருக்காரு நல்ல அருமையா திருநீரை இப்படி இருக்காரு எப்படின்னா வெறும் தூளாக அந்த பொடியாக அணியாமல் குழைத்திட்டு இருக்காரு இப்படி பார்த்தாலும் இவருக்கு அதே அந்த தோல்ல அப்படி இருக்காரு இத பார்த்துருக்க பெருமானுடைய தோல்ல நல்ல அப்படி நீர் இருந்தது அப்படி அழகா தெரியுது சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு கண்டனை பாத்தியாடா குருநாதனே எப்படி இருந்தான் அன்னைக்கு அவன் திருமேனி அவனுடைய திருமேனியில அருமையா திருநீர் அணிந்திருந்த கோலத்தை பாத்தியே அத பார்த்த பிறகாவது கூட நெக்கிலை உருக வேணாம் உருக வேணாம் இன்னைக்கு என் கண்முன்ல நிக்குதேடா அந்த குருநாதனுடைய தோற்றம்
நம்ம மதுரை ஆதீனம் இதுக்கு முன்னிருந்த ஆதீனம் பெரும்பாலோருக்கு தீட்சை கொடுத்து கொடுக்கறதுக்கு முன்ன ஒரு மணி நேரம் பேசும். அது மாதிரி இப்ப யாரும் செய்யலதான். எதற்கு திருநீரிடனும் அவங்க கொலை செய்யப்பட்டனும் இங்க திருநெல்வேலி மாவட்டம் அல்லவா, அதனால அது அது அவங்களுடைய பாணி அப்படி இருக்கும். நீ யாரு ஆரோக்கிய சாமியா, நீ என்ன மரியசா, அந்த ஆரோக்கிய சாமி மரியசாமிக்கு எல்லாம் தீட்சை கொடுத்தவர் அவர் தான். ஆகவே இப்ப நீரு நின்றது கண்டனை ஆயினும் யார் மேல, சிவன் அவன் திரள் தோல் மேல். நீங்க பிரிச்சு படிச்சிட்டீங்கன்னா திருவாசத்து ஒரே வேண்டியதுல சிவன் அவன் திரள் தோல் தோல் இப்படி இருக்குனாரு நல்ல கொடுகொழுன்னு இருக்குமா, சிவபெருமான் தோல். அது என்ன இருக்கும், நீரு கண்டனையாயினும் அருமையாக திருநீரணிந்திருக்கும். அதை பார்த்து கூட அந்த குருமூர்த்தியினுடைய திருவடிவை பார்த்து அவருடைய திருமேனியை பார்த்த பிறகு கூட நெக்கிலை உருக வேணா, இக்காயம் கீறுகின்றிலை. அவரை அப்படிட்டுமே அந்த குருநாதன் என்னைக்கு பார்க்க போறோம் என்று நினைச்சு தன்னுடைய நெஞ்ச கிழிச்சுக்க வேணா, செயலியடா செயலி நெஞ்சம் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசு. சரி உனக்கு கேடுகாலம், அதனால நீ என்ன பண்றது அல்லவா, கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லே நீ. இந்த மாதிரி செய்யறது என் காதால கேட்கறது கூட எனக்கு சங்கடமா இருக்கடா அப்படிங்கிறார். பாவம் இவ்வளவும் தன் நெஞ்சு வைத்தே சொல்றாருன, நெஞ்சு வைத்தே சொல்றாரு. அவர் நெஞ்சா அப்படி இருந்தது இல்லையே. கிற்றவா மனமே

மனமேப்பா, எது செய்யணுமோ எது செய்யக்கூடாது தெரியாம கிடக்கிற மனமே, கெடுவாய், இப்படி இருந்தா நீ கெட்டு போயிடுவேன். உடையான் அடி, நம்ம என்னையெல்லாம் நம்ம எல்லாம் அடிமையாக உடையவன், ஆளாக உடையவன் பெருமான். அப்படிப்பட்டவனுடைய திருவடிக்கே நாம் அன்பு செய்கின்ற நாயேனை விற்றலாமிக ஆழ்வதற்கு உரியவன் அடியப்பா. இப்ப நம்ம உயிரையே விற்று கொள்வதற்குரிய பொருள் இருக்கா? கிடையாது. பணத்தை கொடுத்து விற்று நம்ம நிலத்தை வைக்கலாம், வீட்டை வைக்கலாம், மாட்டை வைக்கலாம், கன்றை வைக்கலாம், இப்படி வைக்கலாம் அல்லவா, அதை வச்சு விற்கலாம். ஆனா நம்ம நம்முடைய உடம்பையே விற்று இன்னொன்று கொள்வதற்கு ஒன்று இருக்கா? இல்லை. அப்படி உண்டென்றால் அது பெருமான் தான். நீ நம்ம விற்றலாம் மிக ஆழ்வது, இந்த உட உயிரையே வித்துட்டு கூட இன்னொன்னு வாங்கணும்னு அந்த உயிரினும் சிறந்த பெருமான், அவனை வாங்கணும்டா. அப்படி இப்படி விற்றும் விற்றும் வாங்க வேண்டும் பெருமான். இந்த உயிரையும் விற்று வாங்க வேண்டிய ஒரு பொருள் உண்டென்றால் அது இறைவன் தான் என்று சொன்னார் திருவள்ளுவர். அங்கிருந்து வர்றார். இப்படி ஒரு குரல், இன்னொரு குரல் தெரியுமாடா ராஜா அப்படின்னார். என்ன

திரும்ப நமக்கு ஒரு சாவு வருமானால் அந்த சாவினை விலை கொடுத்தும் வாங்கலாம் என்று சொன்னார். நம்ம இப்ப பிறந்ததே காத்ததே அவங்க தானே, அவர்களுக்காக இந்த உயிரை கொடுக்கணும்னு வரும்போது மிக மகிழ்ச்சியோடு கொடுத்து என்னுடைய உயிர் பற்றி பரவாயில்லை, நீங்கள் இருடி வாழணும், ஏன் இந்த உடம்பையும் உயிரையும் வளர்த்ததெல்லாம் நீங்க தான் என்று கருதி இறக்கணும்டா. இறக்க முடியாது போச்சே இந்த சனி எனக்காவ அப்படின்னு என்ன கூப்பிட பிறந்தார்கள் நீர்மல்க சாயில் இன் சாக்காடு இறந்து கோல் தக்கதுடைத்து. அந்த மாதிரி சாக்காட்டை பிச்சு எடுத்தாலும் பெறணும். திருவள்ளூர்ல அதுபோல மணிவாச கட்டணம் சொன்னாரு, இந்த உடம்பை இந்த உயிரை இந்த இரண்டையும் ஒருத்தருக்கு விற்று அந்த விற்றாலும் பரவாயில்லை, அதற்கு மாறாக ஒன்று பெறலாம் என்றால் அது இறைவன் ஒருவனே ஒருவனே. ஏன் இந்த உடம்பு உயிரெல்லாம் அவன் தந்ததுதானே, நீயா வாங்கிட்டிய கிடைக்கும், அதனால இதெல்லாம் வித்தாலும் அதை பெறணும். அந்த திருக்குள் இப்படி ஞாபகத்துக்கு வராம இருக்கும், இருக்குமா? இருக்க முடியாது. அதனால் இப்படியாக அதெல்லாம் இது இதை வச்சுக்கிட்டு இந்த இது இந்த பிறந்தார்கள் நீர்மல்கன்னு சொல்லி வச்சுட்டு கும்பகரணம் கிட்ட போனோம்னா அவ்வளவுதான், விடிஞ்சு போடும் காலையில. நம்ம அவன் தூங்கு மூஞ்சியை தவிர அவன் நினைச்சா விடிஞ்சு போடும், எழுவ முடியாது, எழுவ முடியாது. அதனால அறியாது அதுவும் அந்த இங்க சொல்லிட்டு போயிட்டான், இங்க அண்ணாச்சி கிட்ட பெற்றவன் விடையன பெயர்ந்து போயினான். கம்பர் கம்பர்ல அங்க போன உடனே போர்க்களத்துக்கு போன உடனே தம்பி வந்துட்டான் விபீஷணன், அண்ணா பெரிய அண்ணா தான் கேட்காத அண்ணா, நீங்க கேட்கற அண்ணாச்சே, ஏன்னா நீங்க அது மாதிரி தவறுடையதுக்காக நீ வந்தீங்க, எனக்கு கொடுத்த அந்த செல்வம் எல்லாம் இலங்கையெல்லாம் நீங்க வச்சுங்க அண்ணா, நீங்க வேணாம்னா அந்த பெரிய அண்ணா பெரிய அண்ணனுடைய எண்ணம் சரியில்லை, அந்த அண்ணாவுடைய எண்ணத்தை விட்டுடணும் என்று சொன்னார். நீர்கோல வாழ்வை நெச்சி நெடிது நாள் வளர்த்து பின் என் போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கோடாது அங்கு போகேன். இந்த கேவலம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உயிர் இருக்க போப்போ, அதுக்காக நீ தந்த உனக்கா அவர் தந்திருக்கார் இலங்கை வாழ்வெல்லாம், அந்த வாழ்வை எனக்கு நீ கொடுத்ததுனால எவ்வளவு நாள் தான் வாழப்போகுது, தண்ணீர் எழுதின கோலம் போலடா, அதுக்காக நெடிது நாள் வளர்த்து. நம்ம அப்பா எல்லாம் இளமையிலேயே இறந்து போயிட்டாங்க, நம்ம வளர்த்ததெல்லாம் யாரு, ராவணா இல்ல ராவணா இல்ல, என்ன தம்பி சாப்பிட்டியடா கேட்டேன், சாப்பிட்டேன், எங்க மூஞ்சு சொல்லுலிய, மூணு இட்லி தான் தின்னியாக்கும், ஆமா போட இன்னும் நாலு இட்லி எடுத்துட்டா தின்னுடா, அப்படி நேடியது நாள் வளர்த்து. இன்னைக்கு கூட நான் போருக்கு வருகின்ற பொழுது தம்பி போய் வா என்று சொன்ன போது பெரிய பட்டன் நான் போடல, இந்த பட்டன் போடாம இருந்திருக்கிறேன், இங்க வாடா தம்பி, அடாராடா போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு, இப்பதான நல்லா இருக்குது, இந்த போர்க்கோலத்தையே செய்தவன் அண்ணன் தான், உயிர் ஓடாது அங்கு போயேன். பிறந்தார்கள் நீர்மல்க சாயிற்பின் சாக்காடு இறந்து போல் தக்கதொழி. எங்கே வெள்ளி திரையில் காண்க, கமராமன் பேசுறோம் இல்ல இல்ல, அதனால வெள்ளி திரையில் தான் பார்க்கணும். அப்படியாக விற்றலாமிக நாயேனை விற்றலாமிக ஆழ்வதற்கு உரியவன், என்னை விற்று கூட பெறுவதற்கு ஒன்று உண்டென்றால் அது எங்கள் பெருமான் தான். அப்படிப்பட்டவனுடைய வீரை மலர் திருப்பாதம் அழகு பொருந்திய நல்ல நறுமணம் பொருந்தியிருக்கிற அந்த திருவடிகள் முற்றிலாயிலிருந்தளிர் அருமை அருமை. பெரும்பாலும் திருவடிக்கு மலரைத்தான் சொல்வார்கள், மலர் போன்ற திருவடி என்று. இப்ப நம்ம தம்பி ஐயா வந்திருக்கிறாங்க, சித்த மருத்துவம் எல்லாம் தெரிந்தவர், ஆனா என் கல்லூரில் பயின்றவர். கடி ஏற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடி ஏற்கு முன்னின்றருள்பார் பெருமா முருகப்பெருமானுடைய அந்த திருவடி பட்டது. கடி ஏற்கும் பூங்கமல கால் முருகா உடைய திருவடி எப்படி இருக்கும், நல்ல நறுமணம் பொருந்தி இருக்கிற தாமரை போல இருக்கும்பா அந்த பூங்கமல கால்.

0: எப்போ என் முன்னாலேயே நீ காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் என்றார். ஒரு 74 முன்ன திருப்பனதால் கல்லூரியில் படிச்சிருந்தால் இந்த கந்தர்கள் என்பார் தலைகளையும் சொல்ல முடியுது. ஏன்? அதான் கடவுள் வாழ்த்து. முருகா முருகா. அதனால் அவனுடைய திருவடி அப்படி தாமரை எங்கேயுமே எல்லாம் இந்த மலர் போன்ற திருவடி என்றுதான் எல்லாம் சொல்வார்கள். ஏன் இதுல கூட போட்டி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போட்டி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போட்டி அருளுகனின் போகமாம் பூங்கலர்கள், போட்டி எல்லா உயிர்க்கும் ஈராம் இனையடிகள், போட்டிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் தாமர, இப்படி எல்லாம் பேசுறாங்களே. அதனால் எங்க அப்படித்தான் இருக்கும். ஆனால் இங்க என்ன சொல்ற, பெருமானுடைய அந்த பாதம் இளந்தளிர் நல்ல தளிர்கள். நீங்க எந்த எந்த மரத்திலையும் சரி, நீங்க வேப்பலே மற்ற எதுவாக இருந்தாலும் அந்த முதியலையை விட்டுட்டு அந்த தளிரை பார்த்தீங்கன்னா தனி அழகா இருக்கும். தளிர் ரொம்ப அருமையாக இருக்கு தளிர். அங்கேயும் அதான் சொன்னார், போட்டி அருளகனின் ஆதியாம் பாதமல, போட்டி அருளகனின் அந்தமாம் செந்தளிர்கள், செந்தளிர்கள். இது மாதிரி பெருமானுடைய திருவடியை மலர் என்று சொல்லுவதிலும் தளிர் என்று சொல்லுவது மிகச் சிலடங்கள் தான், சிலடங்கள் தான். அதில் அங்கும் சொன்னார் இங்கும் சொன்னார். இளந்தளிர்கள் இளமையான அந்த பெண்பாளாருடைய மேனிக்கெல்லாம் தளிர் போன்ற மேனின்னு சொல்லுவாங்க. தளிர் போன்ற மேனி என்று சொல்வதுக்கு காரணம் அந்த இளந்தளிர் எப்படி இருக்குமோ அது போல் அந்த வளவளவான அந்த மேனி இருக்குமா. திருவள்ளுவர் இந்த அவயவத்தை வர்ணிக்க மாட்டார், ஒரே ஒரு குரல்ல வர்ணிச்சிருக்கிறார். அது எது? இது ஒரு அர்த்தமா செய்யக்கூடாதா வச்சுங்களேன். ஒரே குரல்ல காமத்து பாடலாம், ரொம்ப நாசுக்கா. ஆனா ஒரு குரல் வந்து வேற ஒண்ணு எங்கேயும் போகல, ஏன்னா அவருக்கு இருக்கிறது ஒன்னே முக்கா வட்டி தானே. மற்றவங்களெல்லாம் மொழையெல்லாம் பாட்டு பாடினா இந்த மனுஷன் ஒன்னே முக்கா வரையும் எடுத்துக்கிட்டது, அதுல குண்டு செட்டுல குதிரை ஓட்டுது, ஓட்டி விட்டு அந்த குதிரை ஓட்டின அளவுக்கு வேற எவனும் ஓட்டல. திருவள்ளுவர் திருவள்ளுவரே என்று அடுத்த மாசம் வரைக்கும் பொறுக்காது. ஈரோட்ல அப்படி சொல்லுவாங்க, வேணா ஐயா சொல்லிருங்க ஐயா, அடுத்த மாசம் வரைக்கும் எங்களுக்கு அது கஷ்டமா இருக்குயா அப்படி பாருங்க. முறிமேனி முறி தளிர் முறிமேனி அவர் என்ன முத்தம் முறுவல் வெறிநாட்டம் வேலுண்கண் வேய்த்தோள் அவற்கு குரல் முடிஞ்சு போச்சு. எப்படிப்பா அவன் தலைவி இருப்பாங்க? முறிமேனி தளிர் மாதிரி மேனி, முத்து மாதிரி பற்கள், வெறி நாற்று நல்ல அருமையான மலர்கள் இருக்கிற நறுநாற்ற மாதிரி அது உடம்பே மனம் வீசும், தெய்வ மனம் வீசும். வேல் போல கண் இருக்கும், மூஞ்சில் போன்ற தோல் இருக்கும், அவதான் அவதான் என் மனைவி. முறிமேனி முத்தம் முருகல் வெறி நாற்றம் வேலுங்கன் வெய்த்தோல் அவட்டு பாட்டதுக்கு மேல இடம் கொடுக்கல. இப்படி வர்ணிக்கணுமே, புட்டிச்ச கேசாதி பாதம் பாதாதி கேசங்கிறானி திருவள்ளுவர் போகலி போறதுக்கு அவருடைய எடுத்துக்கொண்ட பாவினமும் சரியில்லை, அவருடைய மனநிலையும் சரி செய்யக்கூடாதா அப்படி மேம்போ அப்படி இருக்கணும். அது தொட்டு காட்டினா போகணும் அதெல்லாம். அதனால அகம்னு சொன்னா தமிழ அது யார் ஒரு ஒரு பெண்ணுடைய மேனியை சுவைக்கணும்னா கணவன் ஒருவன் தான் பார்க்கலாம், அவன் தான் சுவைக்கணும். நீ நானும் நிக்கிறது மக்கு பயில போல இவ்வளவுதான் நிக்கலாம். முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாட்டம் வேலுங்கன் வைத்தோ அவருக்கு கத்துக்கணுமே. இன்னைக்கு எவனாலும் எல்லாம் கவிதை பாடுறேன்னா நேரம் உட்காந்து திருவள்ளுவர் இதை வச்சு திருவள்ளுவர் தூச்சுக்கு படிக்கணும் நெட்டு பண்ணி பெருமானி ஏதோ கவிதை நினைக்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதம் என்று கேட்க வேணாமா? அவர் அல்லவா திருவள்ளுவர், என்னமோ செஞ்சார் நம்பினார் தமிழன் படிப்பான்னு நினைச்சார், இப்படி படிக்க மாட்டான்னு நினைச்சாருன்னா செஞ்சிருக்க மாட்டார். படிக்கலியே படிக்கலியே திருக்குறள். ஆகவே இங்க அருமையான தேனி தான். எப்படி முட்டிலாயிழந்தளிர். எது? அவனுடைய திருப்பாதம். அவனுடைய திருவடி எப்படி இருக்கும்னு கேட்டா, நல்ல முதிர்ச்சி இல்லாத, இப்பதான் நேற்றுதான் அப்படி அந்த அரும்பு ஈன்றது, அந்த தளிர் ஈன்றது, அந்த மாதிரி தளிர் போன்றதா இருக்குமா? இளந்தளிர் பிரிந்திருந்து. அப்படிப்பட்ட பெருமான் திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டு எல்லாவற்றையும் தந்தான். சிவாயனம என கூறி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி திருநீர் அணிவித்து எல்லாம் செய்தான்ல. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை பிரிந்து எத்தனை ஆண்டு ஆச்சப்பா, இன்னும் இருக்கிறியே, என்ன செய்யணும்? அந்த பிரிவு எப்படி இருக்கணும்? உடனே அந்த பிரிவு ஒன்று அடையணும், இல்ல இறந்தது. ராமன் போகும்போது காட்டுக்கு சீதை கூட வர்றேன்னு சொன்னாங்க. வேண்டாம், காடு ரொம்ப கானகம், ரொம்ப சுடும், வேண்டாமா அப்படின்னு சொன்னார். நும் பிரிவனும் சுடுமோ பெருங்காடு என்றான். உங்களை பிரிந்திருப்பதை விடவா அந்த காடு சுடும்? நும் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றான். கொண்டிருக்கிறாங்க, நம்ம முன்னே இருந்தவங்க எல்லாம் அருமையா பண்றாங்க. பாலாப்பனை படிச்சு சொலைச்சு மனசுல வச்சிருந்தோம்னா எவ்வளவோ அருமையான அமைப்பு. எனவே முற்றிலாயிழந்தலில் பிரிந்திருந்து அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடிகளையும் பிரிந்து இதுவரைக்கும் இருந்தியப்பா, நீ உண்டனையெல்லாம் உன் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லேனே. அப்படிப்பட்ட பெருமானை பிரிந்து கூட நீ இருந்திருக்கிற இவ்வளவு நாளா சாப்பிட்டு இருந்திருக்கிற, உடம்போட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிற, அறிவோடு இருந்திருக்கேன்னு சொல்ற, உன் அறிவும் உன் பெருமையும் என்னால் அளக்க முடியலப்பா. ஒரு நாலஞ்சு பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் கொடுத்து உன் அறிவு வேணா பாத்துக்கப்பா. ஏன்னா அவ்வளவு மக்குன்னு அர்த்தம், மக்குன்னு அர்த்தம். அளவருக்கில்லே நீ அளவறுப்பதற்கு அறியவன். இதுவரைக்கும் நெஞ்ச நோக்கி சொன்னார், இனிமேல் கொஞ்சம் அடுத்த பாட்டு நெஞ்சுதான், அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரியறார் அல்லவா. அளவறுப்பதற்கு அறியவன் இறைவன் யார்? ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். யாரு? ஞானசம்பந்த பெருமான். அதனால அவனுடைய அகலமோ நீளமோ நீங்க அளந்து பார்க்க முடியாது. ஆரறிவாரவர் அகலமும் நீளமும் திருமூல திருமந்திரம். ஏண்டா பொதுவா நீங்க அளக்கிறதுன்னா எதை நீங்க அளப்பீங்க? நல்ல நீளமும் அகலம் தானே, நீளம் அகலம் தானே அளப்பீங்க. ஒண்ணு நீளத்தை அளப்பீங்க, அகலத்தை அளவுதானே. அப்போற போக்கில் ஆகவே அளப்பதற்குரிய இடத்துல எந்த பகுதினா ஒண்ணு நீளம் அல்லது அகலமா இருக்கும்னர். ஆனா எங்க பெருமானுடைய ஆறறிவார், ஆறறிவார் அவருடைய நீளமும் அகலமும், அவருடைய அகலம் நீளம் எங்கடா கண்டிங்க நீங்க? உங்களுக்கு என்னது டேப்பு? உங்க டேப்பும் தள்ள போட்டு வரைச்சுக்கவா. அவன் அளவறுப்பதற்கு அறிவன். அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டா, டேப்பில் அளக்கிறது அர்த்தமல்ல, நம்முடைய உயிர்களால் முற்றவும் உணர முடியாதவன். சேக்கல அவங்க இருந்து வந்தார், அதான் அடியேன் முதல்லயே பான்னு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். நம்முடைய அறிவை கொண்டு ஓதவோ நம்முடைய உணர்வை கொண்டு உணரவோ ரெண்டும் இயலாதவன் அவன். அதான் சாமி நீங்க எடுத்தவனே சொன்னீங்க. உலகலாம் நீ நீ இல்ல, திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்க மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கல, உலகலாம் போடான். ஏ சாமி செவ்வா மண்டலம் அரை எல்லாம் அண்ட பிண்ட எல்லா மண்டலமும் உலகலாம் அதான் சொல்லிவிட்டு சும்மா தெரிஞ்சு போயிடுற. அப்ப உணரவும் முடியாது ஓதவும் முடியாது. ஆம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். தொடங்கும் போதே எப்படி இருக்கு பாத்தீங்களா, தொடங்கும் போதே சிவா. அதனால அளவறுப்பதற்கு அறியவன் யாருக்கு என்ன? ஐயா சாமி நம்ம இந்திய நாட்டில் இருக்க முடியாது, அல்லது இந்த உலகத்தில் இருந்து தேவர்களுக்கு என்ன? அவங்க தாத்தாவுக்கும் தான் இமயவர்க்கு. அவர் இமயவரா இருந்தார்னா அது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தாரமாகிய பொன்னி சுந்தரர் அழிய ஆணைக்காபதிகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திருப்பூவல்லி

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7 திருமுறை 7 பதிகம் 7 பாடல், கூச நீக்கி. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திரு எதிர்கொள்வாடி

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: கண்களிப்ப கண்டார்கள். திருச்சி திரும்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவா